இசையமுதம் நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல் தில்லுக்கு துட்டு திரைப்படத்திலிருந்து. கேடு ரசிக்கும் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடல் மாயோன் திரைப்படத்திலிருந்து.

0: மனம் புணர வந்த முகம் ஒன்றே அந்த சிவனிடம் புதை வாங்கி பழனி மல்லிகை கட்டித்த ஆண்டவா ஆதி அருணாச்சலமாய் வந்தபடி வேலப்பா
1: உன்னை தட்டி உருகி மருகி வேண்டி நின்றன் முருகா உன் பெயர் உலகம் முழுதும் எடுத்து சொல்வேன்.

0: புலர்ந்திருக்கும் புதிய விடியலை வரவேற்கும் விதமாக திரை இசை பக்தி பாடல்களை கேட்டு ரசிச்சோம் இசையமுதம் நிகழ்ச்சியில். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: செய்தி இருக்கும் சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் இந்தியா இன்று உலகின் 3வது மிகப்பெரிய புத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக திகழ்வதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். தில்லி, ராஜஸ்தான் உள்ளிட்ட 8 மாநிலங்களின் உயர் நீதிமன்றங்களுக்கான தலைமை நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தின் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 1,48,00,000 குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பண்டிகை மற்றும் மழைக்காலங்களில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பேருந்து நிலையத்தில் அம்மா உணவகத்தை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 113 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 134 பயனாளிகளுக்கு மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி வழங்கினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து இன்று காலை நீர் திறக்கப்படுகிறது. தமிழகத்தில் குடிமைப்பணி முதல்நிலை கல்வி உதவித்தொகைக்கான தேர்வு இன்று நடைபெறவுள்ளது. விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோயிலில் பிரசித்தி பெற்ற உரியடி உற்சவம் வெகு

வரிசையாக நடைபெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:37 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. புலர்ந்திருக்கும் புதிய காலையை வரவேற்கலாம் புதிய காலை நிகழ்ச்சியுடன். ஒலிக்க வருகிறது சேவை செய்திகள்.
2: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: இதுவரை கேட்டு இணைந்திருந்தோம் சேவை செய்திகள். ரிலாக்ஸா ஸ்டார்ட் ஆகியிருக்க இந்த சண்டே மார்னிங்ல ரெஸ்ட் எடுக்கலான்னு பிளான் பண்ணிருப்பீங்க. சில பேர் மூவி போலான்னு சில பேர் யோசிச்சிருப்பீங்க. இன்னும் சில பேர் வீடு கிளீனிங் நாளைக்கான பிளான்ஸ் யோசிச்சுட்டு அந்த யோசனையோட இன்னைக்கு நாளை ஸ்டார்ட் பண்ணிருக்க இந்த டைம்ல உங்களோட அந்த பிளான்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி எனர்ஜி தர மாதிரி சூப்பரான மோட்டிவேஷன் சாங்ஸ் கூடவே பல பல விஷயங்களோட வளம் வர காத்துட்ருக்கு புதிய காலை நிகழ்ச்சி. புதிய விடியலை வரவேற்கிற மாதிரி பாடல் கேட்டுடுவாங்க தொடரி படத்துலேருந்து.

0: காலை 6:10 இன்றைய நாளின் சிந்தனைகளோடு ஒலிக்க வருகிறது.
1: இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் சி எஸ் கிஷோர்குமார் அவர்கள்.
2: உலகில் கோடானு கோடி மக்கள் உயிர் வாழ்கின்றனர். பல்வேறு மொழிகளை பேசுவோர்களும் பல்வேறு கலாச்சாரங்களை பேணுவர்களும் இவர்களில் அமைவார்கள். எண்ணற்ற மனிதர்களிடையே மனித பண்புடன் வாழ்கின்றவர்கள் ஒரு சிலர். பார்ப்பதற்கு மனிதர்கள் போன்று இருந்தாலும் மனித பண்பு இல்லாதவர் மரம் போல்வர் என்கிறார் வள்ளுவர். மனிதரிலும் விலங்குண்டு, பறவையுண்டு, கல்லுண்டு, மரமுண்டு. மனிதரிலும் நீர் வாழும் ஜாதி உண்டு, அநேக குல மனிதருண்டு, வானவரும் மனிதராகி வருகின்றார் என்பார் காந்தியடிகள். மனிதர்கள் எங்கே இருக்கிறார்கள்? எனவே மனிதர்களை உருவாக்குங்கள், நமக்கு வேண்டியது மனிதர்களே என்கிறார் சுவாமி விவேகானந்தர். மனிதர்களில் பெரும்பான்மையோர் விலங்கு மனிதர்களாகவே இருக்கிறார்கள். அத்தகையவர்களை மனிதர்களாக மாற்றி தெய்வீக மனிதர்களாக உருவாக்குவதே நம் கடமை என்கிறார் சுவாமி சிவானந்தர். நம் பாரத நாட்டில் தோன்றிய அத்தனை ரிஷி முனிவர்களும் மிருக நிலையிலுள்ள மனிதனை தெய்வீக மனிதனாக ஆக்குவதற்கு பாடுபட்டு வந்துள்ளனர். அதற்கு நம்மை திருத்திக் கொள்ள முயற்சி செய்தல் வேண்டும். நம்மிடம் உயரிய பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அன்பு, பொறுமை, பணிவு, தன்னலமற்ற தன்மை ஆகிய தகுதிகளை நாம் பெற வேண்டும். குருதேவ சிவானந்தர் இதற்கு தெய்வநெறி கழகத்தையும் சுவாமி விவேகானந்த ராமகிருஷ்ண மடத்தரையும் ஏற்படுத்தியுள்ளார்கள். மனிதனின் முதலில் தன்னிடம் மிருக பண்புகளை அகற்றி மனித பண்புகளை வளர்க்க வேண்டும். மனித பண்புகள் வளர வளரத்தான்

0: தெய்வீக பண்புகள் தோன்றத் தொடங்கும். இன்று நம் பாரத நாடு எங்கே போய்க் கொண்டிருக்கிறது? கல்வியால், தொழிலால் மேம்பட்டு பொருளாதார உச்சத்தை எட்டியும் மன அமைதியின்றி மக்கள் தவித்து வருவதை காண்கிறோம். ஏன் இந்த அவல நிலை? பெரியவர்களாக தோற்றமளிப்பவர்கள் பெரியவர்களாக இல்லாத காரணம்தான். பெரிய பதவிகளாலோ, பெரிய பட்டங்களாலோ, பணத்தை கோடி கோடியாக வைத்திருப்பதாலோ ஒருவன் பெரியோர் ஆவதில்லை. மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர் என்கிறார் சென்னா போதார். என்ன என்ன பண்புகள் ஒருவனிடத்து இருக்க வேண்டும் என்பதை திருக்குறளில் அறத்துப்பால் தெளிவுற விளக்குகிறது. சொல்லும் செயலும் ஒன்று இருப்பதுதான் மேன்மக்களுக்கு அழகு. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார். இத்தகைய தீயவர்களை காண்பதே தீது என்பார் அவ்வை பிராட்டி. எனவேதான் மனிதர்களை உருவாக்கும் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். இன்றைக்கு பாரத நாடு வேண்டுவதும் தேடுவதும் மனிதர்களே. வன்முறை கலாச்சாரம் வளர்ந்து வரும் இக்காலத்தில் திடீர் திடீர் என மக்கள் சமுதாயத்தினர் கூட்டம் கூட்டமாக தாக்கப்படுவதும் கொல்லப்படுவதும் நிறுத்த வேண்டுமெனில் நாம் மனிதர்களை உருவாக்கும் என்ற அரிய செயலில் ஈடுபட்டே ஆக வேண்டும். இன்றேல் நமது பண்டைய பெருமையெல்லாம் சூரியன் முன் பணிபோல மறைந்துவிடும். குழந்தைகளிடமும் இளைஞர்களிடமும் ஒழுக்கமான நற்பண்புகளை விதைகளாக மனதில் விதைக்க வேண்டும். இதை ஒவ்வொரு வீட்டின் தாய்மார்கள் கற்றுக் கொடுக்கும் முதல் பாடமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பின் வலியது உயிர்நிலை என்ற வள்ளுவர் வாக்கிற்கேற்ப பாரத மானுடம் சிறக்க அன்பு மேலோங்கினால் மட்டும்தான் வளர்ச்சி அடையும். சமுதாயத்தில் ஒருவரை ஒருவர் நேசித்து நிற்கும் மனப்பான்மை வளர வேண்டும். எனவே மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். மனிதன் தன் தெய்வீக இயல்பை அடைய வேண்டும். அத்தகைய நற்பணியில் நாம் ஒன்றுபட்டு இணைந்து பாடுபடுவோமாக.
1: இணைத்தானும் நலவை கேட்க வழங்கினார் சி எஸ் கிஷோர்குமார் அவர்கள்.

0: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
1: 8 300 37 57
2: நேரம் காலை 6:15 ஒலிக்க வருகிறது.
3: செப்டம்பர் 6 இந்நாளின் சிறப்பு. 1522 செப்டம்பர் 6 ஃபெர்டினன்ட் மெகல்லனின் விக்டோரியா கப்பல் உயிர் தப்பிய 18 பேருடன் ஸ்பெயின் நாட்டை வந்தடைந்து முதன் முதலில் உலகை சுற்றி வந்த கப்பல் என்ற பெயரை பெற்றது.
4: 1642 செப்டம்பர் 6 இங்கிலாந்து லோங் நாடாளுமன்றம் நாடகங்களை அரங்கேற்றுவதற்கு தடை விதித்தது.
3: 1803 செப்டம்பர் 6 பிரிட்டன் அறிவியலாளர் ஜான் டால்டன் வெவ்வேறு மூலகங்களின் அணுக்களை வேறுபடுத்துவதற்கு சின்னங்கள் பயன்படுத்த தொடங்கினார்.
4: ரஷ்யாவின் லெனின்கிராட் நகர் மீண்டும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் என மாற்றப்படுவதற்கு ரஷ்ய நாடாளுமன்றம் 1991 செப்டம்பர் 6 ஒப்புதல் அளித்தது.
3: இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் சரத் சந்திர போஸ் அவர்களின் பிறந்த தினம் 1889 செப்டம்பர் 6.
4: அமெரிக்க கல்வியாளர் மார்கரெட் சாங்கர் அவர்களின் நினைவு தினம் 1966 செப்டம்பர் 6.
3: வங்காள சரோட் இசைக்கலைஞர் அலாவுதீன் கான் அவர்களின் நினைவு தினம் 1972 செப்டம்பர் 6. ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

தொடர்ந்து இன்று நாள் முழுவதும் நமது பண்பலையில் ஒலிக்க வரும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம். நிகழ்ச்சியும் நிரமுமாக இன்று காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஆர் உமாதேவி அவர்கள். அதனைத் தொடர்ந்து 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி. இதில் முதல் பகுதியாக அறிவிப்புகள் இடம்பெறும். இரண்டாம் பகுதியான இன்று ஒரு செய்தியில் கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி எம் மணிகண்டன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:55 பூந்தளிர், 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், சென்னை பள்ளிக்கரணி ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரர் திருக்கோவில் சிறப்புகள் வழங்குகிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்பூக்கள் நிகழ்ச்சியின் தொடர்ச்சி. 7:45 தேசிய கண்தான இருவார சிறப்பு நிகழ்ச்சியாக கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு தகவல் தருகிறார் கண் நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் மருத்துவர் பிரித்திகா குணால் அவர்கள். அதனைத் தொடர்ந்து காலை 8:00 செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். ஒன்பது மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நிறமில்லை. 10:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 10:02 விருப்ப கானங்களில் நேயர் விருப்பம் இன்றைய நேயர் செல்லூர் குமரன் அவர்கள். 10:30 மாயவலை இணைய மோசடிகளும் தற்காப்பும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை மாவட்ட காவல் ஆணையர் எஸ் ராஜேந்திரன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து காலை 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 12:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 12:02 ஸ்நேகிதியே, 1:00 வசந்த கானங்கள், 1:55 ஸ்ரைவராஷ்டிரா மொழி பாடல்கள், 2:00 கவிதையரங்கம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம். 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 4:02 வசந்தன் கோவழங்கும் ஆட்டக்களம். அதனைத் தொடர்ந்து மாலை 4:30 பண்பலை நாட்டக்களம். 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம். 5:02 மாலை தென்றல். 6:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நிரமும். 6:30 அந்திப்பூக்கள். 7:00 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் நாட்டு மாட்டு சாணத்தில் இருந்து மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரித்தல் குறித்து நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுக்கா பெருமங்காமநல்லூர் இயற்கை விவசாயி பி கணேசன் அவர்கள். 7:30 பாட்டு ஹிட்டு நிகழ்ச்சியில் புத்தம் புது திரையிசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அதனைத் தொடர்ந்து முன்னிரவு 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 விளையாடலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சியில் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற உடற்கல்வி இயக்குனர் முனைவர் டி காட்வின் வேதநாயகம் ராஜ்குமார் அவர்களுடன் நேர்முகம். அதனைத் தொடர்ந்து 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலி 100.9 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். முன்னிரவு 11:00 மதுரை பண்பலி 103.3 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இவையாவும் நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் ஆகும்.

0: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: மீனாட்சி, பிரமாதம்.
2: என்னண்ணா சொல்றேன்,
0: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
2: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: நேரம் 6:30 கேட்கலாம்.
5: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர். உமாதேவி அவர்கள்.
6: சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியில் அடர்ந்த காடுகள் இருந்தன. அந்த காடுகளில் அதிக அளவில் வனவிலங்குகள் காணப்பட்டன. 20th century தொடக்கத்தில் உலகின் மொத்த நிலப்பரப்பில் 31% காடுகளாக இருந்தன. ஆனால் இன்று நம் நாட்டில் காடுகளின் பரப்பளவு சுமார் 21.76% தான் உள்ளது. இதற்கு அடுத்தபடியாக பிரேசிலின் காடுகள் உள்ளன. பிரேசிலில் தான் பிரபல அமேசான் காடுகள் உள்ளன. அணை தடுப்புகள், நீர்த்தேக்கங்கள், அணைக்கட்டுகள், விவசாயம், சாலை விரிவாக்கம் மற்றும் தொழிற்சாலைகளுக்காக ஆண்டுதோறும் 500,000 hectares காடுகள் அழிக்கப்பட்டு வருகின்றன. காடுகளின் அழிவிற்கு அடிப்படை காரணம் உலகின் மக்கள் தொகை பெருக்கமே ஆகும். உணவு உற்பத்தியை பெருக்குவதற்காகவும் வேளாண்மைக்காகவும் காடுகள் அழிக்கப்படுகின்றன. உயரமான மலைக்காடுகளில் வெப்பம் குறைந்தும் காற்றின் ஈரப்பசை அதிகமாகவும் காணப்படுகின்றன. மேலும் அங்கு ஆண்டின் சராசரி மழை அளவும் அதிகமாக உள்ளது. இதனால் அக்காட்டில் தேயிலை, ஏலம், ரப்பர் முதலிய பணப்பயிர்கள் பயிரிடப்படுகின்றன. உணவு சமைப்பதற்கு மனித இனம் தோன்றிய காலத்தில் இருந்து இன்று வரை விறகு ஒரு முக்கிய எரிபொருளாக பயன்படுகிறது. காட்டுத்தீயும் காடுகள் அழிவதற்கு ஒரு காரணமாக உள்ளது. தற்போது ஏற்படும் காட்டுத்தீ பெரும்பாலும் மனித தவறுகளாலேயே ஏற்படுகிறது. இதனால் உயர்ந்து வளர்ந்த மரங்கள் மட்டுமல்லாமல் வனவிலங்குகளும் அழிந்து விடுகின்றன. இந்தியாவின் வனப்பகுதிகளில் பெரும்பான்மையான இடங்களில் கால்நடைகளின் மேய்ச்சல் அதிகமாக உள்ளது. அளவுக்கு மீறிய மேய்ச்சல் காரணமாக மண் அரிப்பு ஏற்பட்டு மண் சரிவு ஏற்படுகிறது. இதனால் காடுகள் அழிகின்றன. மேலும் வனப்பகுதியில் ட்ரெக்கிங் செல்வதும் தற்போது அதிகரித்துள்ளது. இதனால் சமநிலை கெட்டு மரங்கள் வாடுகின்றன. வனவிலங்குகளின் வாழ்விடத்தை அழிப்பதாலும் மண்ணின் தரம் குறைவதாலும் சுற்றுச்சூழலை கடுமையாக சேதப்படுத்துகின்றது. வனவிலங்குகளே சுற்றுச்சூழல் சமநிலையை காக்கின்றன. மரங்கள் அழிவதால் பெருமளவு கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தில் வெளியிடப்படுகிறது.

0: இது உள்ளூர் நீர் சுழற்சிகளை சீர்குலைத்து மேல் மண்ணை காற்று மற்றும் நீர் அரிப்புக்கு உள்ளாக்குகிறது. காடுகள் முக்கியமாக கார்பன் சேமிப்பு கிடங்குகளாக செயல்படுகின்றன. மரங்கள் வெட்டப்படும்போது அல்லது எரிக்கப்படும்போது அவை தங்களுக்குள் சேமித்து வைத்திருக்கும் பசுமை குடில் வாயுக்களை வெளியேற்றுகின்றன. இது புவி வெப்பமயமாதலில் 10% பங்களிப்பை அளிக்கின்றது. இதனால் வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு அதிகரிக்கிறது. உலகின் தரைவாழ் உயிரினங்களில் 50%+ காடுகளில் வாழ்கின்றன. சூழல் மண்டலங்களின் அழிவு இன்றியமையாத உணவு ஆதாரங்களையும் தங்கும் இடங்களையும் நீக்கி உயிரினங்களின் எண்ணிக்கையை விரைவாக சரித்து அழிவிற்கு வழிவகுக்கும். மரவேர்கள் மண்ணை நிலைநிறுத்தி அதிகப்படியான நீரை உறிஞ்சுகின்றன. அவை இல்லாத நிலையில் காற்றும் மழையும் சத்து நிறைந்த மேல் மண்ணை எளிதில் அடித்து சென்று விடுகின்றன. மரங்கள் நிலத்தடி நீரை உறிஞ்சி நீராவி போக்கு மூலம் ஈரப்பதத்தையும் மழை அளவையும் ஒழுங்குபடுத்துகின்றன. காடு வளர்ப்பு தற்போது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. காட்டுப்பகுதியில் தீவிர மேய்ச்சலை குறைக்க வழி செய்ய வேண்டும். பிழைப்பிற்காக காடுகளை நம்பி இருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும். காட்டுப்பகுதியில் நடமாடும் மக்கள் பொறுப்புணர்வுடன் செயல்பட்டு காட்டை மாசுபடுத்தாமல் இருக்க தகுந்த விழிப்புணர்வும் கல்வியும் வழங்க வேண்டும். சமூக காடுகளை வளர்க்க ஊக்கப்படுத்தலாம். பள்ளி கல்லூரிகளில் மாணவர்கள் மரம் வளர்ப்பதை உறுதி செய்யலாம். நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்பது பழமொழி. தற்போது வறுத்தெடுக்கும் கோடையில் நாம் இதை உணர்கிறோம். எனவே மரம் வளர்ப்போம், வளம் பெறுவோம்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் ஆர். உமாதேவி.

0: காலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்று பராபவ வருடம் ஆவணி மாதம் 20ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, நுண்ணீர் பாசனம் அமைக்க மானியம் வழங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது சீரான மழைப்பொழிவு இல்லாததால் நீர் பற்றாக்குறை அதிக அளவில் உள்ளது. இதை போக்கும் வகையில் பெய்யும் மழை நீரை சேகரித்து அதிக அளவில் பயிர் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் நுண்ணீர் பாசன திட்டத்திற்கு அதிக அளவில் மானியம் வழங்கி செயல்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக சிறு குறு விவசாயிகளுக்கு முழு மானியமும், இதர விவசாயிகளுக்கு 75% மானியமும் வழங்கப்படுகிறது. நுண்ணீர் பாசன திட்டத்தின் கீழ் சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், மழை தூவான் முதலானவைகளை அமைக்க அரசு மானியம் வழங்கப்படுகிறது. மேலும் நுண்ணீர் பாசன திட்டம் அமைத்து விவசாயம் செய்தால் கூடுதல் பரப்பில் சாகுபடி செய்யலாம். இதை கருத்தில் கொண்டு நடப்பு 2026-27 இத்திட்டம் செயல்படுத்துவதற்கு சிவகாசி வட்டாரத்திற்கு சுமார் ₹32.68 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நுண்ணீர் பாசனம் அமைக்க விரும்பும் விவசாயிகள் தங்களது நிலத்தின் 10 அடங்கல், நிலத்தின் வரைபடம், ஆதார் அட்டை, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், நிலத்தின் மண் மற்றும் நீர் மாதிரி ஆய்வு முடிவுகள் மற்றும் சிறு குறு விவசாயி சான்றிதழ் ஆகிய ஆவணங்களுடன் சிவகாசி வட்டார வேளாண்மை விரிவாக்க மையத்தினை அணுகி பயன்பெறலாம். நுண்ணீர் பாசன திட்டத்தில் பயனடைந்து 7 ஆண்டுகள் நிறைவு பெற்ற விவசாயிகளும் மீண்டும் இத்திட்டத்தில் இணைந்து பயன்பெறலாம். இவ்வாறு சிவகாசி வேளாண்மை உதவி இயக்குநர் தெரிவிக்கின்றார். விருதுநகர் மாவட்ட விவசாயிகள் கவனத்திற்கு விருதுநகர் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் 2026-27 நிதியாண்டில் வேளாண் இயந்திர மயமாக்கல் துணை இயக்க திட்டத்தின் கீழ் வேளாண்மை இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் வாங்கிட 392 நபர்களுக்கு ₹478.32 லட்சம் மானியம் வேளாண்மை பொறியியல் துறை மூலமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் விவசாயிகளின் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்திடவும், குறித்த காலத்தில் பயிர் சாகுபடி செய்திடவும், விவசாயிகளின் நிகர லாபத்தை உயர்த்திடவும்

0: தமிழக அரசு சார்பில் வேளாண்மை இயந்திரமயமாக்கல் திட்டம் வேளாண்மை பொறியியல் துறை மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் சிறு குறு ஆதி திராவிட மற்றும் பெண் விவசாயிகளுக்கு 50% மானியமும் இதர விவசாயிகளுக்கு 40% மானியமும் அல்லது அரசால் நிர்ணயம் செய்யப்பட்ட அதிகபட்ச மானிய தொகை வழங்கப்படுகிறது. தற்போது இத்திட்டத்தின் கீழ் பயனடைய விரும்பும் தனிப்பட்ட விவசாயிகள் தங்கள் விருப்பத்தினை உழவன் செயலியில் பதிவு செய்து பிரதி மாதம் 1 முதல் 7 வரை மற்றும் 15 முதல் 21 வரை விண்ணப்பத்தினை பதிவு செய்திட வேண்டும். பிரதி மாதம் 8 மற்றும் 22 நாள் கணினி முறை லாட்டரியில் தேர்ந்தெடுக்கப்படும் பயனாளிகளுக்கு கருவி மற்றும் இயந்திரத்திற்கான வழங்கலானை வழங்கப்பட்டு பின்னர் இயந்திரம் அல்லது கருவிக்கான மொத்த விலையில் மானிய தொகை கழித்த தொகைக்கு வங்கி வரைவோலை அல்லது உடனடி மொத்த தீர்வு மூலமாக பணத்தினை உற்பத்தியாளருக்கு செலுத்திய பின்னர் கருவி இயந்திரங்களை அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர் மற்றும் விநியோகஸ்தர் விவசாயிகளுக்கு வழங்குவர். பின்னர் கருவி மற்றும் இயந்திரங்களை உதவி செயற்பொறியாளர் மற்றும் வட்டார பொறியாளர்கள் பார்வையிட்டு அரசாணையின்படி உரிய வழிகாட்டு முறையின்படி மானியம் விடுவிக்கப்படும். தற்போது சிறு உழுவை இயந்திரம், பெரிய உழுவை இயந்திரம், பவர் டில்லர், களையெடுக்கும் கருவி, ரொட்டவேட்டர், விதை மற்றும் உரமிடும் கருவி, பேட்டரியினால் இயங்கும் பருத்தி பறிக்கும் கருவி, மின் மோட்டார் மற்றும் இயந்திரம், பவர் டில்லர், 20 HP குறைந்த டிராக்டரால் இயங்கும் புல் வெட்டும் கருவி, பல்வகை கதிரடிக்கும் இயந்திரம், வைக்கோல் கட்டும் இயந்திரம், தென்னை ஓலை வெட்டும் இயந்திரம், எடுத்து செல்லக்கூடிய கால்நடை கொட்டகை ஆகியவை வழங்கப்பட உள்ளது. மொத்தம் 392 எண்கள், 478.32 லட்சம் மானியம் வழங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தின் பயன்பெற விவசாயிகள் தங்களது விவசாய பதிவினை கட்டாயமாக பதிவு செய்திருக்க வேண்டும். இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம், பட்டா, அடங்கல், புலவரைப்படம், ஆதார் நகல், குடும்ப அட்டை நகல், சாதி சான்றிதழ், சிறு குறு விவசாயி சான்றிதழ் மற்றும் வங்கி புத்தகத்தின் முன்பக்க நகல் ஆகியவை தேவையான ஆவணங்கள் ஆகும். மேலும் விவரங்களுக்கு விருதுநகர், காரியாப்பட்டி, அருப்புக்கோட்டை, திருச்சுழி மற்றும் நரிக்குடி வட்டார விவசாயிகள் உதவி செயற்பொறியாளர், வேளாண்மை பொறியியல் துறை, மாவட்ட ஆட்சியரகம், விருதுநகர் மற்றும் திருவில்லிபுத்தூர், ராஜபாளையம், வத்திராயிருப்பு, சிவகாசி, வெம்பக்கோட்டை மற்றும் சாத்தூர் வட்டார விவசாயிகள் உதவி செயற்பொறியாளர், பொறியியல் துறை, திருவில்லிபுத்தூர் ஆகியோரை தொடர்பு கொண்டு பயனடையலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கின்றார். விருதுநகர் வேளாண்மை பொறியியல் துறையை தொடர்பு கொள்ள 88 38 82 55 38 என்ற எண்ணிலும், திருவில்லிபுத்தூர் வேளாண்மை பொறியியல் துறையை தொடர்பு கொள்ள 97 86 39 08 51 என்ற எண்களை தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை அறிந்து கொள்ளலாம். இன்று ஒரு செய்தியில் கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி எம் மணிவண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: நீங்க வந்து இப்ப கோழி பண்ண வச்சிருக்கீங்க?
2: ஆமா மேடம்.
1: எங்க வச்சிருக்கீங்க?
2: நம்ம மேலூர் பக்கத்துல மேடம், நாகப்பன் செவல்பட்டி என்ற ஊர்ல வச்சிருக்கேன். நான் வந்து கோழி பண்ண போட்டு இப்போ 20 வருஷம் ஆச்சு மேடம். ஃபஸ்ட்டு 1000 கோழி போட்டேன், நான் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ 3000 கோழி போட்டு ஆள் வச்சு பார்த்துட்டு இருக்கேன். 30 நாள்லேருந்து 35 நாளைக்குள்ள கோழி எடுத்துருவாங்க. எல்லா செலவும் போகிறதுக்கு எனக்கு வந்து 20 ரூபா 25 ரூபாய்க்கு மேலே கிடைக்கும் மேடம். அது போது கரண்ட் பில்லு, அதோடைய தீவனம் வந்து பண்ணையிலேருந்து கொடுத்துருவாங்க. கோழி குஞ்சு வந்து இறக்கிறது கரெக்டாக வந்து 35 நாளில் வந்து அவங்ககிட்ட ரெகுலர் வந்துகிட்டே இருப்பாங்க. இதை நம்ம எதில் இறக்குறோமோ அந்த பண்ணையிலேருந்து ரெகுலராக ஒவ்வொரு சூப்பர்வைசர் வந்துகிட்டே இருப்பாங்க. வந்து நம்ம கோழியுடைய வளர்ப்பை வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. இதில் வந்து கோழி வளர்ப்பு வந்து அவங்க வந்து எப்படின்னா, சில தீவனங்கள் முன்னும் கருவாடு இதெல்லாம் போட்டு கலந்து கொடுத்துருந்தாங்க மேடம். இப்போ கருவாடு கலக்கிறதுல மக்கா சொன்னது மாதிரி கலந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் வெயிட் ஏறதுக்கு வந்து என்ன செய்வோம்னா, கம்பு முளை கட்டி போடுறது, பாசி பயிர் பச்சை பயிர் சொல்லுவோம்ல, பச்சை பயிர் முளை கட்டி போடுறது, இதை வந்து கொஞ்சம் முளை கட்டி போட்டோம்னா தீவனத்தோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வெயிட் ஏறும் மேடம். நாங்கள் வெயிட் ஏற ஏற தான் எங்களுக்கு எஃப்சிஆர் குறைஞ்சின்னா, தீவனத்தோட அளவு குறைய குறைய கோழி மட்டும் வெயிட் ஏறிச்சுன்னா தனியாக காசு கிடைக்கும். அது வந்து கிலோவுக்கு வந்து மினிமம் வந்து இப்போ 6 ரூபா 50 காசு கொடுக்குறாங்க. என்ன அதை நீங்கள் வளர்த்தாலும் எஃப்சிஆர் எப்படி போயிருந்தாலும் 6 50 கொடுக்குறாங்க. நாங்கள் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வந்து எங்களுக்கு வளர்க்குறதுக்கு வந்து 12 13 அந்த மாதிரி ரேட்டு வாங்குறோம் மேடம்.
1: மொதல் இந்த கோழி பண்ண அமைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எந்தெந்த அளவில் தயாராகணும்?
2: கோழி பண்ண ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து நம்ம வந்து செட்டு போடுறதுலேருந்து, அது கோழிக்கு உள்ள திங்ஸ் வாங்குறதுலேருந்து எல்லாமே அனைத்துமே நம்ம செலவு பண்ண செட்டு போடுறதுலேருந்து எல்லாமே. இதில் வந்து நம்ம செட்டு போட்டு முடித்து அனைத்து திங்ஸும் வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து கோழி குஞ்சாக கொண்டாந்து இறக்குவாங்க. நம்மகிட்ட வந்து முத முத வர அன்னைக்கு தான் அன்னைக்கு தான் தண்ணியை குடிக்கும். அந்த கோழி குஞ்சு பொறிச்ச சோறு நம்மகிட்ட கொண்டாந்துருவாங்க. நைட்டு அனல் போடணும், மெயினாக அனல் போடு, 200 வருஷம் பழுப்பு போட்டு ஹீட்டு கொடுக்கணும். அது போகிறதுக்கு பானையில் வந்து மண்பானையில் வந்து ஓட்டை ஓட்டையாக போட்டிருப்போம். அந்த ஓட்டைக்கில் வந்து அடுப்பு கறி போட்டு ஹீட்டு கொடுப்போம்.

0: ரவுண்டு ஒரு 500 குஞ்சுக்கு ஒரு ரவுண்டு போட்டுரும் மேடம். இந்த மாதிரி ஒரு செட்டு 500 குஞ்சுக்கு ஒரு இது போட்டு, அந்த 500 குஞ்சுக்குள்ளே ஒரு 200 பழுப்பு ஒன்று, ஒரு மண்பானை அடுப்பு கறி போட்டு, அந்த ஹீட்டை அந்த 500 குஞ்சுக்கு அந்த ரவுண்டுக்குள்ளே மட்டும் இருக்கும். 7-14 நாள், 2 வாரத்துக்கு வந்து அந்த ஹீட்டு கொடுக்கணும். இந்த மாதிரி வெயில் காலத்தில் தேவைப்படாது பகலில், ஆனால் குளிர் காலத்தில் மழை காலத்தில் பகல்லையும் போடணும் நைட்டும் போடணும், அடுப்பு கறியும் ஹீட்டும் கொடுக்கணும், பழுப்பு 200 பழுப்பும் போடணும். 14 நாளைக்கு அப்புறம் அந்த வட்டத்தை பிரித்து விடுவோம், கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து விட்டுட்டு அந்த ஹீட்டை பானை எல்லாத்தையும் எடுத்துருவோம். ஆட்டோமேட்டிக்காக டிங்கர் தண்ணி டிங்கர் ஒரு பைப் லைன் மேலே போகும், பைப் லைனில் வந்து டேரக்டாக தண்ணி டிங்கரை மாற்றி விட்டோம்னா அதை ஆட்டோமேட்டிக்காக குடிக்கணும். அது 14 நாளையுமே நம்ம வந்து டப்பாவில் தண்ணி வைக்கணும். மருந்து கொடுப்பாங்க, சில சத்து மருந்து, இந்த இதுவும் ஊசி ஈசி இதெல்லாம் போடுறதில்ல.
1: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி எம் மணிவண்ணன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 944-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நேரம் காலை 6:45 போற இந்த நேரத்தில் கேட்டுட்டு இருக்கும் புதிய காலை நிகழ்ச்சியில நாம் எல்லாரும் சேர்ந்து கேட்டு ரசிக்க போற அடுத்த பாட்டு கண்ணும் கண்ணும் படத்துல இருந்து.

0: காலை நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக பாடல் கேட்டு ரசிச்சோம். பிறப்பு படத்திலிருந்து இந்த விடியல் உங்களுக்கான புது முயற்சிகளுக்கான ஒரு புதிய பாதையை வகுத்து கொடுக்கும்ற வாழ்த்துக்களோடு அடுத்ததாக வந்துட்டே இருக்கு ஒரு சீலிய விளம்பர இடைவேளை.
1: மீனாட்சி பிரமாதம்.
2: என்ன நான் சொல்றேன்,
1: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
2: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
1: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
3: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: நேரம் காலை 6:55 நிமிடத்தில் கேட்கலாம்.
5: தம் தம் தாரம் பம் பம் பம் தம் தம் தாரம் பம் பா தாரே ராரே ராரே ரா.
6: ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமசரம் பண்பலை 100.9 இந்த இனிய காலை வேளையில நாம கேட்கவிருப்பது பூந்தளிர். இன்றைய பூந்தளிர் நிகழ்ச்சியில அவருடைய சுவாரஸ்யமான சில விஷயங்களை பகிர்ந்தக்க நம்ம இடையே ஒரு சுட்டி குழந்தை காத்திருக்கிறாரு. அவர் யாரு, அவர் என்ன படிக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்குவோம். வணக்கம்.
7: வணக்கம்.
6: உங்க பேர்
7: யுகன்.
6: என்ன படிக்கிறீங்க யுகன்?
7: தண்டர்.
6: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? ரொம்ப அருமை டாக்கண்ணா. இப்ப வீட்டுல நீங்க வந்து செல்ல குழந்தையா அப்பா அம்மாவுக்கு?
7: ஆமா.
6: ஆமாவா? சரி, அப்பா அம்மா பேர் சொல்ல முடியுமா? சொல்லுங்க.
7: ராஜவேல், ராணி.
6: ஓ சூப்பர். அப்புறம் வீட்டுல உங்களை தாண்டி வேற யாரு இருக்காங்க?
7: மந்திரமித்ரா.
6: யார் அவங்க? உங்களோட அக்காக்கள். சூப்பரா. சரி, இப்ப வீட்டுல நீங்க படிக்கிறதுல உங்களுக்கு மிகவும் பிடித்தமான பாடம் எது?
7: தமிழ்.
6: தமிழ் ஏன்?
7: ஈஸியா இருக்கும்.
6: ஈஸியா இருக்கும். இந்த சுட்டி வயதுல தமிழ் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், படிக்க ரொம்ப ஆர்வமா இருக்குன்னு சொல்லது கேட்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சரி, இப்ப எண்ணற்ற நேயர்கள் வந்து இந்த பூந்தளி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பாங்க. நீ வேற ரொம்ப தமிழ் வர பிடிக்கும் சொல்லிட்டியா, அதனால தம்பி இன்னைக்கு ஏதாவது சொல்ல வரான்னு சொல்லி அவளை காத்திருப்பாங்க. இன்றைய நிகழ்ச்சியில நம்முடைய நேயர்களுக்காக என்ன சொல்லலாம்னு காத்திருக்க? திருக்குறள். சொல்லுங்க, உங்க மழலை குரல்ல திருக்குறளை கேட்போம்.
7: திருக்குறள் 1 அடிகாரம் 1 கடவுள் வாழ்த்துலாம் ஆடி பகவான் கத்தரல் நாயர் பயணன் கொள் வாரழிவன் நத்ரால் தொலார் எண்ணி மலைமுசைநாள் மாநாடு இளன்முசை நீண்டு வாழ்வார்.
6: அருமை. சூப்பரா. ஒரு குரல் கேட்டா 3 குரல் சொல்லிட்டேன் சரியா? நீங்க படிச்சு முடிச்ச பின்னாடி நீங்க என்னவா மாறணும்னு ஏதாவது ஒரு ஆசை இருக்கா?
7: மிலிட்ரி.
6: மிலிட்ரி. ரொம்ப அருமை டாக்கண்ணா. ஏன் மிலிட்ரிக்கு நீங்க போகணும்னு ஆசைப்படுறீங்க? மிலிட்ரியில ஜாலியா இருக்கான். அடையா அப்பா, இந்த சின்ன வயசுல பெரிய தேசப்பற்று உனக்குள்ள ஒளிஞ்சிருக்குங்கிறத நினைக்கும் போது மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு. அதே நேரத்துல நீ சொல்லும் போது நான் கண்டுபிடிச்சேன் தமிழ் படிக்க ரொம்ப எளிமையா இருக்குன்னு சொன்ன, அதே நேரத்துல மிலிட்ரி ரொம்ப ஜாலியா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். எளிமை ஜாலி வேற லெவல்ல நீ இருக்க. அதே மாதிரி வருங்காலத்துல நீ படிச்சுட்டு ராணுவத்துறையில மிகப்பெரிய அதிகாரியா மாறணும் சொல்லி பண்பலை சார்பா உங்களை நாங்க வாழ்த்துக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில வந்து நீங்க கலந்துகிட்டு உங்களுடைய கருத்துக்களையும் என்ன ஓட்டங்களையும் எங்களுக்கு பகிர்ந்துகிட்டமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்.

இதுவரை நாம் கேட்டு இணைந்திருந்தது பூந்தளிர் நிகழ்ச்சி. இந்த இனிமையான நேரத்துல நம்மிடையே தமிழ் மேல இருக்கிற ஆர்வத்தையும் தேசப்பற்றையும் நம்ம கிட்ட சொல்லி விடைபெற்று சென்றார் யுகன். யுகனிற்கு நம்முடைய பண்பலின் சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லி இன்றைய பூந்தளிர் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. மீண்டும் மற்றொரு பூந்தளிர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அன்பிற்கினியன் பிரபு. நன்றி நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நான் கேட்டுட்டு இருக்கீங்க. வீக்கெண்டை சூப்பர் எனர்ஜெட்டிக்கா ஸ்டார்ட் பண்ணி டியூன் பண்ணிருக்கீங்க பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில். நீங்கள் கேட்டு ரசிக்கிறதுக்காகவே சூப்பரான சாங்ஸ் கூடவே ஆலயம் பற்றின சுவாரஸ்ய தகவல்கள் அப்புறம் இன்றைய நாளேடுகளில் வெளியான செய்திகள் எல்லாம் வெயிட்டிங்கில் காத்துட்டே இருக்கு. அதற்கு முன்னாடி நிகழ்ச்சியோட துவக்கமா ஒரு சூப்பரான பாடல் கேட்டுடலாம். கார்த்திக்கோட குரல்ல ரோஜா கூட்டம் படத்துல இருந்து.

0: காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: மதுரை விழாக்கோலம் பூண்டாச்சுங்க. ஆமாங்க, வர செப்டம்பர் 17 அன்று மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழாவானது நடைபெற இருக்கு இல்லையா. அதற்கான முன்னேற்பாடாக 12 நாட்கள் பூஜைகள் நடைபெறுகிறது. யாகசாலை பூஜை இன்னையிலேருந்து அந்த யாகசாலை பூஜை வந்து ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட குடமுழுக்கு நடந்து 17 ஆண்டுகள் ஆயிடுச்சு. லாஸ்டாக 2009 நடந்துருந்துச்சு. இன்னைக்கு வந்து விழா கோலம் பூல ஸ்டார்ட் பண்ணுது மதுரை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா, ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா கும்பாபிஷேகத்துக்கு அப்படின்றதே சொல்லிடுங்க. கும்பாபிஷேகம்னா பயங்கர க்ரௌடு வரும், சித்திர திருவிழா மாதிரி 2x-3x க்ரௌடு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோவில் வளாகம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் வந்து சிசிடிவி வச்சு கண்காணிக்க போகிறதா வந்து அறிவிச்சிருக்காங்கங்க. சரி, கேட்டுட்டோம். தொடர்ந்து நாளேடுகளில் இன்று என்னென்ன செய்திகள் வெளியாயிருக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேரம் 7:15 கேட்டுட்ருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. பாடல் வந்துட்டே இருக்கு, ஏன் நீ ரொம்ப அழகாக இருக்க படத்துலேருந்து, சங்கர் மகாதேவன் மற்றும் ஹரீஷ் ராகவேந்திராவோட குரலில்.

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாயிரலான்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
2: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டீங்க.
3: ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
3: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
4: புதுநலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
5: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிகழ்ச்சியில வேலை வாய்ப்பு செய்திகள் தாங்க கேட்க போறோம். நிறைய பேருக்கு கவர்மெண்ட் வேலைன்னு சொன்னோன்னே டக்கு ஞாபகம் டிஎன்பிஎஸ்சி தான். டிஎன்பிஎஸ்சியில குரூப் 2 மற்றும் 2A தேர்வுகளுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. குரூப் 2 பிரிவில் வந்து நேர்முக தேர்வோட கூடிய பிரிவு இது. சப்ரெஜிஸ்டார், உதவி ஆய்வாளர், தொழிலாளர் துறை, இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், உதவி பிரிவு அலுவலர் போன்ற நிர்வாக பதவிகளுக்கு அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. குரூப் 2A நேர்முக தேர்வு இல்லாத பிரிவுக்கு உதவி பிரிவு அலுவலர், வருவாய் உதவியாளர், பல்வேறு அரசு துறைகளின் இளநிலை உதவியாளர் மற்றும் கணக்காளர் பதவிகள்

0: அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த பரீட்சைக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதியா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தவரையில் பொது பிரிவினருக்கு 18 முதல் 32 வயது வரை உட்பட்டவராக இருத்தல் வேண்டும். வயது வளர்ப்பு தளர்வும் கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி போன்ற பிரிவினருக்குங்க. இது 2 நிலை தேர்வாக நடைபெறும். முதல் நிலை தேர்வில் வந்து பொது அறிவு 75 வினாக்கள், கணிதம் தேர்வுக்கு வந்து 25 வினாக்கள், பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் 100 வினாக்கள் இடம்பெறும். மொத்தம் 200 வினாக்கள். ஒரு வினாக்கு 1.5 மதிப்பின் வீதம், மொத்தமாக 300 மதிப்பெண்கள் வழங்கப்படுங்க. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து மெயின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாள் 1 தமிழ் மொழி தகுதி தேர்வு இடம்பெறும். தாள் 2 குரூப் 2 பதவிகளுக்கு விவரித்து எழுதும் முறை டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் மற்றும் குரூப் 2A பதவிகளுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பும் வச்சிருக்காங்கங்க. ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சியில் 1 ரெஜிஸ்ட்ரேஷன் OTRல விண்ணப்பிச்சுட்டு அதற்கு அப்புறமாக நீங்கள் குரூப் 2 தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாங்க. இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் என்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வர செப்டம்பர் 9 இரவு 11:59 வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இதற்கான பிழை திருத்தம் கரெக்ஷன் விண்டோ வந்து செப்டம்பர் 13, 2026 செப்டம்பர் 15, 2026 வரை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம் டேட் என்னைக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நவம்பர் 1, 2026 இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. தேர்வுக்கான விண்ணப்ப கட்டணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 1 ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 150, அதாவது 1 ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டிட்டிங்கன்னா 5 வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி லாகினை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு வந்து 100 ரூபாய் வந்து நீங்கள் விண்ணப்ப கட்டணமாக செலுத்தணுங்க. ஸோ யார் யாரெல்லாம் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னீங்களோ உடனே வெயிட் பண்ணாமல் tnpsc.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் போய் குரூப் 2, 2A தேர்வுகளுக்கு விண்ணப்பம் செஞ்சுருங்க. விண்ணப்பம் செய்கிறதோட நிப்பாட்டாமல் நீங்கள் படித்து அதில் வெற்றி பெற வாழ்த்துக்களை சொல்லிக்கிறது நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேரம் காலை 7:25.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று சென்னை பள்ளிக்கரணை ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். சென்னை கிழக்கு தாம்பரம் வேளச்சேரி சாலையில் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பள்ளிக்கரணையில் இந்த கோவில் உள்ளது. ராகு கேது தோஷ பரிகார தலம் இது. காலகஸ்திக்கு நிகரான தலம். கலியுகத்தின் முடிவின் போது உயிர்களை அனைத்தும் சிவத்தில் ஒடுங்கும். சிறிது காலம் கழித்து மீண்டும் பிறக்கும். ஒரு சமயம் யுகம் முடிந்து அதன் பிறகு உயிர்கள் தோன்றிய இடம்தான் இந்த தலம். உயிர்களை பள்ளி கொள்ளச் செய்து சிவபெருமான் கருணை புரிந்த இடம் என்பதனால் பள்ளிக்கருணை என இந்த தலம் பெயர் பெற்றது. பின்னர் மருவி அது பள்ளிக்கரணை எனக்கு இன்று அழைக்கப்படுகிறது. உலகம் தோன்றிட இங்கு சிவபெருமான் ஆதியாக தோன்றிய காரணத்தினால் இறைவன் ஆதிபுரீஸ்வரர் என பெற்றார். இந்த தலத்தின் பெருமை உணர்ந்து ஆதிசேஷனும் பதஞ்சலி முனிவரும் வியாகரபாதரும் இங்கு சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர். திருப்பார்கடலை கடந்து வந்த அமிர்தத்தை பங்கீடு செய்ய திருமால் மோகினி அவதாரம் எடுத்து அமுதத்தை தேவர்களுக்கு வழங்கும் போது ஸ்வார்பானு என்பவன் அசுரன் தேவர்கள் வரிசையில் அமர்ந்து அமுதத்தை அறிந்துவிட்டான். இதனால் கோபமுற்ற திருமால் அகப்பையால் அவன் தலையில் அடிக்க அது தலை வேறு உடல் வேறு ஆனாலும் அமிதம் குடித்தமையினால் உயிரோடு இருந்தான். பாம்பு உடலை இரு துண்டுகளாக்கும் அளித்தார். தலையும் பாம்பும் உடலும் சேர்ந்து ராகுவாகவும் பாம்பு தலையும் அரக்கன் உடலும் சேர்ந்து கேதுவாகவும் மாறினர். தங்கள் தவறை உணர்ந்த ராகுவும் கேதுவும் விநாயகர் வழிகாட்டிட இங்கு வந்து சிவ வழிபாடு செய்து சிவதே.

தரிசனம் கண்டனர். சிவபெருமானிடம் அவர்கள் அம்பிகையோடு அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு நாங்கள் எந்த இடையூறும் செய்ய மாட்டோம் என வேண்டினர். இறைவனும் அதை ஏற்று இங்கே கோவில் கொண்டார். ஆதியில் இந்த கோவிலை சோழ மன்னன் கட்டினான். கிருஷ்ணதேவராயர் மேலும் விரிவாக்கம் செய்து புனரமைத்தார். கிழக்கு நோக்கிய ஆலயம் மூன்று நிலை ராஜகோபுரம் கடந்து உள்ளே சென்றால் கொடிமரம் பலிபீடம் நந்தி தரிசனம் செய்யலாம். மணிமண்டபம் அர்த்த மண்டபத்தை கடந்து கருவறையில் தாமரை பீடத்தின் மீது சிவலிங்க திருமேனியராய் ஆதிபுரீஸ்வரர் அறிவாரிக்கிறார். அதே

0: காலபைரவர், சூரியன், சந்திரன், கன்னிமூலை விநாயகர், ஆஞ்சநேயர், தேவியரோடு சுப்பிரமணியர் ஆகிய சன்னதிகளும் உள்ளன. சுவாமி கருவறை கோட்டத்தில் நர்தன கணபதி, தட்சிணாமூர்த்தி, துர்கை உள்ளனர். சண்டிகேஸ்வரர் தனி சன்னதியில் உள்ளார். கருவறை விமானத்தில் கண்ணப்ப நாயனார் காட்சி தருகிறார். தெற்கு நோக்கிய சன்னதியில் ராகுகேதுவோடு விநாயகர் சன்னதி உள்ளது. இங்குதான் ராகுகேது தோஷ பரிகார பூஜைகள் செய்யப்படுகின்றன. சங்கடகர சதுர்த்தி, பிரதோஷம், கந்தசஷ்டி, ஐப்பசி விஷு, தேய்பிரை அஷ்டமி, ராகுகேது வழிபாடுகள் இங்கு நடைபெறும் விழா நாட்கள். நம் தோஷங்களை நீக்கி வாழ்வில் நலம் பல அருளும் சென்னை பள்ளிக்கரணை ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரரை வழிபட்டு பேரொருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேல மசீதி, போத்தி சேதரில், மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர். மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: நேரம் காலை 7:30 ஆகிட்டு இருக்க இந்த நேரத்தில் கேட்டுருக்கீங்க மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியை நாம கேட்க போற அடுத்த பாடலை பாடியிருக்காரு SP பாலசுப்ரமணியம். பாடல் கேட்டலாம், வேதம் படத்திலிருந்து.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்ல கேட்டுட்டு இருக்கோம் நாளேடுகளில் இன்று வெளியான செய்திகள். மதுரை மாநகராட்சியில 100 வார்டு பகுதிகளை சுற்றி திரியும் தெருநாய்க்களால் பொதுமக்களுக்கு ரேபீஸ் நோய் தடுப்பு நடவடிக்கையாக வெறிநாய் தடுப்பூசி முகாமானது தொடங்கியிருக்காங்கங்க. கடந்த மாதம் 18 தேதியிலிருந்து இது நடந்துட்டு வருது. இந்த கடந்த மாதம் 18 தேதியிலிருந்து இந்த மாதம் 4 தேதி வரைக்கும் 11,273 தெருநாய்க்களுக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு மதுரை மாநகராட்சி கமிஷனர் கௌரவ் குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதில் நேற்று ஒரு நாளில் மட்டும் சுமார் 950 தெருநாய்க்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்குங்க. மொத்தமாக இதுவரைக்கும் கணக்கீடு செய்யப்பட்ட நாய்க்களோட எண்ணிக்கை 38,348. அதில் சுமார் 15,521 நாய்க்களுக்கு தடுப்பூசி இதுவரைக்கும் செலுத்தியிருக்காங்க. இந்த பணிகளை செய்ய வந்து மதுரை மாநகராட்சிக்கு கால்நடை பராமரிப்புத்துறை, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் விலங்கின ஆர்வலர்கள் தடுப்பூசி செலுத்தும் பணியில் உதவி பண்ணிட்டு வராங்கங்க. பொதுமக்கள் அச்சமின்றி நடமாடுவதை உறுதி செய்ய எஞ்சியுள்ள வார்டுகளிலும் இந்த தடுப்பூசி மற்றும் கருத்தடை பணிகள் தொடர்ந்து நடைபெறும்னு சொல்லி மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சியில நம்ம நிறைய தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி பாடல் கேட்டுடுவாங்க, நெஞ்சிருக்கும் வரைபடத்திலிருந்து.

மதுரை அரசு ராஜாஜிமய மருத்துவமனையின் கண் மருத்துவத்துறை மற்றும் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்புச் சங்கம் சார்பில் 41வது கண்தான இரு வார விழா பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்றிருக்குங்க. இதன் ஒரு பகுதியாக கண்தான விழிப்புணர்வு நடைபயணமும் நடைபெற்றிருக்கு. கண் மருத்துவத்துறை தலைவர் கவிதா கூறும்போது, மதுரை அரசு ராஜாஜிமணி மருத்துவமனையில் கண் தானம் வழங்குவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2016 106 பேராக இருந்த இந்த எண்ணிக்கை 2025 336 அதிகரிச்சிருக்காங்க. இது வந்து பொதுமக்களிடையே கண் தானத்தின் முக்கியத்துவம் அதிகரித்து வர்றதை குறித்து சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கண் தானத்தின் மூலம் பெறப்படும் கருவிழிகள், கருவிழி பாதிப்பால் பார்வை இழந்தவர்களுக்கு கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை மூலம் பார்வையை மீட்டெடுக்க உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண் தானம் என்பது ஒருவர் இறந்த பின்னரும் மற்றவரின் வாழ்க்கையில் ஒளியை ஏற்படுத்தும் உன்னதமான சமூக சேவையாகும். கருவிழி பாதிப்படைந்தோர், குறிப்பாக இளம் வயதில் கருவிழி பாதிப்படைந்தோர், பார்வை இழந்தவர்கள் தானமாக பெறப்பட்ட கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை மூலம் 90% பார்வையை மீண்டும் திரும்ப பெற இயலும் அப்படின்னு சொல்லி இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில சொல்லியிருக்காங்க. நேரம் 7:43 கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வர்.

0: அதாவது
1: அவர் என்ன சொல்ல வராருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
2: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றியா, ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
3: நினைக்கிறேன்டா.
1: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க. அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டியிலதான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் எப்பவும் கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
3: ஆமாங்க.
4: நேரம் 7:45.
5: தேசிய கண்தானம் இருவார விழா. கண் தானம் குறித்து தகவல் தருகின்றார் கண்ணோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரீத்திகா குணால்.
6: ஆக்சுவலா விழுக்காடு படி பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஒரு 10 கண் தானம் பண்ணோம்னா அதுல 5-6 கண்கள் தான் இன்னொருத்தங்களுக்கு அறுவை சிகிச்சைக்காக பயன்படும். மிச்சம் 3-4 நம்ம சயின்ஸ் அண்ட் ரிசர்ச்சுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். சோ நம்ம 30,000 அறுவை சிகிச்சைகள் ஒரு வருஷத்துக்கு பண்றோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 50,000-60,000 கண்கள் தானம் பண்ணப்படுது வருஷத்துக்கு. இந்த நம்பரை தான் 100,000 கொண்டு வரதுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்.
5: கூட்டு மருந்து சிகிச்சை எடுத்துக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, இந்த எய்ட்ஸ் நோயாளிகள், டிபி பேஷண்ட், கேன்சர் பேஷண்ட்,
6: அவங்களும் கண் தானம் செய்யலாம். பட் அதை நம்ம இன்னொருத்தங்களுக்கு வைக்க மாட்டோம். அதை சயின்ஸ் அண்ட் ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணுவோம். அதை ஸ்டெரைல் பண்ணிட்டு நம்ம சில விஷயங்களுக்கு, நம்ம சில தொற்று நோய்கள் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சோ யூஸ்வலா அந்த மாதிரி இருக்கிறவங்க வேண்டான்னு தான் சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டல் இருந்தே எடுக்க வேண்டாம் தான் சொல்லுவாங்க. பட் இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் ரிசர்ச்.
5: ஒருத்தருக்கு எப்ப பார்வை வருது, பிறப்பிலேயே ஏன் பார்வை பறி போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா?
6: நரம்பு பாதிப்புனாலதான் அதிகபட்சம். இல்ல அவங்க வயித்துல இருக்கும் பொழுது அம்மாக்கு ஏதாவது ஃபீவர் வந்திருந்தது, வேற ஏதாவது தொற்று நோய் வந்தது, அதுக்காக அவங்க சில மாத்திரைகள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற பொழுது நரம்பு மட்டும் இல்லாம கண்ணோட வளர்ச்சியே குறையும். சோ ஒரு கண் இவ்வளவு சைஸ்ல இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி இருக்காது, ரொம்ப சிறுத்து போய் கண்ணோட வளர்ச்சி இல்லாம இருக்கும். இல்ல கருவளி வெள்ளையாகி வரும். இதெல்லாமே ரொம்ப காமன் அம்மாவோட ஹெல்த்தை பொறுத்துதான். அவங்க அந்த குழந்தைய அந்த 9 இது பண்ணும் பொழுது அதுல அவங்களுக்கு ஏதாவது ஃபீவர் வந்திருந்ததா, ஏதாவது மாத்திரை அதுக்காக எடுத்துக்கிட்டாங்களா, அதை பொறுத்துதான் அவங்க குழந்தைங்களுக்கு பிறக்கும் பொழுதே கண் பிரச்சனைகள் வருது.
5: இது பாரம்பரியமா கண் குறைபாடு இருக்க வாய்ப்பு இருக்கா?
6: இருக்கு. சில பிரச்சனைகள் வம்சாவளியா சில ஜெனரேஷன்ஸ்க்கு வரும். சோ அதுக்குதான் நம்ம ஜெனட்டிக் கவுன்சிலிங் சொல்லி நிறைய விஷயங்கள் இப்ப வந்துருச்சு. நம்ம முன்னாடியே ஒரு கவுன்சிலர் கிட்ட பேசி, இப்ப இவங்களுக்கும் இவங்களுக்கும் நம்ம குழந்தை பிறந்தால் இந்த பிரச்சனைகள் அடுத்த இதுக்கு வருமானது தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இப்ப விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. சோ அத பேஸ் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறது ரொம்பவும் அட்வைசபிள், ரொம்ப நல்லதும் கூட. அடுத்த ஜெனரேஷன் அஃபெக்ட் ஆகாம பாத்துக்கலாம்.
5: இப்போ இவங்க பார்வையே நம்ம தானமாக கொடுத்தாலும் பெற முடியாது அவங்களால அப்படின்ற குரூப் இருக்காங்களா?
6: கண் தானம் யாருக்கு பெற்றாலும் பயன் இருக்காது அப்படின்னா, அது அவங்களுக்கு ஏற்கனவே விழித்திரை பிரச்சனைகள் இருக்கு. அவங்களுக்கு நீங்க இதை வச்சாலும் பிரச்சனை தான், இது வச்சாலும் ப்ராப்ளம் தீர்க்க போறது இல்ல. அதாவது உங்களுக்கு ரொம்ப புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப இந்த பல்ப் எரியல, நான் பல்பை மாத்துறேன், அதுதான் நான் கருவளி மாத்திட்டேன், ஆனா உள்ள கரண்டே வரல, நான் பல்பை மட்டும் மாத்தி என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி. சோ நீங்க வெளியில மட்டும் மாத்திட்டு உள்ள பிரச்சனை இருக்குன்னா அந்த பேஷண்ட்டுக்கு அது பயன்படாது. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்மளால இந்த ஆபரேஷன் பெனிஃபிட் ஆகாது. இல்லனா பெரும்பாலான கருவளி பிரச்சனைகளுக்கு இந்த கண்தானம் யூஸ்வலா பெனிஃபிட் ஆகும்.
5: தேசிய கண்தானம் இருவார விழா. கண் தானம் குறித்து தகவல் வழங்கினார் கண்ணோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரீத்திகா குணால்.
7: நேயர்களே,

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இன்று காலை மணி 10:30 மாயவளை.
0: இணைய மோசடிகளும் தற்காப்பும் நேர்முகத்தில் பங்கு பெறுகிறார் மதுரை காவல் ஆணையர் எஸ் ராஜேந்திரன் அவர்கள். கேட்க தவறாதீர்கள்
1: மாயவளை.
2: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு இருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில. நாம கேட்க போற அடுத்த பாட்டு திருட்டு பயலே படத்திலிருந்து.

அடுத்த பாடலுடன் இனிதே நிறைவு பெறுகிறது. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி தொடர்வது காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் இந்தியா இன்று உலகின் மூன்றாவது மிகப்பெரிய புத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக திகழ்வதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். தில்லி, ராஜஸ்தான் உள்ளிட்ட 8 மாநிலங்களின் உயர் நீதிமன்றங்களுக்கான தலைமை நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தின் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 1,48,00,000 குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பண்டிகை மற்றும் மழைக்காலங்களில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அருக்கோணம் பேருந்து நிலையத்தில் அம்மா உணவகத்தில் மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 113 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 134 பயனாளிகளுக்கு மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி வழங்கினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து இன்று காலை நீர் திறக்கப்படுகிறது. தமிழகத்தில் குடிமைப்பணி முதல்நிலை கல்வி உதவித்தொகைக்கான தேர்வு இன்று நடைபெறவுள்ளது. விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத திருக்கோயிலில் பிரசித்தி பெற்ற உரியடி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: குட் மார்னிங், ஹாப்பியான சண்டே மார்னிங் நேயர்களே. இன்னைக்கு சண்டே, வீக் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் தான்ப்பா ரெஸ்ட் எடுக்க கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்கி அப்படியே பைய இப்போ தான் பெட்லேருந்து எந்திரிச்சிட்டு இருப்பீங்க. சில பேருக்கு அவங்க அப்பா அம்மா ஒய்ஃப் யாராவது கையில் காஃபியோ டீயோ கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பெட் காஃபியை கொஞ்சம் பல்லு விளக்கிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் இணைவது நான் அஜிதா. கேட்க போகிற நிகழ்ச்சி பாட்டு வேணுமா, இன்னைக்கு பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்கள் தானே கேட்டுட்டு இருக்க போகிறோம். மதுரை மாவட்ட நேயர்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எஃப்எம்ல கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே ஃபோன் எடுங்க.

0: டயல் பண்ணுங்க 0452 என்ற மதுரையோட முன்னணிப்பை தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய இரு எண்கள்ல ஏதாவது ஒரு எண்ல அழைத்து உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழலாம். இன்னைக்கு மதுரை மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்கள் தான் கேட்டு ரசிக்க போறோம். பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில நிகழ்ச்சியில் காத்திருக்கும் முதல் நேயர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: பாண்டிய நாட்டின் தலைநகரமாம் பண்பாட்டின் தலைநகரம் கூடல் மாநகர் ஆலவாய் நகரின் அரசி எங்க அம்மா மீனாட்சி சுந்தரத்தின் நல்லாட்சியோடு சித்திரவேலும் சிறுபதியும் எங்கள் அகில இந்திய வானொலி மாணவியல் பண்பலை 103.3 மற்றும் தமிழர்களின் அடையாளம் சேர்த்து சமுத்திரம் தந்த ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பந்திருக்கு 55 அஜிதா கதிரேசன் அவர்களுக்கும் இதே காலை வணக்கம் தெரிய நிகழ்ச்சியில் என்பது அவரை ஆண்டாலபுரம் சாமிநாதன்.
0: ஆஹா ஆஹா, சண்டே அன்னைக்கு இவ்வளவு உற்சாகமா நீங்க பேசுறது கேட்கவே ஆனந்தமா இருக்கு. சொல்லுங்க, என்ன பாட்டு கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
1: இன்னைக்கு மருந்து படத்துல வந்து சூறாமல்லிட்டு அந்த பாட்டை போட்டுருங்க.
0: கொடுத்துடலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றிலிருந்து விடுபடலாம்.
2: என்ன, உண்மையாவா? உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: மதுரை மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்களை கேட்டு இருக்கோம். பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்க காத்திருக்கும் நேயர், வணக்கம். FM ரெயின்போ.
6: வணக்கம்.
5: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? விஜயலட்சுமி. பாடல் கேட்கலாம், அதுக்கு முன்னாடி உங்க FM ஓட வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறீங்களா? என்ன, நீங்க பேசுறது எதிரொலியா கேக்குது. FM ல இருந்து தள்ளி வந்துருங்க, இல்ல வால்யூம் குறைச்சிருங்க. என்ன பாட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு நிகழ்ச்சியில? மல்லிப்பு வச்சு வச்சு வாடுதேவா. சரி, அடுத்த தடவை பேசும்போது கொஞ்சம் FM ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க, இல்ல தள்ளி வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு இதோ உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நேரம் 8:11.

0: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
1: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார், 217 மேலமாசி வீதி, மதுரை.
4: மதுரை மாவட்ட நேயர்கள் உற்சாகமா பங்கு கொண்டு தங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டிருக்காங்க. அந்த வரிசையில இணைப்பில் காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
5: இனிய காலை வணக்கங்களோடு பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இணைவரும் மதுரையில இருந்து தனலட்சுமி சந்திரசேகர்.
4: சொல்லுங்க, சண்டே மார்னிங் எப்படி போயிட்டு இருக்கு?
5: ரொம்ப நல்லாவே இருக்குங்க.
4: ரொம்ப நல்லாவே இருக்கு. என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
5: படம் ஜனநாயகன், பாடலின் வரி ஒரு பேரே வரலாறு.
4: கொடுத்துடலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இதோ பாடல் ஒலிக்க வருகிறது. அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் விஷால் மிஸ்ராவோட குரல்ல
6: என் நெஞ்சில் குடியிருக்கும்

0: நேர்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு வைப் பண்ணிட்டு இருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில விருப்ப பாடல் கேட்டு மகிழ காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கய்யா.
1: அதாவது தர்பார் படத்துல அந்த டும்டும் டும்டும் டும் அந்த கல்யாண பாட்டு போட்டுடணுமா?
0: கொடுத்துடலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நகா சசிசோட குரல்ல பாடல் வந்துட்டே இருக்கு.

0: பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில பாடல் காக்க காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து?
1: மாமதுரை நேயர் முத்துப்பட்டி பாலம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
1: இணைப்பில்
0: வந்தமைக்கு நன்றி. நீங்க கேட்டிருக்கீங்க மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் 100.9 ல கேட்டுட்டு இருக்கோம் பாட்டு வேணுமா. மதுரை மாவட்ட நேயர்கள் தங்களோட விருப்ப பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க மதுரை மாவட்ட நேயர்கள் தங்களுக்கு பிடித்த புத்தம் புதிய பாடல்களை கேட்டு மகிழ அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பை தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய எண்களில் அழைத்து வரலாம். இப்போ ஒருத்தவங்க பாட்டு கேட்கறதுக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. யார் எங்க இருந்து கேட்டலாம்? வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
3: வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கும். அஜிதா மேடத்துக்கு இனிய காலை வணக்கம்.
2: வணக்கம் சொல்றது யார், எங்க இருந்து?
3: மதுரை மாவட்டம் கப்பலூர்ல இருந்து ஹரி பாஸ்கர்.
2: சொல்லுங்கயா, என்ன பாட்டு கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
3: சிறையில இருந்து மேடம். நீலோத்தியே நீலோத்தியே
2: கொடுத்துலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இதோ சூரஜ் சந்தோஷ் மற்றும் சின்மயி ஸ்ரீபாதாவோட குரல்ல பாடல் வந்துட்டே இருக்கு.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: பாட்டு பெருமா நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்க யார் வந்திருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம், மதுரை விஸ்வநாதபுரம் ராஜேஷ்.
3: சொல்லுங்க ராஜேஷ், என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு?
4: நன்றி
3: கொடுத்தலாம் இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ஆனந்த ரவிந்தக்ஷனோட குரல்ல பாடல் ஒலிக்க வருகிறது. நேரம் 8:38.

0: நம்ம ஆகாஷ்வாணி மதுரை பண்பலையோட முகநூல் பக்கத்துல தினம் தினம் நம்ம கேள்வி கேட்கிறோம். அந்த கேள்விக்கு சரியாக பதிலளித்த நேயர்களோட பெயர்கள் எங்க இருந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்றத தினம் தினம் 1:30 வசந்தகானங்கள் நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா. இன்னைக்கு கேள்வி என்ன என்ன அப்படின்னு ஒரு குட்டி ரிமைண்டர் கொடுத்துடலாமா? எப்பயுமே யூஸ்வலா 3 கேள்விகள் தான் கேட்போம். நேத்து வந்து ஆசிரியர் தினம் நம்ம கொண்டாடுறதுனால 4வது கேள்வியா ஒரு கேள்வியும் வச்சிருந்தோம். உங்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த ஆசிரியர் யார் அப்படின்றத கேள்வியா வச்சிருந்தோம். நிறைய நேயர்கள் கண்டினியூஸா இப்ப வரைக்கும் கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னும் நீங்க கமெண்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா மதுரை பண்பலைன்ற முகநூல் பக்கத்துல போய் உங்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த ஆசிரியர் யார் அப்படின்ற போஸ்ட் இருக்கும். அந்த போஸ்டர் கீழே உங்க பதில கமெண்டா பண்ணிட்டு நீங்க யாரு, உங்க பேரு, உங்க ஊரு அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பொது அறிவு கேள்வியா நேற்றைய கேள்வி என்ன இருந்துச்சுன்னா, ஓல்டி VOLTE என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்ற கேள்வி முன் வச்சிருந்தோம். அப்புறம் திரை சம்பந்தப்பட்ட கேள்வியாக மலர் அல்லது பூ என்னும் வார்த்தையில் தொடங்கும் ஓர் பாடல் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். பூன்னு சொன்னா நிறைய பாட்டு இருக்கு. நம்ம ஆட்டக்களத்தையும் தினம் தினம் வந்து ஒரு படம், அதாவது ஒரு தலைப்பு சொல்லி அதுல பாடுங்கன்னு சொல்லிலாம் கேம் விளையாண்டுட்டே இருக்கும். ஸோ நிறைய நேயர்கள் வந்து இதுக்கு தான் அதிகபட்சமான கமெண்ட் இப்போ வரைக்கும் வந்துட்டே இருக்கு. கமெண்ட்டை வாசிக்க 1:30 நாங்கள் காத்துட்டே இருக்கோம். அடுத்த கேள்வியாக ஒரு பொய் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளான கேள்வி கேட்டிருக்கோம். நிறைய நேயர்கள் வந்து பொய் சொல்லிட்டே இருக்காங்க. நீங்க என்ன பொய் சொல்லாம இருந்தீங்கன்னா மதுரை பண்பலைன்ற முகநூல் பக்கத்துல போய் அந்த போஸ்டருக்கு கீழே உங்க பேரு ஊரோட சேர்த்து உங்க பதிலையும் கமெண்டா சொல்லிருங்க.
1: எனக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
2: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
1: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்?
2: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
1: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
2: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
1: என்டர்டெயின்மென்ட்டா.
2: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
1: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
2: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
1: ஆமா, 1 மணிக்கு வரும்.
2: வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
1: நானும் கூட சொல்லிருக்கேன்.
2: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz வசந்த கணங்கள் நிகழ்ச்சி.

0: நம்ம சோசியல் மீடியால கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
1: சரி சரி, Facebookல மட்டுமா?
0: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
1: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
2: உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, வெட்டி, அருணா கொடிகள், செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: நேரம் 8:45 நிமிஷத்துல கேட்டுட்டு இருக்கோம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல பாட்டு வேணுமா. இன்னைக்கு நிகழ்ச்சியில மதுரை மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில நிறைவான நேயரா யார் வந்திருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்மா, காசி மாயன் குடித்துறை.
3: சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்?
4: நன்றி
3: இணைப்பில் வந்தமைக்கு. அவருக்காகவும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் பாடல் ஒலிக்க வருகிறது.

பாட்டு வேணுமா நிகழ்ச்சி மதுரை மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்களின் தொகுப்பாக வளம் வந்ததுங்க. இன்னைக்கு நிறைய மதுரை மாவட்ட நேயர்கள் ஃபோன் பண்ணிருப்பீங்க, லைன் கிடைச்சிருக்காது, ஏன்னா பிஸியா இருந்துச்சு இல்லையா. எல்லா நேயர்களும் வந்து கால் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுட்டே இருந்தாங்க. கவலையே படாதீங்க, நாளைக்கும் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில மதுரை மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்கள் தான் நம்ம கேட்க போறோம். ஸோ இன்னைக்கு ட்ரை பண்ணி லைன் கிடைக்கலப்பா அப்படின்றவங்களாம் நாளைக்கு காலையில 8:02 கால் பண்ணுங்க. 04:52 என்ற மதுரையோட முன்னின் பித்தோட்டு 25:30 170 மற்றும் 25:30 171 ஆகிய எண்களில்

0: சேர்த்து நாளைக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நம்ம கேட்கலாங்க. பாட்டு வேணுமா நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது அஜிதா.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு பெரிய அரசன் இந்த உலகம் பூராவே ஆண்டுகிட்டு இருந்தான். ரொம்ப காலம் அப்படி அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கும் சில எதிரிகள் முளைச்சாங்க. அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இவனை தோற்கடிச்சுட்டாங்க. தோற்று போனது இவனுக்கு பயம் வந்துட்டுது. எங்கே எதிரிகள் நம்ம கொண்டுடுவாங்களோ அப்படின்னு வெளியில் வந்தால் தனக்கு ஆபத்துன்னு பயந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு குகைக்குள்ளே போய் பதுங்கி கிடக்கிறான். நிலைமையை பாருங்கள். முதல் நாள் வந்து அரண்மனையில் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் மறுநாள் வந்து குகையில் பயந்து போய் பதுங்கி கிடக்கிறான். ராத்திரி நேரம் வந்தது. பசி வயத்தை கிள்ளுது. பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டிய நிலைமை. பிச்சை எடுக்கிறதுக்கு பாத்திரம் வேணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் பார்க்குறான். ஒரு மூலையில் யாரோ விட்டுட்டு போனால் ஒரு ஓடு கிடக்குது. அதை எடுத்துக்கிட்டு புறப்பட்டான். இருட்டில் வழி புரியல. ஏதோ ஒரு யூகத்தில் காலை மெதுவாக எடுத்து வச்சு நடந்து போயிட்டுருக்கிறான். வழியில் ஒரு கருப்பு நாய் படுத்து கிடந்தது. இருட்டில் அவன் இது கண்ணுக்கு சரியாக தெரியல. அவனுக்கு தவறி போய் காலை வச்சுட்டான். அது மேலே நாய் சும்மா இருக்குமா, வள்ளுன்னு விழுந்து கடிச்சு விட்டுது. காலை பார்க்குறான், காலத்தையும் நினச்சி பார்க்குறான். அரண்மனையில் வந்து வீரக்கழல் அணிந்த காலை உடைய மன்னா அப்படின்னு புகழ்வாங்களே புலவர்கள்லாம். ஆனால் அது இன்றைக்கி நாய் கடித்த காலம் ஆகிட்டுதே அப்படின்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லை, முன்னாடி எல்லாம் பொற்கிண்ணங்களில் தான் அவன் சாப்பிடுவான். ஆனால் இப்போது அது ஓட்டை வந்து கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறான். அதில் ஏதாவது யாராவது சாப்பாடு போடுவாங்களான்னு. முன்னாடியெல்லாம் நிறைய பேர் அரண்மனைக்கு வருவாங்க. அரசருக்கு காணிக்கைன்னு சொல்லி இவன் காலடியில் கொண்டாந்து கொட்டுவாங்க. அப்போல்லாம் இவன் அந்த ஜனங்களுடைய முகத்தை திரும்பி கூட பார்க்குறதில்ல, ரொம்ப கர்வமாக உட்காந்துருப்பான். அதே ஆள் இன்றைக்கி எல்லார் கண்ணுலேயும் படுறது மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போல்லாம் காணிக்கைகளை வந்து தன்னுடைய கையால் வாங்கிறது தனக்கு கௌரவ குறைச்சல்னு நினச்சி தன்னுடைய வேலைக்காரங்களை விட்டு தான் அதை வாங்க சொல்லுவான். இப்போ பார்த்திங்கன்னா அவனே தன் கையாலேயே பிச்சை வாங்குறான். நினச்சி பாருங்கள், அந்த மனுஷன் முத நாள் அரசன், மறுநாள் பிச்சைக்காரன். எவ்வளோ வித்தியாசம்! செல்வம் தான் இப்படி ஒரு வித்தியாசம் ஏற்படுறதுக்கு காரணம். அப்படிப்பட்ட செல்வம் வாழ்க்கையை நடத்துறதுக்கு நமக்கு தேவை தான். ஆனால் அதையே நாம் அடைய வேண்டிய பயனாக நினைக்கிறோம் பாருங்கள், அதுதான் வேடிக்கை. இதை வந்து நம்மாழ்வார் அழகாக ஒரு பாசுரத்தில் சொல்கிறார். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதைகிய பாணையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர் திரு நாரணன் தாள் காலம் பெற சிந்தித்து உய்மினோ அப்படிங்கிறார் நம்மாழ்வார். ஒரு பெரிய பணக்காரர் ஒரு துறவிகிட்ட போய், சாமி என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, இருந்தாலும் நிம்மதி இல்லை, என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, என்ன காரணம்னு கேட்டாராம். உடனே அந்த துறவி இதுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு குழந்தையை கூப்பிட்டார். அது ஓடியாந்தது. ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து அது கையில் கொடுத்தார். அதை வாங்கிக்கிட்டு குழந்தை சிரிச்சுது. இன்னொரு பழத்தை எடுத்து கொடுத்தார். அதை இன்னொரு கையில் வாங்கிட்டு சிரிச்சுது. மூணாவது ஆப்பிள் எடுத்து கொடுத்தார். ரெண்டு பழத்தையும் நெஞ்சில் அணைச்சிக்கிட்டு மூணாவது பழத்தையும் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. ஆனால் அது உடனே நழுவி கீழே விழுந்து உருண்டு ஓடிச்சு. ஏற்கனவே இருந்ததும் விழுந்துட்டுது. இப்போ அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சுட்டுது. இப்போ அந்த துறவி பணக்காரர்கிட்ட சொன்னாராம், குழந்தைய கவனிச்சியா, ரெண்டு ஆப்பிள் போதும்னு அது நினச்சிருந்தா இப்போ அது அழ வேண்டிய அவசியம் வந்திருக்குமா அப்படின்னாராம். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா துன்பந்தான். இந்த காலத்தில் இதெல்லாம் யார் காதில் வாங்குறாங்க? ஒருத்தனை நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு நினச்சி அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த கதையை சொல்லிகிட்டு இருந்தாங்க. சொல்லிவிட்டு அந்த குழந்தை செஞ்சது தப்பு தானே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆமாம், தப்பு தான், நானாக இருந்தால் அப்படி செஞ்சுருக்க மாட்டேன் நானா இவன். ரெண்டு பழமே போதும்னு சொல்லியிருப்பியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைங்க, அவர் கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு பழமாக வாங்கி பின்னாடி வச்சுட்டு மறுபடியும் கையை நீட்டுவேன் அப்படிங்கிறானா. இவெல்லாம் எந்த காலத்தில் திருந்துறது?
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: மணி 55 நிமிஷம் ஆகிற நேரத்துல பாடல் கேட்டுடுவாங்க. கத்தி படத்துல இருந்து
1: You know what? Guess who's back?

0: ஆமாங்க, அடுத்த நிகழ்ச்சியாக 9:02 விளம்பரம் காத்துட்டே இருக்கு. டிரைவ் டைம் பேஜ் காத்திருக்க நேரமில்லை, அதற்கு முன்னாடி கேட்டுருவாங்க காலை 9 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல் செய்ய.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. மாணவர்களின் திறனை மேம்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கோவாவில் பிஜேபி மேற்கு மண்டல குழு கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. இந்தியா இன்று உலகின் 3வது மிகப்பெரிய புத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக திகழ்வதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் 4 நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். தில்லி, ராஜஸ்தான் உள்ளிட்ட 8 மாநிலங்களின் உயர் நீதிமன்றங்களுக்கான தலைமை நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அருக்கோணம் பேருந்து நிலையத்தில் அம்மா உணவகத்தை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 113 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 134 பயனாளிகளுக்கு மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி வழங்கினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் பாசனத்திற்காக கல்லணையில் இன்று காலை நீர் திறக்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பிரதமரின் சாலையோர வியாபாரிகளுக்கான நிதியுதவி திட்டத்தின் கீழ் நடைபெறும் கடனுதவி வழங்கும் முகாமில் கலந்து கொண்டு பயனடையுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு அண்ணாமலையார் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விநாயக சதுர்த்தி விழாவையொட்டி விநாயக சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத திருக்கோயிலில் பிரசித்தி பெற்ற உரியடி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 9:03 ஆயிட்டே இருக்குங்க. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. இன்னைக்கு சண்டே, ஸோ எல்லாரும் ரிலாக்ஸாக எழுந்திரிச்சிருப்பீங்க. சண்டேனாலே ஸ்பெஷல் தாங்க. சில பேருக்கெல்லாம் வந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாம் முடிஞ்சு இன்னைக்குடா சண்டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கு சண்டே ஒரு நாள் தாங்க ரிலாக்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் வந்து லேட்டாகவே எழுந்திரிச்சிருந்துருப்பீங்க. அந்த மாதிரி நிறைய நிறைய ஹாப்பியான மூமெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி சண்டேல நடக்கட்டும்னு சொல்லிட்டு குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனோட பீட்டான சாங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல

0: காற்றோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: செப்டம்பர் 6ங்க, அதாவது தேசிய ஊட்டச்சத்து வாரமாக செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 6 வரை கடைபிடிக்கப்படுதுங்க. இன்னைக்கு செப்டம்பர் 6ன்றதுனால 2026ஆம் ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன, அதாவது ஊட்டச்சத்து வாரத்தோட கருப்பொருள் என்னன்னா, ஊட்டச்சத்தின் சக்தியை கண்டறிதல் மற்றும் ஊட்டச்சத்தின் வலிமையை உணருங்கள். இதுதாங்க இந்த ஆண்டிற்கான கருப்பொருள். அடுத்ததாக, ஒவ்வொரு ஆண்டும் தேசிய கண்தான இருவார விழா கொண்டாடப்படுதுங்க. அது எப்போன்றது தெரியுமாங்க? அதுதாங்க ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 8 வரை கொண்டாடப்படுதுங்க. இது எதுக்காக கொண்டாடப்படுறாங்க அப்படின்னா, கண்தானம் குறித்த விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதும் கண்தானம் செய்ய மக்களை ஊக்குவிக்கிறதும் தாங்க இந்த தேசிய கண்தான இருவார விழாவோட முக்கியத்துவங்க. எல்லாரும் கண்தானம் செய்யுங்க அப்படின்றத சொல்லிட்டு முதல் பாடலாக வித்யாசாகர் இசையில் யுகபாரதி வரிகளில் யுதித் நாராயண் மற்றும் சுஜாதா மோகனின் குரலில் கில்லி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடுவோம். ஸ்டேட் யூன் ஆகாஷ்வாணி, மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

0: அடுத்த நிகழ்ச்சியாக 10-2 விருப்பங்கானங்கள் தாங்க கேட்க போறீங்க. விருப்பங்கானங்களில் நேயர் விருப்பம் கேட்க போறீங்க. நேயர் விருப்பம் யாரோடது அப்படின்னா செல்லூர் குமரனோட விருப்ப பாடல்கள் தான் கேட்க போறீங்க. அதுக்கடுத்த நிகழ்ச்சியாக 10:30 மாய வளை. இணைய மோசடிகளும் தற்காப்பும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை காவல் ஆணையர் எஸ் ராஜேந்திரன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். நேரம் 9:11, 5 ஆயிட்டே இருக்குங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நம்ம கேட்டுட்டே இருக்கும் ட்ரை டைம் வீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. அடுத்ததாக பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் ஒன்றான நகர்ப்புற தூய்மை பாரத திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோங்க. அதாவது ஸ்வச் பாரத் மிஷன் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த திட்டம் 2014 அக்டோபர்ல தொடங்கப்பட்டுச்சுங்க. இந்த திட்டம் எதுக்காக தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா, இந்திய நகரங்களை தூய்மையாகவும் குப்பையற்றதாகவும் சுகாதாரமானதாகவும் மாற்றுவதற்காக மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுற ஒரு முக்கிய திட்டம் தாங்க இந்த திட்டம். இந்த திட்டத்தோட நோக்கம் என்னென்ன அப்படின்னா, நகர்ப்புறங்களில் திறந்த வெளியில் மலம் கழிப்பதை ஒழிக்கிறதும், ஒவ்வொரு வீட்டிலையும் தேவையான கழிப்பறை வசதியை ஏற்படுத்துறதும், வீடுதோறும் குப்பைகளை சேகரிக்கிறதும், குப்பைகளை மக்கும் குப்பை மற்றும் மக்காத குப்பை அப்படின்றத பிரித்து அதை சேகரிக்கிறத ஊக்குவிக்கிறதும், நகராட்சி திடக்கழிவுகளை அறிவியல் முறையில் கையாள்றது, பழைய குப்பை கிடங்களை சீரமைக்கிறது, இதெல்லாம் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கமாக இருக்குங்க. இந்த திட்டத்தோட முக்கியமான அம்சங்கள் அப்படின்னா என்னென்னா, குப்பைகளை உருவாகும் இடத்திலேயே பிரிக்கிறாங்க, வீடுதோறும் குப்பையை சேகரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 3R கொள்கை. 3R கொள்கை அப்படின்னா என்னென்னா, ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் அப்படின்னா, தேவையற்ற பொருளை வாங்குறதையும் பயன்படுத்துகிறதையும் குறைக்கிறது, பயன்படுத்திய பொருட்களை முடிந்தவரை மீண்டும் பயன்படுத்துறது, மறுசுழற்சி செய்கிறது, இது தாங்க ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள். அடுத்ததாக கழிவு மேலாண்மை, கழிவு நீர் மேலாண்மை, இதெல்லாம் இந்த திட்டத்தோட முக்கிய அம்சமாக இருக்குங்க.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
4: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
5: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல,

0: பேச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: அடுத்த பாடலாக வித்யாசாகர் இசையில் கபிலனின் வரிகளில் கார்த்திக், சுஜாதா, சின்னப்பொண்ணு மற்றும் பலரின் குரலில் சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து ஸ்டே டியூன். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் ட்ரை டே மீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
4: நேரம் 9:21.
5: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

நேரம் 9:23, 11 நிமிடங்கள் ஆயிட்டே இருக்குங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க ட்ரை டைம் மீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை. அடுத்த இன்ஃபர்மேஷனா நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே பார்க்குனா ரொம்ப பிடிக்குங்க. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரை இருக்க எல்லா கிட்ஸுக்கும் ஒரே பொழுதுபோக்கான ஒரு இடம்னா அது பார்க்கு தாங்க. அப்படி இருக்கிற இந்த பூங்காவில் இருக்கிற சிறப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. தேசிய பூங்காவை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவிலேயே முதல் தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னா, உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள ஜிம் கார்பெட் அப்படின்ற தேசிய பூங்கா தாங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன், இந்தியாவிலேயே பரப்பளவிலே மிக பெரிய தேசிய பூங்கா எது அப்படின்னா, லடாக்கில் இருக்க ஹெமிஸ் உயர உயர தேசிய பூங்கா தாங்க. இந்தியாவிலேயே மிகச்சிறிய தேசிய பூங்கா எதுன்னா, அந்தமான் நிக்கோபார் தீவில் இருக்கிற சவுத் பண்டன் ஐலாண்ட் அப்படின்ற தேசிய பூங்கா தாங்க. இந்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த பாட்டாக ஏஆர் ரகுமான் இசையில் நா முத்துக்குமாரின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பென்னிடயாளின் குரலில் சிவாஜி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடுவோம். ஸ்டே டியூன் ஆகாஷ்வாணி.

மக்கார கரிசக்காடு செம்மண் அள்ளி தெளிக்கும் ரோடு. சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டி தடதட தடவென அதிர்கிற ரயில் அடி கடகடகடவென கடக்கிற

தரக்காரி சக்காடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படு.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 9:30.

நேரம் 9:33 ஆயிட்டே இருக்குங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்கள் கேட்டுட்டே இருக்கீங்க. ட்ரை டைம் வீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. நேயர்களோட நினைவு இருக்கு, தினந்தோறும் 1 மணிக்கு வசந்தங்கணங்கள் நிகழ்ச்சியில் ஃபேஸ்புக்கில் நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ரீட் பண்ணிகிட்டே இருக்கோங்க. அந்த வகையில் இணைக்குரிய கேள்வி என்ன அப்படின்னா, முதல் கேள்வியாக, உங்கள் மனதில் நீங்கள் இடம் பிடித்த ஆசிரியர் பெயர் என்ன? 2வது கேள்வியாக, வாலட் என்பதன் விரிவாக்கம் என்ன, அதாவது VOLTE என்பதன் விரிவாக்கம் என்ன? 3வது கேள்வி, ஒரு பொய் சொல்லுங்கள். 4வது கேள்வி, மலர் அல்லது பூ என்னும் வார்த்தையில் தொடங்கும் ஒரு பாடலை பதிவிடுங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்களும் ஃபேஸ்புக்கில் கமெண்ட் சொல்லுங்க. அந்த கமெண்ட்டை நாங்கள் 1 மணிக்கு வசந்தங்கணங்கள் நிகழ்ச்சியில் ஒளிபரப்ப செய்வோம். ட்ரைடமீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லைல்ல, நம்ம வந்து தேசிய பூங்காவை பற்றி தாங்க இன்ஃபர்மேஷன் கேட்டுகிட்டே இருந்தோம். அந்த வகையில் அடுத்ததாக தேசிய பூங்காவை பற்றி இன்ஃபர்மேஷன் கேட்டுகிட்டே இருக்கும்போது, தமிழ்நாட்டில் இருக்க தேசிய பூங்காவை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருந்தால் எப்படிங்க? தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய தேசிய கடல்சார் பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னா, மன்னார் வளைகுடாதாங்க. அது வந்து 526.0 km இருக்குன்றத சொல்கிறாங்கங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மிகச்சிறிய தேசிய பூங்கா எதுங்க அப்படின்னா, சென்னையில் இருக்கிற கிண்டி தாங்க. அது 2.2

7 கிலோமீட்டர் இருக்குங்க. நம்மளோட தமிழ்நாட்டோட மாநில விலங்கான நீலகிரி வரையாடு அது எங்கே இருக்குது அப்படின்னா, எந்த தேசிய பூங்காவில் இருக்குது அப்படின்னா, முக்கூர்த்தி தேசிய பூங்காவில் தாங்க இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த சாங்க ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வைரமுத்தின் வரிகளில், ஜெஸி கிஃப்ட், கே கே, ஸ்ரேயா கோஷல் மற்றும் சாய்ந்தவியின் குரலில் அந்நியன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துருங்க நேயர்களே. ஸ்டேடியோன் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம்இல்.

நேரம் 9:41 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்கள் கிட்டத்தே இருக்கீங்க. ட்ரை டைம் வீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. அடுத்த இன்ஃபர்மேஷனா, இப்போ இருக்க காலகட்டத்தில் பறவைகள், தாவரங்கள், நீர்வாழ் உயிரினங்கள் இதில் பாதுகாக்கிறதே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே இருக்குங்க. இதோட வெளிப்பாடாக தாங்க ராம்சார் தலங்கள் உருவாக்கப்பட்டுச்சுங்க. ராம்சார் தலங்கள் அப்படின்னா என்னென்னா, ஈர நிலங்களோட வளங்களை பாதுகாப்பதற்காக பன்னாட்டு ஒப்பந்தத்தின் கீழ் இந்த தலங்கள் அங்கீகரிக்கப்படுதுங்க. இந்தியாவிலேயே 101 ராம்சார் தலங்கள் இருக்குங்க. இதில் தமிழ்நாட்டில் மட்டுமே 20 ராம்சார் தலங்களோட இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்குங்க. இது ரொம்ப பெருமைக்குரிய விஷயந்தாங்க. ராம்சார் தலங்களை தமிழ்நாட்டில் இருக்கிறதில்ல, கோடியக்கரை, பிச்சாவரம், பள்ளிக்கரணை, வேடந்தங்கள் மற்றும் கழுவேலி இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான ராம்சார் தலங்களாகுங்க. அடுத்த பாடலாக அனிருத் இசையில் ரோகேஷின் வரிகளில், அனிருத் மற்றும் பாத்ஷா குரலில் வேதாளம் திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடல்.

0: நேரம் 9:46.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் தேசிய ஊட்டச்சத்து வாரத்தினை முன்னிட்டு ஊட்டச்சத்துக்கான கொள்முதல் மாதிரிகள் பற்றி விளக்கமளிக்கிறார் மருத்துவ ஊட்டச்சத்து நிபுணர் வி. சுகன்யா அவர்கள்.
2: ஆரோக்கியமான உணவு முறைக்கு நம்மளோட பர்ச்சேசிங் பேட்டர்ன், வாங்குற உணவு பொருட்கள் எப்படி வாங்கணும், எப்படி நீங்க அதை வகைப்படுத்தணும் அப்படின்றத பத்தி நான் சொல்ல போறேன். பர்ச்சேசிங்ல பாத்தீங்கன்னா, நிறைய சில குடும்பங்கள்ல மிக்சர், முறுக்கு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வாங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஃபுட் பேட்டர்ன் வந்து மாறும். அப்ப நம்ம காய்கறிகள் பழங்கள் சாப்பிடறதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி உணவு வகைகளை சேர்த்துக்க ஆரம்பிப்போம். பர்ச்சேஸ் பண்ணும் போதே நம்ம யோசிக்கணும், இது வந்து என் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு ஆரோக்கியம் கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்குறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி இல்லாம இந்த உணவு வந்து ரொம்ப சுவையா இருக்கும், டேஸ்டா இருக்கும், எனக்கு வடைனா பிடிக்கும், பஜ்ஜினா பிடிக்கும் அப்படி நம்ம வாங்கி சாப்பிடும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு வடை சாப்பிடுறோம் கடைகள்ல வாங்கி அப்படின்னா அதுல இருக்கிற கொழுப்பு சத்தோட அளவு அதிகமா இருக்கு. முக்கியமா இன்னொரு கெட்ட கொழுப்பு, திருப்பி திருப்பி சூடுபடுத்தப்பட்ட எண்ணெய், குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணும் போது அந்த எண்ணெய அதிகமா சூடுபடுத்தணும்னா அதுல இருக்கிற கொழுப்பு சத்து வந்து கெட்ட கொழுப்பா மாறுது, டிரான்ஸ் ஃபேட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கெட்ட கொழுப்பு நமக்கு நிறைய வகையில உடலுக்கு பிரச்சனைகள் கொடுக்குது. கல்லீரல்ல வந்து கொழுப்பு சத்தா படியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நம்மளோட ரத்த நாளங்கள்ல இந்த கொழுப்பு சத்து படியும் போது நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், உடல் எடை அதிகமாகும், ஹார்ட்டோட ஹெல்த் அஃபெக்ட் ஆகும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். எண்ணெயில பொரித்த உணவுகள் வெளியில வாங்குறதோ, அப்ப என்ன கேக்குறாங்க அப்படின்னா, வீட்டுல செய்யலாமா, வீட்டுல நான் வடை செஞ்சு சாப்பிடலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் உங்க மனசுல தோணலாம். அப்படி செய்யும் போதும் எண்ணெயில பொரிக்கும் போது நம்ம வீட்லயும் அந்த டிரான்ஸ் ஃபேட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்களும் புரிஞ்சுக்கணும், சின்ன குழந்தைகள்ல இருந்தே விழிப்புணர்வை நீங்க ஏற்படுத்தணும். ஈஸியா நம்ம பேக்கரிகள்ல போயிட்டு நிறைய உணவுகள் வாங்கி சாப்பிடும் போது அதுல இருக்கிற கொழுப்பு சத்தும் அதுல இருக்கிற ஃபுட் அடிட்டிவ்ஸும் நமக்கு ஹெல்த் அஃபெக்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. வெளியில வாங்குற உணவை விட நீங்க வீட்டுல சமைத்து சாப்பிடுற உணவுகள், ஹெல்த்தியான ஃபுட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது. சோ பர்ச்சேசிங் பண்ணும் போது ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பாக்கெட்ஸ்ல இருக்கிற குறிப்புகளை வாசிக்கிறதுக்கு மறந்துடுறோம். நம்ம ஃப்ரண்ட்ல இருக்கிற பேரு அதை மட்டும்தான் பாக்குறோம். அதோட நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத பின்பக்கத்துல எல்லாத்துலயுமே கொடுத்துருப்பாங்க. சர்க்கரையோட அளவு, அப்புறம் சால்ட் கண்டென்ட், வேற என்னெல்லாம் அதுல சேர்த்திருக்காங்க அப்படின்றத போடணுங்கிறது தான் ரூல்ஸ். சோ நம்ம அதை ரீட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சோம், வாசிச்சு பாக்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும். சோ அடிக்கடி நம்ம இந்த மாதிரி உணவுகள் வெளியில வாங்கி ரெடிமேட் ஃபுட்ஸ் அந்த மாதிரி வாங்கி சாப்பிடறத தவிர்த்துட்டு வீட்டிலே செஞ்சு சாப்பிடறது ரொம்ப நல்லது. ஹெல்த்தியான ஃபுட்ஸ நம்ம சேர்த்துக்கணும், இதனால நம்மளோட சர்க்கரை அளவை கரெக்டா அதிகமாகாம மெயின்டைன் பண்ணலாம். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒயிட் சுகர் மட்டும் தான் பிரச்சனை, மற்ற சர்க்கரைகள் சேர்த்துக்கலாம், எல்லாத்துலயுமே கேலரி கண்டென்ட் சேம் தான். சோ அது நாட்டு சர்க்கரையா இருந்தாலும், பனங்கற்கண்டா இருந்தாலும், தேன், வெல்லம், கருப்பட்டி எல்லாத்துலயுமே

0: சர்க்கரையோட அளவு ஒரே மாதிரி தான் இருக்கும். சர்க்கரை நோயாளிகளாக இருப்பாங்க, ஆனால் அவங்க கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வெள்ளஜீனியை நிறுத்திட்டேன், நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்தாலும் அவங்க ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபுட் ஹேபிட்ஸை வச்சுக்கணும். ஊறுகாய், அப்பளம், வடகம் இதெல்லாம் நான் தினசரி உணவுல சேர்த்துக்கிட்டே வர்றோம் அப்படின்னா நமக்கு ரத்த அழுத்தம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அதுவுமே ஒரு நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல ஒரு முக்கியமான டிசீஸ், சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்க. நமக்கு ரத்த அழுத்தம் அதிகமாகும் போது ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மூளைக்கு போக வேண்டிய ரத்தம் சரியான முறையில போகல அப்படின்னா ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொழுப்பு சத்து உடம்புல அதிகமாகாம ஆயிலோட இன்டேக்க அளவோட வச்சுக்கணும். ஆயில் வந்து யூஸ் பண்ணும் போது தாளிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாலே நமக்கு தினசரி உணவுல போதும். ட்ரெடிஷனல் மெத்தட்ல வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுறது தான் நல்லது. அதிகமான எண்ணெயில பொருத்த உணவுகளை நம்ம வாங்குறதோ நம்ம உணவுல சேர்த்துக்கிறதோ நம்ம தவிர்க்கணும். முக்கியமா நீங்க நினைவுல வச்சுக்க வேண்டியது, லேபிள்ல வந்து ரீட் பண்ணணும், அதை யோசிச்சுட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ஃபேமிலிக்கே இது முக்கியம். நான் ஹெல்த்தியா இருக்கணும், நான் சாப்பிட மாட்டேன், ஆனா என் வீட்டுல இருக்கிற மற்ற நபர்கள் சாப்பிடுவாங்கன்னா அவங்களோட ஹெல்த்தும் முக்கியம். ஸோ ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர் இந்த ஃபேமிலி. ஸோ நீங்க இதை மனசுல வச்சுட்டு ஹெல்த்தி பர்ச்சேசிங் மெத்தடை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன்.
1: இதுவரை தேசிய ஊட்டச்சத்து வாரத்தினை முன்னிட்டு ஊட்டச்சத்துக்கான கொள்முதல் மாதிரிகள் பற்றி நமக்காக விளக்கம் அளித்தார் மருத்துவ ஊட்டச்சத்து நிபுணர் வி. சுகன்யா அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியானது நாளை காலை 9:45 குழந்தைகளுக்கான சத்துக்கள் மற்றும் இதர சத்துக்கள் பற்றிய தகவல்கள் இடம்பெறும்.
2: இந்த பொருள் மேல ஒரு கிரேஸ் இருக்குங்க. ஆனா சில கேர்ள்ஸுக்கு இந்த பொருளை யூஸ் பண்ண கூட தெரியாதுங்க. அப்படி என்ன பொருள்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களாங்க, அதுதாங்க ஹீல்ஸ். ஹீல்ஸ் அப்படின்னாலே பெண்கள் உபயோகிக்கக்கூடிய பொருள் தாங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது அப்படி இல்லைங்க. 16th century பர்ஷியன் சோல்ஜர் வந்து இந்த ஹீல்ஸை போட்டுட்டு ஹார்ஸ் ரைட் பண்ணும்போது அவங்க ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிறதாகவும் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதாகவும் ஃபீல் பண்ணுறாங்க. இது தாங்க காலப்போக்கில் கேர்ள்ஸ் உபயோகப்படுத்துகிற ஹீல்ஸ் ஆச்சுங்க. அடுத்த பாடலாக ஏஆர் ரகுமான் இசையில் தாமரை வரிகளில் மதுஸ்ரீயின் குரலில் வெந்து தெளிந்தது காழ் திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடலை கேட்டுக்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: இதுவரை ட்ரை டைம் இட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை, குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன் பீட்டான சாங்காக கேட்டிருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியை நிறைவு செய்வது நான் அகிலாண்ட ஈஸ்வரி. அடுத்த நிகழ்ச்சியாக நேயர் விருப்பம் கேட்கலாம். அதற்கு முன்பாக செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வரும் நாடாக

இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கோவாவில் பிஜேபி மேற்கு மண்டல குழு கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. காவலர் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள செய்தியில், சமூகத்தில் அமைதி நிலவிடவும் சட்டத்தின் ஆட்சி நிலைபெறவும் தன்னலமின்றி பணியாற்றி வரும் காவல்துறையினருக்கு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் 4 நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். தில்லி, ராஜஸ்தான் உள்ளிட்ட 8 மாநிலங்களின் உயர் நீதிமன்றங்களுக்கான தலைமை நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அருக்கோணம் பேருந்து நிலையத்தில் அம்மா உணவகத்தை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 113 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 134 பயனாளிகளுக்கு மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி வழங்கினார். தீபாவளி பண்டிகையொட்டி சொந்த ஊர் செல்வதற்கான பல்வேறு ரயில்களின் டிக்கெட் முன்பதிவு இன்று தொடங்கியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து இன்று காலை நீர் திறக்கப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத திருக்கோயிலில் பிரசித்தி பெற்ற உரியடி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: GRT Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers 80 feet road old Golcha complex அண்ணா நகர் மதுரை.
2: நேரம் காலை 10:03.
3: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயரின் விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில மதுரையில இருந்து செல்லூர் குமரன் அவங்க வந்திருக்காங்க. அவங்க பங்கு பெற்ற இரண்டாம் பகுதி கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. சார் வணக்கம். சார்
4: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்.
3: உங்களுடைய ஃபேமிலி லைஃப் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
4: நான் வந்து கூட்டு குடும்பமா தான் இருக்கேன். அம்மா அப்பா வந்து தவறிட்டாரு. அம்மா அக்கா அண்ணன் தங்கச்சி நான் வீட்டில் வந்து 5 பேர். அண்ணன் மூத்தவர், அக்கா 2 பேர், நான் தங்கச்சி. அவங்க தனித்தனியா இருக்காங்க. அண்ணன் எல்லாம் தனியா இருக்காரு. இப்ப நான் வந்து கூட்டு குடும்பமா தான் இருக்கேன். அம்மாவோட
3: இருக்கேன். நேரின் விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க சார்?
4: கரும்புவில் படத்துல இருந்து மீன் கோடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போயிட்டான. அந்த ஜென்சியமா குரல் ஓடினா ரொம்ப கேட்க நல்லா இருக்கும்.

0: மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல கேட்டுட்டு இருக்கோம் நேயரின் விருப்ப கானங்கள் நிகழ்ச்சி. சார், நீங்க டெய்லரிங் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க.
1: ஆமா.
0: சோ நீங்க ஃபுல் டைமா வந்து ரேடியோ கேக்குற பழக்கம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் கேட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ப்ரோக்ராம் எல்லாம் கேளுங்கப்பா, நல்லா சூப்பரா இருக்கு அப்படின்னு வந்து சஜஷன் பண்ணிருக்கீங்களா?
1: நிறைய சொல்லிருக்கேன் மேடம். புது புது நண்பர் எல்லாம் நிறைய வந்திருக்காங்க. ஒரு சில நேரம் இது லைன் கிடைக்கலாம் சொல்லுவாங்க, நீ விடாம முயற்சி பண்ணி போற லைன் கிடைக்கும் தான் சொல்லியிருக்கேன். அதுல நிறைய பங்கு பெற்றிருக்காங்க மேடம் புது புது நண்பர்கள்லாம்.
0: நேயரின் விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்து என்ன பாடல் கேட்க போறீங்க சார்?
1: நிறம் மாறாத பூக்கள் என்ற படத்துல இருந்து ஆயிரம் மலர்களே மலருங்கள். காலத்தால் அழியாக்காம எப்ப பார்த்தாலும் அந்த பாட்டு கேட்க செவி குளிர இருக்கும் அந்த பாட்டு.
0: பாடல் பாடி காமிச்ச உங்களுக்காகவே அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயரின் விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில மதுரையில இருந்து செல்லூர் குமரன் அவங்க வந்திருக்காங்க. சார், மிமிக்ரி பண்றது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுடைய ஹாபிட் அப்படின்னு சொன்னீங்க. எங்களுக்காக ஒரு ரெண்டு வாய்ஸ் நம்ம நேயர்களுக்காக.
1: அடிச்சு பெஞ்சா மலை அசையாமனுன்னா செல எல்லோரும் விரும்பி கேட்பது 103.3 மதுரை பண்புல மற்றும் 100.9 ராமேஸ்வரம் பண்புல. அனைவரும் கேளுங்க.
0: நல்லா கெஸ் பண்ண முடியுது யாருடைய வாய்ஸ் அப்படின்னு, டக்குன்னு வந்து கண்டுபிடிக்க முடியுது. அடுத்து சார் யாருடைய வாய்ஸ்?
2: அடுத்து பிரகாஷ்ராஜ்.
3: ஆ சலா, மதுரையில கோர்ட் வாசல் வந்து கோயில் வாசல் வரை 103.3 மதுரை பண்புல மற்றும் 100.9 ராமேஸ்வரம் பண்புல. எங்க பார்த்தாலும் கேளுங்க, கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க.
0: அதாவது வாய்ஸ் மாத்தி பேசுறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்ல, நீங்க ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. சரி சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
2: அகல் விளக்கு படத்துல இருந்து எஸ்பி சைலஜாவும் ஜெயசாஸ் அவர்கள் இருவரும் இணைந்து பண்ண ஏதோ நினைவுகள் மலருது. ஒரு ரம்யமான பாட்டு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல கேட்டுட்டு இருக்கீங்க நேயரின் விருப்ப கானங்கள். சார், நீங்க செல்லூர் பகுதியில இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு
1: சொன்னீங்க.
0: உங்களுடைய அந்த செல்லூர் பகுதியில என்னென்ன ஃபேமஸ், என்னென்ன மாதிரி தொழில்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்லுங்களேன்.
1: 93 இந்த மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து நெசவு தொழில் ரொம்ப பிரமாதமா இருந்து மேடம். அப்ப வந்து வெள்ளத்துக்கு அப்புறம் தொழில்லாம் ரொம்ப நலிவடைஞ்சு இப்ப அப்புறம் துண்டு கம்பெனி, நைட்டி, பேக் கம்பெனி, பாத்திர கம்பெனி, தொழிலாளர்கள் நிறைய அதிகம் இருக்காங்க. கொத்தனார் வேலை, கட்டட வேலை, இந்த மாதிரி லேபர் ஏரியா மேடம் செல்லூர்ல.
0: ஓ, அப்ப இந்த விதமான தொழில்கள் எல்லாம் அந்த செல்லூர் பகுதியில சுத்தி வந்து நடந்துட்டு
1: எல்லா தெருவுல வந்து பாட்டுகள் அப்புறம் 103.3 மதுரை பண்பல, 100.9 ராமேஸ்வரம் பண்பல, ரெண்டும் தான் மேடம் கட்டுக்கிட்டே இருப்பாங்க.
0: சூப்பர் சார், இது கேட்கும் போதே வந்து எங்களுக்கு ஒரு உற்சாகமா ஒரு சந்தோஷமா இருக்கு. இதே சந்தோஷத்தோட நிகழ்ச்சியில கேட்க நினைக்கிற அடுத்த பாடல் சார்,
1: சிகப்பு ரோஜாக்கள் படத்துல இருந்து மலேசியா வாசுதேவன் ஜானையம்மா இருவரும் இணைந்து படிய, இந்த மின்மீனிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது, அடி கண்ணே அழகு பெண்ணே. இந்த பாட்டு முடியும் போது ஜானையம்மாவோட சிரிப்பு கம்மி, செம்மையா இருக்கும் அந்த இது, நல்லா இருக்கும் மேடம் பாட்டு.
0: ஆமா ஆமா சார், நானும் கேட்டிருக்கேன், ரியலி அது சோ நைஸ். ஜானகி அம்மாவுடைய ஸ்பெஷலே வந்து அந்த சிரிப்புன்னு சொல்லலாம்.
1: ஆமா, அந்த பாட்டு முடியும் அந்த சிரிப்பு செம்மையா இருக்கும் அந்த பாட்டு. இதுவும் கேட்க அருமையான பாட்டு மேடம்.
0: சூப்பர் சார், பாடல் கேட்டு மீண்டும் இணையலாம் நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல கேட்டுட்டு இருக்கீங்க நேரின் விருப்பகானங்கள் நிகழ்ச்சி. சார், நிகழ்ச்சியில பங்கேற்றது பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்?
1: இது வந்து நாங்க வந்து வெளியில வந்து ரேடியோலயே உங்க குரலை கேட்டோம். இப்ப நேரம் வந்து பண்பலையில இருந்து இந்த மாதிரி நேரில் நிகழ்ச்சியில பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேரில் விருப்ப நிகழ்ச்சியில என்னையும் கூப்பிட்டு பங்கேற்பு செய்த 103.3 மதுரை பண்பலை மற்றும் 100.9 ராமேஸ்வரம் பண்பலைக்கு கோடான கோடி நன்றிகள்.
0: நிகழ்ச்சியின் நிறைவா என்ன பாடல் கேட்க போறீங்க சார்?
1: தர்ம யுத்தம் பாடல, மலேசா வாசவன் ஜானயமா இணைந்து பண்ண ஆகாய கங்கை பூந்தேன் மலர் சூடின்னு ஒரு பாட்டு. பாட்டு பூராமே நல்ல செமையான பாட்டா இருக்கு மேடம். பாட்டு கேட்கறது

0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயரின் விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில மதுரையிலிருந்து செல்லூர் குமரன் அவங்களை சந்திச்சு பேசி அவங்களுடைய விருப்ப பாடல்கள் எல்லாமே சூப்பரா கேட்டு ரசிச்சோம். நேயரின் விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில பங்கேற்று பேசியதற்கு ரொம்பவே நன்றி சார். நேயரின் விருப்பகானங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுந்தரி. நன்றி நேயர்களே.
1: ஆகாஷ்வாணி இசைக்கு

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ, யாருப்பா பேசுறது?
2: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
1: என்ன தாயி தசபுசர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
2: நீங்க செல்லம்மா தானே?
1: நான் தான் செல்லம்மா, என்னவா?
2: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறேன் எங்களோட கம்பெனில இருந்து.
1: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
2: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
1: ஆமா தாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபாய் இப்பயே கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
2: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
2: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில குடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
2: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
1: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அத எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
2: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
1: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகிறதா?
2: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
1: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சுப்ட்டு கையில காசை குடுதாயே.

0: போனை கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற என்ன?
1: பாட்டி பாட்டி,
0: அத்தடியாத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
2: பாட்டி
3: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம். பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. நேரம் காலை 10:31.
4: ஆகாஷ்வாணி மதுரை.

0: இணைய மோசடிகளும் தற்காப்பும் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை காவல் ஆணையர் எஸ் ராஜேந்திரன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய உலகில் இணையம், இன்டர்நெட் அப்படிங்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கமாக மாறிடுச்சு. கல்வியாகட்டும், வேலைவாய்ப்பு, பேங்கிங் சர்வீசஸ், இல்லை ஆன்லைன் டிரான்சாக்ஷன், அப்படி எது எடுத்தாலுமே இன்டர்நெட்டுங்கிறது கம்பல்சரியாக மாறிடுச்சு. அந்த வகையில் இணையதளத்தை நம்ம பயன்படுத்தும் போது நாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா, இந்த போலியான இணையதளங்கள், மோசடி அழைப்புகள், அதாவது ஃபேக் கால்ஸ், டிஜிட்டல் அரஸ், ஃபிஷிங், ஃபினான்சியல் ஃப்ராடு, சைபர் புல்லியிங், ஹேக்கிங், இவ்வளோ விஷயங்களும் இன்றைக்கி எமர்ஜ் ஆயிடுச்சு. நீ புது புது ட்ரெண்டில் வந்து சைபர் கிரைம் அப்படிங்கிற வடிவில் மக்கள் வந்து ஏமாற்றப்படுகிறார்கள். இதை நாம் தடுக்கணும், எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விளக்கங்கள் சொல்ல தயாராக இருக்காங்க சார். வணக்கம் சார்.
2: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்
1: சார். நிகழ்ச்சியின் முதலாவதாக சைபர் கிரைம் அப்படின்னா என்ன, அதை பற்றிய ஒரு எளிமையான ஒரு விளக்கம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
2: கணினி வழி குற்றம் அப்படின்றது கணினி வழியாக செய்ய ஆரம்பிக்கும் போது மோசடி, ஏமாற்றுதல், அதே போல் பாலியல் ரீதியான துன்புறுத்தல், இது போல் எதை வந்து கணினியை உபயோகப்படுத்தி மின்னணு பொருட்களை உபயோகப்படுத்தி பண்ணாலும் அது கணினி வழி குற்றம்
1: சார். இப்போ அதிகமாக நடக்கக்கூடிய இணையவழி குற்றங்கள் சைபர் கிரைம் என்னென்னங்க சார், அதனுடைய வகைகள் என்னென்ன?
2: பொதுவாக சைபர் கிரைமை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று பொருள் சார்ந்த குற்றங்கள். பொருள் சார்ந்த குற்றன்றது நம்முடைய அக்கௌண்ட்டை போயிட்டு அதை டீட்டெயில்ஸை திருடி அது உள்ளே இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துக்கிறது, ஆர் நம்மளை ஏமாற்றி நம்மளே பணத்தை அவங்களுக்கு அனுப்புகிற மாதிரி பண்ண வைக்கிறது, இது மாதிரியான பொருள் சார்ந்த குற்றங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராடுன்னு சொல்லுவோம். ஏமாற்றி மோசடியாக முதலீடு செய்யுங்க, உங்களுக்கு நிறைய பணம் வரும் அப்படின்னு சொல்லி துவக்கத்தில் கொஞ்சம் பணத்தை அனுப்புவாங்க, நம்ம அக்கௌண்ட்டில் வரா மாதிரி இருக்கும், ஆனால் அதை எடுக்க முடியாது, கேட்டால் ஒரு கூலிங் பீரியட் இருக்குது, உடனே எடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லி நம்மளை நம்ப வச்சு அதுக்கப்புறம் நம்மக்கிட்டேருந்து அதிகமான முதலீடுகளை ஈர்த்து ஒரு கட்டத்தில் அந்த அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அது மாதிரி பொருள் சார்ந்த குற்றங்கள். இன்னொன்று பொருள் சாராத குற்றங்கள். இது நம்ம வழக்கமான வாழ்க்கையில் சந்திக்கக்கூடியது, பாலியல் ரீதியான குற்றங்கள், புல்லியிங், ஆர் மிரட்டுறது, சமூக அமைதிக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரியான போஸ்ட் போடுறது, தலைவர்களை இல்லை தனிப்பட்ட நபர்களை தாக்குதல் நடத்தி அவங்களுடைய ரெப்புடேஷனை குறைக்கிற மாதிரி பண்ணுறது, இது மாதிரியான பொருள் சாராத குற்றங்கள். இந்த ரெண்டு வகையாக மேஜராக பிரிச்சுக்கலாம்.
1: இப்போ வந்து நம்ம அடிக்கடி நியூஸில் பார்க்குறோம், என்னுடைய பணத்தை இவ்வளோ இழந்துட்டேன், என்னை வந்து மார்ஃபிங் பண்ணி இப்படி சீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய குற்றங்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்று வந்து பொதுமக்கள் எந்த இணைய குற்றங்களில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க சார்?
2: இது பொதுவாக மக்களோட வீக்னஸ் எது அப்படின்றத அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ நாம் ஒரு சைட்டை போயிட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ணும்போது, ஆர் ஒரு அப்ளிகேஷனில் ஃப்ரீக்வெண்ட்டாக போய் நாம் என்ன நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத அவங்க வாட்ச் பண்ணுறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய கவனத்தை அவங்க பக்கம் ஈர்த்து ஈஸியாக ஏமாற்ற முடியுது. உதாரணத்துக்கு ஒருத்தர் அடிக்கடி இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான சைட்ஸை போய் பார்க்குறாரு அப்படின்னா, அந்த தரவுகளை எடுத்துகிட்டு அவங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் மெசேஜஸ் அனுப்புறது, நாங்கள் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறோம், இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும் அப்படின்னு மக்கள் ஜென்ரலாக என்ன நினைப்பனா, சரி ஒரு ஐடியா நமக்கு கொடுக்குறாங்க, அது இலவசம் தானே, நாம் அட்டன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்குள்ளே நுழைவாங்க. அதுக்குள்ளே போன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டு நம்ப வச்சு அதுக்கப்புறம் அதை மூலதனமாக வச்சு அவங்ககிட்ட இருந்து பணத்தை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க.
1: சரிங்க சார், இப்போ அடிக்கடி நான் இன்னொரு வார்த்தையை வந்து நான் பார்த்துருக்கோம், என்ன அப்படின்னா டிஜிட்டல் அரஸ்ட்டுங்கிற வார்த்தை. ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வந்து மன் கி பாத் நிகழ்ச்சியில் இந்த டிஜிட்டல் அரஸ்ட்டை பற்றி குறிப்பிட்டு சொன்னாங்க. அது குறிப்பாக வந்து ரிட்டையர்டு பென்ஷனர்ஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த டிஜிட்டல் அரஸ்ட்டுங்கிற பேரில் லாக் பண்ணி அவங்க பணத்தெல்லாம் சுரண்டுறதாக பிரைம் மினிஸ்டரே அவங்க நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் டிஜிட்டல் அரஸ்ட்னா என்ன, அது எப்படி வந்து அவங்க பண்ணுறாங்க, அதுலேருந்து தப்பிப்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன?
2: இந்திய சட்டத்தில் டிஜிட்டல் அரஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டே இல்லை, அது முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி பொதுவாக பென்ஷனர்ஸு, ஏஜ்டு பீப்புள், ஆர் சம் பிஸ்னஸில் ரெகுலராக ஈடுபடுறவங்க, இது மாதிரியான ஆட்களை குறி வச்சு அவங்கள பயமுறுத்தி உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், உங்களை நாங்கள் கண்காணிச்சிட்டு இருக்கோம், உங்கள் பேரில் வந்து மணி லாண்ட்ரிங் நடந்திருக்கு, உங்கள் பேரில் ஒரு பார்சல் வந்திருக்கு, அதில் பார்த்தா போதைப் பொருள் இருக்குது, இது மாதிரி பல காரணங்கள் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை பொறுத்து என்ன மாதிரியே அவங்கள பயமுறுத்த முடியும் அப்படின்றத கண்காணித்து அதை வச்சு

0: டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்ற ஒரு மோசடியை அரங்கேற்றுறாங்க. பட் எந்த சட்டத்திலையும் டிஜிட்டல் அரெஸ்ட்ன்ற ஒரு கான்செப்ட் இல்லை. அப்படி யாராவது டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொன்னால் அவங்க அதை நம்பவே தேவையில்லை. அம்மாதிரி ஒரு கைது வந்து காவல்துறையால் பண்ணவே முடியாது. அப்படி பண்ணணும்னா நேராக தான் வந்து பண்ண முடியும். இணைய வழியிலையோ இல்லை அதர்வைஸை வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லவே முடியாது. சட்டத்திலேயே என்ன சொல்கிறா, ஒரு ஆளை உங்களை கைது செய்கிறோம் சொன்னால் தான் அது சட்டப்பூர்வ கைது. அதனால் அந்த டிஜிட்டல் அரெஸ்ட்ன்ற செய்தி யார் சொன்னாலுமே அதை நம்ப தேவையில்லை. இதை பண்ணுறவங்க ஒரு காவல் நிலையம் மாதிரி ஒரு செட்டப் வச்சுருப்பாங்க, பின்னாடி ஒருத்தர் யூனிஃபார்மில் இருப்பார். ஸோ அதை வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு உடனே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியே இருக்குது, ஆறு அமலாக்கத்துறை மாதிரியே இருக்குது அப்படின்ற ஒரு பயத்தில் இம்மிடியட்டாக ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி நேரங்களில் அவங்க உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தை போய் அணுகலாம். இல்லைனா வீட்டில் இருந்தபடியே 1930க்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி எங்களுக்கு ஒரு கால் வருது டிஜிட்டல் அரெஸ்ட்டுன்னு, இம்மிடியேட்டாக நியரஸ்ட் இருக்கக்கூடிய காவல் நிலையமோ இல்லை சைபர் காவல் நிலையமோ போயிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அதனால் அவங்க பேனிக்கே ஆக தேவையில்லை. டிஜிட்டல் அரெஸ்ட்ன்ற ஒரு கான்செப்ட் இந்திய சட்டத்தில் எதுலேயுமே கிடையாது.
1: சார், அடுத்ததாக வந்து பலரோட செல்ஃபோனுக்கு வந்து சில ஓடிபி போகும். உங்களுக்கு வந்து லாட்டரியில் இவ்வளோ விழுந்திருக்கு, உங்களுக்கு வந்து எவ்வளோ பெர்சனல் லோன் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து ஓடிபிஸ் இது மாதிரி வருது, நிறைய எஸ்எம்எஸ்லாம் வருது. அதை பார்த்து நிறைய பேர் பணத்தை இழக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி இழப்பில் தடுக்கணும் அப்படின்னா பொதுமக்கள் எப்படி வந்து தன்னை தயார்படுத்திக்கணும்?
0: அதாவது எந்த மெசேஜ் இருந்தாலோ இல்லை அழைப்பு இருந்தாலோ நமக்கு தெரியாத நம்பர் ஆர் தெரியாத ஆள்லேருந்து வருது, நமக்கு அது சம்மந்தமே இல்லாத ஒரு நிறுவனத்திலேருந்து வருதுன்னா அதை அவாய்ட் பண்ணிடணும். ஆர் அவங்களுக்கு டவுட் இருந்தால் ஏற்கனவே சொன்னதான் இந்த 1930 கால் பண்ணி எனக்கு இந்த நம்பர்லேருந்து இப்படி ஒரு மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி சப்போஸ் இன்னும் ஓரளவு கம்ப்யூட்டர் ஆர் மொபைலை நல்லா ஹேண்டில் பண்ண தெரியுனா இந்த சென்சார் சாதின்னு ஒரு போர்ட்டல் இருக்குது, அதில் போய் அவங்க ரிப்போர்ட் பண்ணலாம். இது மாதிரி எங்களுக்கு இந்த நம்பர்லேருந்து மெசேஜோ இல்லை அழைப்போ வருது, இது எங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே அரசாங்கம் அதில் நடவடிக்கை எடுக்கும்.
1: சரிங்க சார், இது ரெண்டுமே தெரியாத நம்பர்கள். இப்போ அவங்க வந்து நேரில் காவல் நிலையத்துக்கு போயும் வந்து புகார் அளிக்கிற மாதிரி வசதி இருக்கா சார்?
0: காவல் நிலையத்துக்கு எப்போ வேணாலும் போய் புகார் அளிக்கலாம். ஒரு வேளை அவங்க காவல் நிலையம் போக முடியல, நான் வண்டி டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆறு வேறு வெளியூரில் இருக்கேன் என்னால் இம்மிடியட்டாக போக முடியலனா கூட 1930 எங்கேருந்து வேணாலும் கால் பண்ணலாம். அதே போல் இந்த சென்சாத்து போர்ட்டலில் போயிட்டு எப்போ வேணாலும் அவங்க கம்ப்ளைண்ட்டை இருக்கிற இடத்துலதே ரிஜிஸ்டர் பண்ணலாம். காவல் நிலையம் போகணுன்ற கட்டாயம் கூட கிடையாது.
1: சார், அடுத்ததாக வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆளே கிடையாது, எல்லாருமே ஏதோ ஒரு விதமான சோசியல் மீடியாவில் இருக்கிறாங்க. அந்த சோசியல் மீடியாவில் பார்த்தோம்னா நிறைய போலியான தகவல்கள், தவறான தகவல்கள்லாம் பரவுது, மிஸ்லீடிங் ஃபேக்ட்ஸ் நிறைய இருக்குது. இப்போ அதில் முழுமையாக ஈடுபாடு இருக்கக்கூடிய குறிப்பாக இளைஞர்கள் அவங்களாம் என்ன மாதிரி முன்னெச்சரிக்கையாக இருக்கணுங்க சார்?
0: சோசியல் மீடியாவை பொறுத்தவரை நிறைய தகவல்கள் நமக்கு கிடைக்கும், நல்ல தகவல்களும் இருக்கும், தவறான தகவல்களும் இருக்கும், மிகைப்படுத்தப்பட்ட தகவல்களும் இருக்கும். ஸோ நாம் எந்த ஒரு தகவலையும் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அந்த சோர்ஸை வெரிஃபை பண்ணிக்கணும். சோர்ஸை வெரிஃபை பண்ணாமல் நம்ம பிளைண்டாக நம்ப ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது சிரமம் தான். ஸோ சோர்ஸை நமக்கு சோஷியல் மீடியாவில் நம்ம போய் கனெக்ட் ஆகும்போதே தெரிஞ்சவங்களோட மட்டும் கனெக்ட் ஆகணும். தெரியாத ஆள்கிட்டருந்து இன்வைட் வந்தாலும் ரிக்வஸ்ட் வந்தாலும் நாம் அதை அவாய்ட் பண்ணணும். அதை பண்ணாமல் நாம் எல்லாரோடவும் போய் இணைஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக தவறான வழிக்கோ அது தவறான செய்திகள் நமக்கு நிறைய வர வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, சோஷியல் மீடியாவில் நமக்கு எதெல்லாம் முக்கியமோ அந்த சைட்டு அந்த அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம அதை போய் பார்க்கணும். சும்மா விளையாட்டாக நம்ம போய் பார்க்க ஆரம்பித்தோம்னா அதில் நிறைய நம்மளை ஈர்க்கக்கூடிய தவறான வழிக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் நிறைய வருது. இப்போ நம்மளும் நிறைய வழக்குகளில் சிறார்கள் இல்லை மீதி குற்றவாளிகளை பற்றி கேட்கும்போது அவங்களும் அப்படி தான், ஒரு முறை ஏதோ ஒரு புதுசாக ஒரு விளம்பரம் வருதுன்னு பார்த்தா அதுலேருந்து அப்படியே நாங்கள் அதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இதில் நம்ம மனக்கட்டுப்பாடு கண்டிப்பாக வேணும். ரெண்டாவது, ஒரு தகவலை வெரிஃபை பண்ணணும், ஆத்தன்டிக்கேட்டட் சைட் அதில் போய் பார்த்து நம்ம வெரிஃபை பண்ணிட்டு போனோம்னா முடிஞ்ச அளவுக்கு தப்பான விஷயங்களை எடுத்துக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்கு.
1: சார், இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, இப்போ என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து யாரோ ஒருத்தவங்க ஹேக் பண்ணி என்கிட்டருந்து ஒரு அமௌண்ட் எடுத்துட்டாங்க, நாங்கள் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு எப்படி சார் ட்ராக் பண்ணி எப்படி சார் அதுக்கு சொல்யூஷன் கொடுப்பீங்க, அந்த வழிமுறைகள்?
0: சரி, ஒரு அக்கௌண்ட்டில் இருந்து பணம் போயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ குயிக்காக அவங்க வந்து காவல்துறைக்கு ஆர் அந்த 1930 ஆர் அந்த போர்ட்டல் இருக்குது, அந்த போர்ட்டலில் எவ்வளோ குயிக்காக அவங்க அப்ளை பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண முடியும். அவங்க ஜஸ்ட்டு அப்ளை பண்ண அடுத்த நிமிஷமே அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. பட் இவங்க டிலே பண்ணாங்கன்னா அதுக்குள்ளே அந்த அக்கௌண்ட்டிலேருந்து பல அக்கௌண்ட்டுகளுக்கு கைமாறி போயிடும், அதுக்கப்புறம் அந்த பணத்தை ரெக்கவரி பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால் இம்மிடியேட்டாக ரியாக்ட் பண்ணணும். இதை வந்து பேனிக் ஆகாமல், ஐயோ பணம் போயிடுச்சே அப்படின்னு இன்னொரு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை தெரிஞ்சவங்க கிட்ட

0: இல்லை வேற யாருக்கிட்டே அது கேட்டுட்டு நாம் அதுக்கப்புறம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே அந்த பணம் பல அக்கௌண்ட்டு கைமாறி போயிடும். அதனால் இமீடியட்டாக 1930 ஆர் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய போர்ட்டலுக்கு நாம் தகவல் சொல்லலாம், இல்லை காவல் நிலையத்துக்கும் வரலாம்.
1: சார், இதில் ட்ராக்கிங் எப்படி சார் பண்ணுவீங்க? அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுக்கிறாங்க, எடுத்தவங்க பார்த்தா ஃபாரினில் இருக்கிறாங்க, கம்போடியாவில் இருக்கிறதாக சொல்கிறாங்க, பாகிஸ்தானில் இருக்கிறேன்னு சொல்லி ஃபாரின் நெட்ஒர்க்லாம் போகுதுன்னு சொல்கிறாங்களா சார்? ட்ராக்கிங்கில் எப்படி சார் அதில் கண்டுபிடிச்சி மறுபடியும் பணத்தை மீட்கிறது வாய்ப்பு இருக்காங்க சார்?
0: பணத்தை மீட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதுக்கான ப்ராபபிலிட்டி குறைவு. அதாவது அமௌண்ட்டு அதிகமான போன மொத்த அமௌண்ட்டையும் எடுக்க முடியுமானா பல நேரங்களில் முடியறதில்லை. அது மெயின் ரீசன் த டைம், 2-3 days கழித்து சில நேரத்தில் வராங்க, சில நேரத்தில் தெரிஞ்சவங்கக்கிட்ட இல்லை கேட்டு அதுக்கப்புறம் வராங்க. நீங்கள் இம்மிடியேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணி உங்கள் கம்ப்ளைண்ட்டை நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவு பணத்தை நம்மால் மீட்க முடியும். டிலே ஆக ஆக பணத்தை மீட்கிறதுன்றது கொஞ்சம் சிரமமான விஷயம், பட் மீட்க முடியாதுன்னு இல்லை, பண்ணலாம்.
1: சார், இப்போ இந்த மார்ஃபிங் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு தனிநபருடைய ஃபோட்டோவை மாற்றி அதை ஆபாசமாக வேறு ஒரு விதமாக சித்தரிக்கிறாங்களா சார்? சித்தரித்து இதை நாங்கள் வந்து இணையதளத்தில் வெளியிட்டுருவோம், எவ்வளோ அமௌண்ட் கேட்குறோமோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய குற்றங்கள் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி குற்றங்கள் இருந்து தற்காத்துக் கொள்வதற்கு என்ன மாதிரி வழிமுறைகள் சார் ஃபாலோ பண்ணணும்?
0: பொதுவாக ஏற்கனவே சொன்னது தான், நம்ம சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்லணும்னு இல்லை, ஈவன் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளவே எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்க முடியாது. அதே தான் சோஷியல் மீடியாவும். சோஷியல் மீடியா அப்படின்னும் போது யார் வேணாலும் நம்ம அக்கௌண்ட்டை பார்க்கலான்ற ஒரு நிலை இருக்கும்போது நம்முடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், அந்தரங்க விஷயங்களை நம்ம அதில் பதிவிடுறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யார் யாரெல்லாம் அதை பார்க்கலாம், யாரெல்லாம் அதை அக்சஸ் பண்ணலான்ற அந்த கண்ட்ரோலை நம்ம கொடுக்கணும். யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக அது தவறான ஆட்கள் கையில் போகும்போது இது மாதிரியான மார்ஃபிங் ஆர் அதர்வைஸ் இதை இந்த ஃபோட்டோவை எடுத்து போட்டு வேறு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி நான் எனக்கு பணம் தேவைப்படுது கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ உயர் அலுவலர்கள் ஆர் அதர் பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களை வச்சு ஃபேக் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கேட்குற மாதிரியான செயல்கள்லாம் நிறைய இருக்குது. அதனால் நாம் நம்முடைய எந்த விஷயங்களை கொடுக்கறது அதை யார் யார் அக்சஸ் பண்ணலாம் அந்த கண்ட்ரோலை நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு நம்ம ஏற்படுத்தணும், அது ஒரு வழி. இன்னொன்று, இது மாதிரி ஒன்று நடந்தால் இம்மிடியேட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுறது தான். நம்ம ஜென்ரலாக நாங்கள் விசாரிக்கும் போது வர்றது என்னென்னா, இது அசிங்கமாக இருக்குது, அது இதை போய் நான் எப்படி வெளியே சொல்கிறது, ஏதோ அவங்க அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முயற்சி எடுத்து அதுக்கப்புறம் பிலேட்டடாக காவல்துறைக்கு வராங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தோம்னா அது நிறைய இடங்களில் பரவுது, இல்லை நிறைய பேர் அதை எடுத்துக்கிறாங்க, அது திருப்பி அதை போய் ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வர்றதுன்றது காவல்துறைக்கும் கொஞ்சம் கடும் சவாலாக இருக்குது. அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளைண்ட்டாக பண்ணுறது, பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனில் அதை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளை எடுப்பாங்க.
1: சார், அடுத்த வந்து இன்றைக்கி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் பார்த்தா நிறைய பேர் கையில் செல்ஃபோன் இருக்குது, எல்லாருமே வந்து நெட் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு பாதுகாப்பாக வந்து நெட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்னங்க சார்?
0: சரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப யுகத்தில் மொபைல் ஆர் நெட் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. ஸோ நாம் எந்தளவுக்கு சுய கட்டுப்பாட்டோடவும் ரெஸ்ட்ரிக்டடாகவும் இருக்கோம் அப்படின்றது தான் இந்த மாதிரி கணினி வழி குற்றத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கும். ஸோ நாம் என்ன எடுத்துக்கிறோம், இணையத்தில் எல்லா தகவலும் கொட்டி இருக்குது, அது நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, எக்ஸாகரேட்டடாக இருக்குது, மினிமைஸ் ஆகியிருக்கு. ஸோ நாம் எதை எடுத்துக்கிறோம் அப்படின்றது முக்கியம். மாணவர்களாக இருக்கும்போது பேரண்ட்ஸ் என்ன பண்ணலாம், அதில் போய் பேரண்டல் மோடுன்னு அந்த மொபைல்லையே இருக்கும், ரெஸ்ட்ரிக்டட் மோடுன்னு இருக்கும், சைல்டு மோடு, ஒவ்வொரு மொபைலில் சர்வீஸ் ப்ரொவைடர் ஒவ்வொரு பேர் கொடுக்குறாங்க. அது மாதிரி இந்த ரெஸ்ட்ரிக்டட் மோடை நாம் ஆக்டிவேட் பண்ணலாம். நமக்கு சுய கட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி பெற்றோர்களும் பசங்களோட ஆக்டிவிட்டீஸ், நாட் ஓன்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், ஸ்டடி ஆக்டிவிட்டீஸ், இது மாதிரி மொபைல் ஆக்டிவிட்டீஸையும் ஃபாலோ பண்ணணும்.
1: சார், அடுத்து வந்து ஆன்லைன் கேம், இப்போ இந்த ஆன்லைன் கேமை இவ்வளவு விளையாண்டிங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது, அதில் வந்து சிக்கி பல பேர்த்துடைய வாழ்க்கையை இழக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ஆன்லைன் கேம்லேருந்து விலகி இருக்கணும், அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு சொல்லுங்கள் சார்.
0: சரி, ஆன்லைன் கேம் இப்போ கவர்மெண்ட்டு தடை பண்ணிட்டாங்க, அதனால் ஆன்லைன் கேம் இப்போ விளையாட முடியாது, விளையாடினா அது வந்து சட்ட விரோதமானது தான். அதே மாதிரி ஆன்லைன் கேம் அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ண முடியாது, அப்படியும் சில இடங்களில் பண்ணுறாங்க. அது மாதிரி இருக்கிறது வந்து சட்டத்துக்கு புறம்பானது, அதை செய்யக்கூடாது. இது ஏற்கனவே சொன்னது தான், சுய கட்டுப்பாடு தான். ஆன்லைன் கேமில் நம்ம போனால் ஃபஸ்ட்டு லெவல் 1, லெவல் 2லலாம் நமக்கு ஏதோ கொஞ்சம் பணம் வரும், அதை பார்த்து ஒரு ஆர்வம் வந்துடும், நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு. அதுக்கு அடுத்த லெவலில் போகும்போது அந்த அல்காரிதம் வந்து டஃப்பாக இருக்கும், ஜெயிக்க முடியாது, அதுக்கப்புறம் பணத்தை இழந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு ஆன்லைன் கேம் அப்படின்றது சட்டபூர்வமாக தடை பண்ணியிருக்காங்க, அதனால் அதை விளையாடக்கூடாது, விளையாடினா சட்டத்துக்கு விரோதமானது.
1: சரிங்க சார். அடுத்ததாக வந்து இந்த சைபர் புள்ளிங்கிற வார்த்தை நாங்கள் பார்த்துருக்கோம், அது என்ன சைபர் புள்ளி?

0: அது எப்படி வந்து மாணவர்களில் பாதிக்குங்க சார்? அது
1: இது எல்லாமே இந்த ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் இருக்கிறது தான் இதை கணினி வழியில் பண்ணுறது. இப்போ பசங்க ஒரு நாலு பேர் சேர்ந்தாங்கன்னா யாராவது ஒருத்தர் கிண்டல் அடித்து அவங்கள ஏதாவது ஒரு கலோக்கியெல்லாம் சொல்கிறதுனா கலாய்க்கிறது இல்லை வெறுப்பேற்றுறதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இணைய வழியில் பண்ணுறது அதுதான் சைபர் புள்ளி. இது வந்து ஒரு பியர் ப்ரெஷரில் யாராவது ஒருத்தரை ஏதோ ஒரு காரணத்துக்காக கிண்டல் அடிச்சிட்ருக்கிற மாதிரி அது வந்து தனிப்பட்ட முறையிலையும் அவனுக்கு பாதிக்கும். அவர் ஒருவேளை அதிலிருந்து வேணான்னு அந்த குரூப்லேருந்து வெளியே வந்தாலும் திருப்பி அவரை கொண்டு வந்து குரூப்பில் வலுக்கட்டாயமாக சேர்த்து திரும்பவும் அதே வழியை பண்ணிகிட்ருக்கிறது. பட் இங்கே மதுரையை பொறுத்தவரை அது மாதிரியான குற்றங்கள் பெரிய அளவில் இது வரைக்கும் ரிப்போர்ட் ஆகலை. ஆனாலும் இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணுறது தான். சில நேரங்களில் அது சூயிசைடு வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புல்லிங் பண்ணுறவங்க ஒரே நேரத்தில் குரூப்பில் இருக்கிற எல்லாரும் அதை பார்க்குறாங்க, அவர் தெரிஞ்சவங்க எல்லாம் பார்க்குறாங்க, அதை ஷேர் பண்ணுறாங்கன்னும் போது சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகலாம். அந்த மாதிரி நேரங்களில் அது செயலில் ஈடுபட்ட ஆட்களுக்கு அது சட்டப்பூர்வமான தண்டனை கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் மாணவர்கள் அந்த மாதிரியான வேலைகளை செய்கிறத தவிர்க்கணும்.
0: கண்டிப்பாங்க சார். சார், அடுத்ததாக வந்து உங்களுடைய அனுபவத்தில் சைபர் கிரைம் நடந்து நீங்கள் வந்து அதை ட்ராக் பண்ணி கண்டுபிடித்த ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது உண்டாங்க சார்?
1: சைபர் கிரைமை பொறுத்தவரை அது மாதிரி நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மார்ஃபிங், அதே போல் த்ரெட்டனிங். இப்போ கூட பார்த்தோம்னா இன்ஸ்டாவில் நிறைய அந்த ரீல்ஸ் போடுவாங்க சின்ன பசங்க, இந்த வாளெல்லாம் வச்சுட்டு அது மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ ரீசண்டாக மதுரை சிட்டியில் ஒரு கேஸில், நீங்கள் சொன்னீங்க, இந்த நமீபியா அந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரியிலேருந்து ஏமாற்றிட்டு நாம் கண்டுபிடிச்சி ஒரு லுக் அவுட் நோட்டீஸ்னு சொல்லுவோம், லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினவரை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். இழந்த பொருளை மீட்டு கொடுத்துருக்கோம். எஸ்பெஷலி மொபைல், மொபைல் நிறைய நம்ம இந்த சிஇஐஆர்னு ஒரு போர்ட்டல் இருக்குது, அதன் மூலமாக க்ளூ எடுத்து அதில் மீட்டு கொடுக்குறோம். பணமும் நிறைய மீட்டு கொடுத்துருக்கோம்.
0: சரிங்க சார். இப்போ இந்திய தண்டனை சட்டத்தில் எந்த ஒரு குற்றம் செஞ்சாலும் அதுக்கான தண்டனை சரத்துகள் இருக்குது. அந்த வகையில் சைபர் குற்றங்களுக்குமே வந்து என்ன விதமான தண்டனைகள் இருக்குது?
1: சைபர் குற்றங்கள் ஏற்கனவே சொன்னார் மாதிரி தான் பிஎன்எஸ்ன்னு சொல்கிறோம், இப்போ பாரதிய நாகரிக சுரக்ஷா. ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லா குற்றமும் சைபர் குற்றத்துக்கும் வரும். ஒன்றே ஒன்று, இங்கே ஃபிசிக்கலாக நாம் பண்ணுறது இங்கே கணினி வழி சைபர் ஸ்பேஸ்லேருந்து பண்ணுறோம். அது இல்லாமல் ஐடி ஆக்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஆக்ட் படியுமே சில விஷயங்களை நாம் சேர்த்து இதில் பண்ண முடியும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் இருக்குது, அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்லேயுமே சில பிரிவுகள் வந்து தண்டனையை வாங்கி கொடுக்குற வகையில் இருக்குது.
0: சார், அடுத்ததாக வந்து ஒரு காமனான ஒரு அட்வைஸ் வேணும். இந்த சைபர் குற்றத்தை தடுப்பதில் பொதுமக்களுடைய பங்கு என்னவா சார் இருக்க முடியும்?
1: முதல்ல விழிப்புணர்வு, ரெண்டாவது நமக்கு முதல்ல செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். எனக்கு ஒரு ஆள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100,000 ரூபா நீங்கள் முதலீடு பண்ணால் மாதம் நான் 20,000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அதை நம்பி நாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம். 20,000 ரூபா ஒரு மாதத்தில் எனக்கு அவர் சம்பாதிச்சு கொடுக்க முடியும்னா அவர் எப்படி எனக்கு அதை செய்ய வருவார்? ஏன் அவர் அதை செஞ்சுக்கல? அந்த உணர்வு நமக்கு வேண்டும். நமக்கு முகமே தெரியாத ஒருத்தர் அவர் கஷ்டப்பட்டு ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையோ எங்கேயோ முதலீடு பண்ணி அந்த பணத்தை எங்கிட்ட எப்படி கொடுப்பார்? அந்த சுய சோதனை நாமளாக செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நாம் சுய கட்டுப்பாடோடு இருந்தால் கண்டிப்பாக பெரிய அளவில் இந்த சைபர் கிரைமில் சைபர் மோசடியிலையோ நம்ம வந்து நம்மளை தற்காத்துக்க முடியும். ரெண்டாவது விழிப்புணர்வு, மூணாவது விரைந்து செயல்படுதல். ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதை வந்து நம்ம யோசிச்சுட்டு இது வெளியே சொன்னால் தப்பாகிடுமோ இல்லை நமக்கு கெட்ட பேர் ஆகிடுமோ அது மாதிரியெல்லாம் நினைக்காமல் இம்மிடியட்டாக நீங்கள் 1930லேயோ இல்லை காவல்துறையோ வந்து அணுகுனீங்கன்னா கண்டிப்பாக உரிய நடவடிக்கையை நம்மளால் எடுக்க முடியும்.
0: சார், ரொம்ப அழகான தகவல் நல்லா சொல்லிட்டு இருக்கீங்க சார். இதில் அடுத்ததாக இன்னொரு கேள்வி என்னென்னா, ஆறாம் விரல் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்ஃபோன் இல்லாத மனிதர்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இதில் நம்ம செல்ஃபோனில் ஒரு விஷயத்தை நம்ம தேடுறோம், சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எது சர்ச் பண்ணுறோமோ அது தொடர்பான விளம்பரங்கள் நிறைய நம்மள்கிட்ட வருது. இதுலேயே நிறைய மக்கள் வந்து ஏமாந்துடுறாங்க. அதுலேருந்து எப்படி சார் தன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது?
1: இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெஸ்ட்ரிக்டட் மோட்ல இருக்கலாம். ரெண்டாவது, அது மாதிரியான விளம்பரங்கள் அந்த வெப்சைட்டு இலவசமாக நமக்கு கொடுக்கறதுனால அது குக்கீஸ்னு ஒன்று போடுறாங்க. சர்ச் பண்ணும்போது அந்த குக்கீஸ் நாம் என்ன சர்ச் பண்ணுறோம், நாம் என்ன இன்ட்ரெஸ்ட் நமக்கு இருக்குன்றத வெப்சைட்டுக்கு சர்வீஸ் ப்ரொவைடருக்கு அனுப்புது. அதை வச்சு நம்முடைய ஆக்சுவலாக அதை வந்து அவங்க ஏற்படுத்துகிற நோக்கம் வேறு. அதாவது நம்முடைய தேடலை எளிமைப்படுத்துறதுக்காக தான் அந்த குக்கீஸ்ன்ற கான்செப்டை கொண்டு வந்தாங்க. பட் இதை இந்த சைபர் ஃப்ராட்ஸ்டர் அதை எடுத்து அவங்களுக்கு நம்முடைய இன்ட்ரெஸ்ட்டை வச்சு அதில் நம்முடைய வீக்னஸ் என்னன்றதை எடுத்து அந்த வீக்னஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி பண்ணும்போது நாம் நம்ம சர்ச்சை சேஃபாக பண்ணணும், அப்பப்போ சர்ச் ஹிஸ்ட்ரியை கிளியர் பண்ணணும். ஸோ அந்த கேச்சேன்னு சொல்லுவோம், அந்த கேச்சே மெமரியை அப்பப்போ கிளியர் பண்ணணும். ரெண்டாவது

0: இன்காக்னேட்டோ மோட் இருக்குது. அதாவது நாம் என்ன சர்ச் பண்ண போகிறோன்றது எல்லாருக்கும் தெரியாது. ஸோ அந்த வெப்சைட்டை இவங்களுக்கு மட்டும் போகும், அதிலேருந்து வர்றது நமக்கு ஜென்யூன் அட்வர்டைஸ்மெண்ட்டாக மோஸ்ட்லி இருக்கும். இந்த குக்கீஸில் நாம் தான் அப்ரூவ் பண்ணுவோம். ஒரு வெப்சைட்டில் போகும்போது அது சில நேரங்களில் குக்கீஸ் வந்து எந்தெந்த குக்கீஸ் உங்களுக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுக்குறீங்களோ அதை மட்டும்தான் எடுத்துக்கோ. அதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஆல் கொடுத்தோம்னா நாம் என்ன பண்ணாலும் எல்லாமே போகும். ஸோ அதை கூட நம்ம கொஞ்சம் பார்த்து பண்ணலாம். பட் இதுக்கு கொஞ்சம் கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட் இருந்தால் ஈஸியாக இருக்கும். சாதாரண மக்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சு அதை பண்ணுறது சிரமம் இருக்குது. அதனால் நிறைய நேரங்களை நாம் செலக்ட் பண்ணும்போது எல்லா குக்கிக்கும் நம்ம பெர்மிஷன் கொடுத்துருவோம். ஸோ அது மாதிரி கொடுக்கும்போது பெர்மிஷனை ஒரு முறை படித்து பார்த்து கொடுத்தோம் அப்படின்னா இந்த நம்முடைய விவரங்கள் நம்முடைய இன்ட்ரெஸ்ட்டு அவங்களுக்கு போகிறத தடுக்க முடியும்.
1: ஆ சரிங்க சார். சார் அடுத்தது வந்து நம்ம எஸ்எம்எஸ்ல பார்த்தோம்னா மெசேஜில் எஸ்எம்எஸ்ஸாக வந்து உங்களுக்கு வந்து பார்ட் டைம் வேலை இருக்குது, உங்களுக்கு இந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய மெசேஜ் வருது. அதையும் நம்ம மக்கள் தெரியாதனமாக வந்து ஒரு ஆசையில் அதை கிளிக் பண்ணுறாங்க. பண மோசடிகள், நம்மளுடைய அந்தரங்க விஷயங்கள் ஃபுல்லாக எடுத்துடுறாங்க. அதிலிருந்து எப்படி சார் தப்பிக்கிறதுக்கு வழிமுறைகள் என்னென்ன பண்ணணும், பாதிக்கப்பட்டால் உடனடியாக என்ன சார் பண்ணணும்?
0: இப்போ நீங்கள் கேட்டதை பொறுத்தவரை இதுவும் ஒரு வகையான முக்கியமான ஃப்ராடு நாங்கள் அதிகம் ஃபேஸ் பண்ணுறோம். அதில் ஏபிகே ஃபைல்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஃபைலில் லிங்க் வரும்போது அந்த லிங்க்கு பேர் எல்லாம் வந்து அதுக்கு பின்னாடி டாட் வந்து ஏபிகே அப்படின்னு இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் அது வந்து அந்த கிளிக் பண்ணோம்னா நம்முடைய விவரங்கள் எல்லாமே அந்த யார் சென்டரோ அவங்களுக்கு அது போயிடும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிராஃபிக் சலான், நீங்கள் இந்த இடத்துல வயலேட் பண்ணிட்டீங்க, டிராஃபிக் சலான் இருக்குது, நீங்கள் கட்டுங்கன்னு ஆர்டிஓன்னு ஒரு பேர் போட்டு வருது, ஆர் பேங்க்லேருந்து வந்ததாக வருது, ஆர் இன்விடேஷன் வரும், செம்ம இதுக்கு உங்களை இன்வைட் பண்ணுறோன்னு. அது மாதிரி இருக்கும்போது அந்த டாட் ஏபிகேன்னு இருந்தால் அதை வந்து தெரியாத நபர்கள்லேருந்து வந்தால் அதை ஓப்பன் பண்ணக்கூடாது, அதை டெலீட் பண்ணணும். தெரிஞ்ச நபர்கள் இருந்தால் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கூட பண்ணலாம். அந்த ஏபிகேன்னு இருந்தால் அந்த ஏபிகேன்றதை மெயினாக பார்க்கும். ஸோ இந்த ஏபிகே ஃபைலில் பொறுத்தவரை நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்முடைய எல்லா விவரங்களையும் அவங்க திருடிடுவாங்க. அதை வச்சு நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டை எல்லா டீட்டெயிலையும் எடுத்து நம்முடைய பணத்தை மோசடி பண்ணுவோம்.
1: சார் அடுத்ததாக வந்து சைபர் கிரைமில் இருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்காக அரசாங்கம் வந்து இந்த சஞ்சார் சாதி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வெளியிட்டிருக்கிறதாக நான் அடிக்கடி பார்ப்போம். அது என்னங்க சார் சஞ்சார் சாதி ஆப்னா என்ன, அதனுடைய நோக்கங்கள் என்னங்க சார், எப்படி மக்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும்?
0: சஞ்சார் சாதின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மொபைல் காணாமல் போயிடுச்சு, ஆர் மொபைல் திருடு போயிடுச்சுன்னா காவல் நிலையத்துக்கே வர தேவையில்லை. அந்த ஆப்லேயே போயிட்டு கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸை நாம் பதிவு பண்ணால் போதும். அதில் இந்த ஐஎம்இஐ நம்பர் கேட்பாங்க, அட்ரஸ் கேட்பாங்க, அந்த மொபைல் வாங்கினதுக்கான ப்ரூஃப் இதை அப்லோட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக மொபைலை வேறு யார் எந்த சிம்மை போட்டு யூஸ் பண்ணாலும் அந்த மொபைல் வந்து பிளாக் ஆகிடும். ஸோ யாராவது சிம்மை போட்டால் அந்த தகவல் கன்சர்ன் காவல் நிலையத்துக்கு வந்துடும். ஸோ காவல் நிலையத்தில் இருக்கிறவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணியோ இல்லை திருடர்களாக இருந்தால் போய் அரெஸ்ட் பண்ணியோ கொண்டு வந்து மொபைலை மீட்டு கொடுக்க முடியும். இது இல்லாமல் தேவையற்ற அழைப்புகள் பார்த்தீங்கன்னா விளம்பர ரீதியான அழைப்புகள், இல்லை வியாபார ரீதியான அழைப்புகள், இல்லை மோசடி ரீதியான அழைப்புகள் இது நமக்கு வருது அப்படின்னா அதுலேயே போயிட்டு நாம் அந்த ஸ்பேம் கால் அப்படின்றத நாம் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ இதை ரிஜிஸ்டர் பண்ணால் இதை யார் எந்த ஒரு பர்டிகுலர் நம்பர் மேலே நிறைய ரிக்வஸ்ட் வருதோ அதை வச்சு அவங்க அந்த நம்பரை ஸ்பேமாக பண்ணுறாங்க, ஈவன் சில கேசஸில் பிளாக்கும் பண்ணுறாங்க. ஸோ இது நம்ம காவல் நிலையத்துக்கு போக தேவையில்லை, வீட்டில் இருந்தபடியே நம்முடைய மொபைல் யூஸ் பண்ணி பண்ண முடியும்.
1: சார் அடுத்தது வந்து இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா சின்ன குழந்தைகள் கூட கையில் மொபைல் வச்சுக்கிட்டு ஏதாவது நோண்டிக்கிட்டே ஏதாவது பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் நிறைய ஆபத்துகள் இருக்குதுன்னு சொல்லி அரசாங்கம் பல்வேறு விழிப்புணர்வை வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் குழந்தைகள் கையில் வந்து ஒரு செல்ஃபோன் பயன்பாடு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா பெற்றோர்களுடைய பங்கு என்னவா சார் இருக்கணும்?
0: பெற்றோர்களை பொறுத்தவரை எப்படி குழந்தைகளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை ஆர் எஜுகேஷனல் ஆக்டிவிட்டியை வாட்ச் பண்ணுறாங்களோ அதே போல் சைபர் ஆக்டிவிட்டியை கண்டிப்பாக வாட்ச் பண்ணணும். நிறைய நம்ம தப்பாக என்ன நினைக்கிறோன்னா இது அவங்களுடைய ப்ரைவசியில் இன்ட்ரூட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, இல்லை தப்பாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தட் இஸ் நாட் அட் ஆல் கரெக்ட். கண்டிப்பாக அவங்க அவங்களுடைய சைபர் ஆக்டிவிட்டியை வாட்ச் பண்ணணும். ரெண்டாவது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த டாட்டா அமௌண்ட்டு 5GB 3GB அது மாதிரி ஒரு மினிமம் டாட்டா கொடுத்து அதுக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பார்க்கணும். நிறைய டாட்டா கொடுக்கும்போது ஆர் வைஃபை வீட்டில் இருக்குன்னா வைஃபை ஆக்சஸை கொடுத்தோம் அப்படின்னா நேச்சுரலி அதுக்காக எல்லாரும் தப்பு பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ டாட்டா ஆக்சஸ் குறைக்கலாம், பேரண்டல் கண்ட்ரோல் போடலாம். இந்த ரெண்டும் முடியாது அப்படின்றவங்க அப்பப்போ அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதல்லயே அதை பார்த்துட்டா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள நம்ம சேனலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ விட்டுட்டு அவங்க அடிக்ட் ஆன பிறகு

0: அதுக்கப்புறம் போய் அவங்கள திருப்பி சேனலைஸ் பண்ணி கொண்டு வர்றதுன்றது கொஞ்சம் சிரமமான வேலை. பட் இது கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வாட்ச் பண்ணணும்.
1: ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்கிறீங்க எனக்கு சார்?
0: அப்சல்யூட்லி, அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பாக ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்.
1: சரிங்க சார். சார், நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான ஒரு விழிப்புணர்வை பற்றி நிறைய சொன்னீங்க சார். நிகழ்ச்சியில் கடைசி கேள்வி, ஒரே ஒரு கேள்வி, முத்தாய்ப்பான ஒரு கேள்வி. மோசடி நடந்த பிறகு வருத்தப்படுறதை விட முன்கூட்டியே விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்ப சிறந்தது. அந்த வகையில் ஒரு காவல்துறை அதிகாரியாக நீங்கள் பொதுமக்கள் சொல்லக்கூடிய முத்தாய்ப்பாக மூன்றே மூன்று அறிவுரை என்னங்க சார்?
0: என்னை பொறுத்தவரை முதல்ல சுய கட்டுப்பாடு. நாம் எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது அது இருக்கணும். ரெண்டாவது, பேராசை இருக்கக்கூடாது. ஒரு ஆள் வந்து ஏற்கனவே நான் சொன்னதான், 100,000 ரூபா நீங்கள் எனக்கு முதலீடு பண்ணால் நான் மாதம் உங்களுக்கு 10,000 இல்லை 20,000 கொடுக்குறேன்னா நம்ம யோசிக்கணும். அப்படி கொடுக்குறவர் ஏன் அவரை பண்ணாமல் நமக்காக பண்ண போகிறார்? மூணாவது, தெரியாத அழைப்புகள். இப்போ ஸ்ட்ரேஞ்சர்னு சொல்லுவோம், நார்மலாக நம்ம வீடுகளில் இருக்கும்போதே தெரியாத ஒரு ஆள் வந்தால் ஏன் இவர் யாரோ புது ஆள் வராரு என்னன்னு நம்ம சந்தேகப்படுறோம். சைபரும் அப்படி தான். அதில் இருக்கிற எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்க இல்லை. நிறைய ஃபிக்ஷிசியஸ் இருக்குது, நிறைய நமக்கு தெரிஞ்ச ஆள் மாதிரி பேர் வச்சு ஃபோட்டோ வச்சு வர்றதெல்லாம் இருக்குது. அதனால் எதையுமே நீங்கள் உடனே எடுத்துகிட்டு நம்பிடாமல் கிராஸ் செக் பண்ணுங்கள், வெரிஃபை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது ஜென்யூனாக இருந்தால் அது கிட்ட போங்க.
1: ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். நேர்களே கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க, சைபர் கிரைம் அதாவது இந்த இணையவழி குற்றங்கள் இருந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் மாதிரி இந்த ட்ராப்பில் நம்ம உள்ள விழாமல் தன்னை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து ஆலோசனைகளை மதுரை காவல் ஆணையர் அவருங்க நல்ல அழகான ஆலோசனை சொன்னாங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு அந்த பயனுள்ள வகையில் இருந்திருக்கணும். குறிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு தவறு, ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிட்டீங்க, நீங்கள் வந்து இணைய மோசடியில் மாட்டிக்கிட்டீங்கன்னா உடனடியாக வந்து 1930 நம்பர் சொல்லியிருக்காங்க. இல்லை வந்து நேர காவல் நிலையத்துக்கே நீங்கள் நேரில் போய் உங்களுடைய குறைகளை சொன்னால் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் சொல்லி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இனிவரி காலகட்டங்களில் நம்ம வந்து இணையவழி குற்றங்களை சிக்காமல் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி மூலமாக கேட்டுக்கிறோம். ஆணையர் அவர்கள் தங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து எங்கள் நிலையத்துக்கு வந்து மக்களுக்கு பல்வேறு பயனுள்ள நிறைய நல்ல விஷயங்களை சொன்னீங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியத்தின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி, வணக்கம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது மாயவலை. இணைய மோசடிகளும் தற்காப்பும் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்றார் மதுரை காவல் ஆணையர் எஸ் ராஜேந்திரன் அவர்கள். உடன் உரையாடினார் கே. வேல்முருகன்.

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை FM.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

0: गाने के बाद आपका एक बार फिर से स्वागत पोस्ट बॉक्स नंबर 111 में। आज इस कार्यक्रम में हमारे साथ रहे हमारे ऐसे दो विशेषज्ञ जिनके माध्यम से हमने उत्तम कुमार जो अभिनेता थे उनके व्यक्तित्व से जुड़े हुए अलग अलग पहलुओं को जाना, हमने जो समसामयिकता रही उनके अभिनय की उस दौर की उसे पहचाना, और फिल्म लेखन की गंभीरता क्या है, वो कैसे समाज पर अपना असर डालता है, किस तरह से करियर के साथ साथ ये एक जिम्मेदारी भी है, अपने दोनों विशेषज्ञों के माध्यम से हमने ये समझा। आज इस कार्यक्रम में हमारे साथ रहे जाने माने फिल्म क्रिटिक संजीव श्रीवास्तव, जो कि एक लेखक भी हैं और स्वर्ण कमल पुरस्कार विजेता राष्ट्रीय फिल्म पुरस्कार श्रेणी में आपको प्रदान किया जा रहा है इस बार का, और साथ ही प्रदीप सरदाना जी वरिष्ठ पत्रकार हैं। पिछले 50 वर्षों से आप अलग अलग शैलियों में अलग अलग माध्यमों में लगातार सक्रिय रहे हैं, आप स्तंभकार रहे हैं, पत्र पत्रिकाओं में लगातार लिखते रहे हैं, विभिन्न चैनल्स में हम आपको देखते हैं पैनलिस्ट के तौर पर, समीक्षक के तौर पर, जाने माने फिल्म समीक्षक भी आप हैं, और दोनों का संदेश यही कि फिल्म सिर्फ मनोरंजन नहीं है। जब हम कहते हैं कि सिनेमा समाज का आईना है, तो जो सिनेमा के पात्र हैं वो भी हम में से ही निकले हुए हैं, और उनकी जिम्मेदारी समाज के प्रति है, और हमारी जिम्मेदारी ये है कि जो अभिनय हम पर्दे पर देख रहे हैं उसके इतर जाकर हम उस व्यक्ति को भी समझने का प्रयास करें जो उस पात्र को जीवंत कर रहा है पर्दे पर। तो इस कार्यक्रम से जुड़ने के लिए बहुत बहुत धन्यवाद। आज इस कार्यक्रम में हमने आकाशवाणी परिवार की ओर से श्रद्धांजलि अर्पित की अभिनेता उत्तम कुमार को। कार्यक्रम प्रोड्यूसर शाहनवाज खान के साथ मैं नीलम मलकानिया अब आप सभी से लेती हूं अनुमति पोस्ट बॉक्स नंबर 111 से, और साथ ही हमारे दोनों विशेषज्ञों का बहुत बहुत धन्यवाद करती हूं यहां पर। बहुत बहुत धन्यवाद आपका हमें समय देने के लिए, हमारे स्टूडियो में आने के लिए।
1: बहुत बहुत धन्यवाद।
2: बहुत बहुत धन्यवाद।
0: नमस्कार।
1: नमस्कार।
3: अभी आप सुन रहे थे कार्यक्रम पोस्ट बॉक्स नंबर 111। पोस्ट बॉक्स नंबर 111।
4: நேர்களை இதுவரை போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். தொடர்வது செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். உலகளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலிலும் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கோவாவில் பிஜேபி மேற்கு மண்டல குழு கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. காவலர் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள செய்தியில், சமூகத்தில் அமைதி நிலவிடவும் சட்டத்தின் ஆட்சி நிலை பெறவும் தன்னலமின்றி பணியாற்றி வரும் காவல்துறையினருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் அவசியம் என மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியிருக்கிறார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் 4 அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். தில்லி, ராஜஸ்தான் உள்ளிட்ட 8 மாநிலங்களின் உயர்நீதிமன்றங்களுக்கான தலைமை நீதிபதிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையில் சம்பா சாகுபடிக்காக 3000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு வினோத், திரு ஷாஜகான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பேருந்து நிலையத்தில் அம்மா உணவகத்தை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 113 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 134 பயனாளிகளுக்கு மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி வழங்கினார். தீபாவளி பண்டிகையையொட்டி சொந்த ஊர் செல்வதற்கான பல்வேறு ரயில்களின் டிக்கெட் முன்பதிவு இன்று தொடங்கியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பிரதமரின் சாலையோர வியாபாரிகளுக்கான நிதியுதவி திட்டத்தின் கீழ் நடைபெறும் கடனுதவி வழங்கும் முகாமில் கலந்து கொண்டு பயனடையுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு அண்ணாமலையார் ஆலயத்தில் நடைபெற்ற

திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் மான்சி சிங் சீனாவின் வென் ஜாங் ஜூவை எதிர்கொள்கிறார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் நண்பகல் 12:02.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
6: நாளை காலை 6 மணிக்கு ஆலய தரிசனம்.
5: ராமநாதபுரம் மாவட்டம் பெருவயல் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனமர்ந்த சிவ சுப்பிரமணிய சுவாமி என்ற ரணபலி முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை.
6: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சி நாளை காலை 6 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இது மங்கையரின் மனம் விரும்பும் பாடல்களை கேட்டு மகிழும் நேரமாக சிநேகிதியே. ஸ்நேகிதியல தோழிகள் பங்கு கொண்டு பேச உரையாட அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையோட முன்னணிப்பை தொட்டு 25 30 170 என்ற எண்ணில் நிலையத்துக்கு பரிச்சயமாகாத தோழிகள், அதாவது இப்பதான் முதல் முறையா பேசுறீங்க அப்படின்னா 25 30 170 என்ற எண்ணிலும், இல்ல நான் தினந்தனும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில தவறாம பேசிடுவேன் அப்படின்னு சொல்ற தோழிகள் 25 30 171 என்ற எண்ணிலும் அழைத்து வரலாம். இன்னைக்கு தோழிகளோட விருப்ப பாடல்கள் மட்டும் கொடுக்கறது இல்லாம இன்னைக்கு நான் ஒரு கேள்வி முன்வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். என்னன்னா, உங்களுக்காக உங்களுடைய பணத்தில் நீங்கள் முதல் முதலில் வாங்கிய பொருள் என்ன அப்படின்றதே நீங்க என்கிட்ட பகிர்ந்துக்க போறீங்க. பகிர்ந்து கொள்ள அழைக்கலாம் 0452 என்ற மாதிரியோட முன்னிப்பை தொட்டு. அறிமுகமாகாத தோழிகள், அதாவது புதுசா பேசுறவங்க 25 30 170 என்ற எண்ணிலும், இல்ல டெய்லி பேசுறேன்னு சொல்றவங்க 25 30 171 என்ற எண்ணிலும் வரலாம். இப்போ ஒருத்தவங்க ரொம்ப நேரமா லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யாரு எங்க இருந்து கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், திருநகர் மெகராஜ் பேகம். மேடம்
1: மெகராஜ் பேமா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நான் ஒரு கேள்வி முன்வைத்தேன் இல்லையா, அதுக்கு உங்களுக்கான பதில் என்ன? உங்களுடைய பதில்
2: வாட்ச் வாங்கணும் மேடம்.
1: வாட்சா வச்சிருக்கீங்களா இன்னமும் பத்திரமா? ஓடாதுனாலும் பத்திரமா வச்சிருக்கீங்க. ஏன்னா முதல் முதல்ல உங்களுக்கு நீங்க வாங்கினது அது எப்படி இருந்துச்சு? அது வாங்கும் போது உங்க காசுல உங்க பாக்கெட் மணில வாங்குனீங்களா?
2: ஆமா மேடம்.
1: சூப்பர். அப்ப
2: டெய்லி 5 பைசா கொடுப்பாங்க இல்லடி 10 பைசா கொடுப்பாங்க. கூடு போயில
1: அத சேர்த்து வச்சு வாங்கி இருக்கீங்கப்பா, அப்பயே பெரிய விஷயம் இல்லையா அது? சரி, என்ன பாட்டு கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
2: உங்க சைஸ் மேடம்.

சரி கொடுத்துலாம் அழகா முதல் நேரம் வந்து சூப்பரா சொல்லிருக்கீங்க. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே வாட்ச் வாங்கியிருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து வர தோழிகள் என்னெல்லாம் சொல்றாங்கன்ற கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாடல் கேட்டுலாம் வேலைக்காரன் படத்துல இருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 feet road, ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

இப்ப பாடல்களை கேட்டு இருக்கோம். ஸ்நேகிதியே மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்னைக்கு நம்ம ஒரு கேள்வி முன் வச்சிருக்கோம்.

0: உங்களுக்காக உங்களுடைய பணத்தில் நீங்கள் முதல் முதல்ல வாங்கின பொருள் எது அப்படின்ற கேள்விக்கு விடையோட பாடலும் கேட்க வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க. நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு கேட்டிருக்கும் நினைக்கிறேன். என்ன பொருள் வாங்கினீங்க உங்களுக்காக உங்களுடைய பணத்துல?
1: அதாவது என் வருமானம் நான் தனியா வச்சுக்கிட்டதே கிடையாது, அதனால நான் என்ன வாங்கினேன்னு எனக்கு ஆகும் இல்லை,
0: ஞாபகம் இல்லை.
1: அதாவது முறை சம்பளம் நான் வாங்கவும் இல்லை, நான் வாங்கணுங்கிற அந்த சிந்தனை இல்லை. இப்ப நீங்க கேட்கும் போதே அப்படி ஏதாவது யாரும் வாங்கிருக்கலாமோ அப்படிங்கிற சிந்தனை வருது எனக்கு.
0: சரி, இப்போ ஐயா உங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பாருல முதல் முறை, அத பொருள் பத்தி சொல்லலாமே.
1: முதல் முறை வாங்கினதா?
0: ஆமா,
1: தோடு வாங்கியிருக்கோம்.
0: அவர் வாங்கி கொடுத்தாரா உங்களுக்கு?
1: நன்றி.
0: ஹரிஹரன் மற்றும் அனுராதா ஸ்ரீராமோட குரல்ல பாடல் வந்துட்டே இருக்கு.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்று தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: GRT Jewelers in இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers, 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.
6: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
7: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
8: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: பரிசு பொருட்கள் யாராவது வாங்கி கொடுத்தாலே

0: எப்பவும் சந்தோஷமா இருக்கும். ஆனா நமக்கு நம்மளே கிஃப்ட் பண்ணிக்கிறது எப்பவுமே ஸ்பெஷல் தான் இல்லையா? அப்படி முதல் முதல்ல உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிட்ட பரிசு எது, உங்கள் பணத்துல நீங்கள் வாங்கின முதல் பொருள் எது அப்படின்னு தான் இன்னைக்கு கேள்வி முன் வச்சிருக்கோம். ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ல. அடுத்ததா இணைப்புல ஒரு தோழி காத்துட்டு இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: சகுந்தலா, ஜெய்கின்புரம்.
0: சொல்லுங்க, என்ன வாங்குனீங்க உங்களுக்கான முதல் பொருளா?
1: சம்பளத்துல டிரான்சிஸ்டர் ரேடியோ வாங்கினேன்
0: மேம். ஆ, ரேடியோ தான் அப்பயே வாங்கிருக்கீங்க?
1: ஆமா, ஃபர்ஸ்ட் சாலரியில அதான் முதல்ல அதான் வாங்கினேன்
0: மேம். சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில
1: மேடம்? தலங்கை ஓடிய படத்துல மௌனமான நேரம் இளம் மனதில் அபாரம், இது மௌனமான நேரம்
0: மனதின் பாடல் வலிக்க வருகிறது. எஸ் ஜானகி மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆகியோரின் குரலில்

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-2498-6458 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
3: ஸ்நேகிதிகள் கிட்ட நீங்க உங்களுக்காக வாங்கிய முதல் பொருள் எது அப்படின்ற கேள்வியை தான் முன் வச்சு இன்னைக்கு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கும் ஸ்நேகிதியே. நேரம் 12:30 இணைய காத்திருக்கும் தோழி, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? முகத்துல ஒரு புன் முறுவலோட வந்திருக்கீங்களே, சொல்லுங்க, இதற்கான பதில் என்ன வச்சிருக்கீங்க, என்ன பொருள் வாங்கினீங்க முதலாவதா? வானொலி மேல ஒரு ஈடுபாடு, முதல் பொருளா அது வாங்கணும்னு சொல்லிட்டு.
4: இதுதான் மேடம், நான் உலகத்தை பார்க்காத பெண்மணின்றதுனால இதுதான் எனக்கு உலகம் மேடம், இதனால நான் வாங்கினேன்.
3: ஆஹா, அருமை அருமை. சொல்லுங்க, இப்ப உங்களுக்காக என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
4: பாடுனீங்கன்னு
3: சொல்லிட்டு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சொல்லிட்டு இது உங்களுக்கான பாடல் ஒலிக்க வருகிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி மற்றும் குழுவினரோட குரல்ல.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நிகழ்ச்சியில தோழிகள் அவங்களுக்கான முதல்ல என்ன பொருள் வாங்கினாங்கன்றத பத்தியும் அவங்களோட மனம் விரும்பிய பாடல்களையும் தான் கேட்டு வச்சுட்டு இருக்கோம். அடுத்ததா ஒரு தோழி காத்துட்டே இருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம்மா, நான் அருப்புக்கோட்டையில இருந்து குழந்தை திருசமாள் பேசுறேன்மா.
3: சொல்லுங்க, என்ன பொருள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்கினீங்க?
4: அம்மா, நான் வந்து உழைச்சி வாங்கினேம்மா. அதாவது எங்க கிராம, நான் வந்து பிறந்த திருநெல்வேலி, நான் வந்து 7000 சாத்தூர் பக்கத்துல, நான் வந்து கிராமம். அந்த தீபத்தி கட்ட எடுக்கணும்மா. நான் தீபத்தி கட்ட தூங்கி தூங்கி விழுந்து 6 கட்ட அடிக்கிற தேல, 6 கட்ட அடிக்க அந்த சம்பளத்தை வாங்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்ப முத சேலை எடுத்தேம்மா, அந்த நான் உழைச்ச காசுல ஒரு சேலை எடுத்தேன், எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது.
3: ஆஹா, பெண்களுக்கு பெண்களையும் அந்த சேலையும் பிரிக்க முடியாது இல்லையா? எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் இந்த ஆடை ஆபரணங்கிறது முதல்ல வந்து நின்றுது.
4: கண்டிப்பா.
3: நம்ம உழைப்புல வாங்கும்போது

0: உதவுறுத்துவதா நீ சந்தோஷம் கொடுக்கும். சொல்லுங்க, அதே சந்தோஷத்தோட என்ன பாட்டு கேட்கலாம்?
1: நம்ம படம் வந்து ரயில் பயணங்களில், அதுல வந்து ஜானகி அம்மா பாடலாம், வசந்தம் பாடி வர வைகை ஓடி வர அந்த பாட்டுங்கம்மா.
0: கொடுத்துடலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இதோ பாடல் ஒலிக்க வருகிறது உங்களுக்காகவும், கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து தோழிகளுக்காகவும்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில பேச காத்திருக்கிற தோழி யாருங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
2: அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான நண்பர்கள் வணக்கம்மா.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: என்ன
1: கலர் அந்த
2: என்ன
1: கேக்கலாம் நிகழ்ச்சியில? நன்றி நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு இதோ கே கே மற்றும் சாதனா சர்க்கம் ஆகியோரோட குரல்ல பாடல் வந்துட்டே இருக்கு.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை 6 மணிக்கு ஆலய தரிசனம்.
0: ராமநாதபுரம் மாவட்டம் பெருவயல் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனமர்ந்த சிவ சுப்பிரமணிய சுவாமி என்ற ரணபலி முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சி நாளை காலை 6 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இணைப்புல காத்திருக்க அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: என்ன
1: பதில்ன்றத சொல்லிரலாமா?
2: இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு, நான் முதல்ல சம்பளம் வாங்கி எங்க அம்மா கையில குடுத்தது 14 ரூபா சம்பளம் வாங்கி முதல்ல குடுத்தது வாடகைதான் மேடம் குடுத்தோம்.
1: ஆஹா, பொறுப்பான ஒரு குடும்ப தலைவியா அந்த இடத்துல நீங்க ஆக்ட் பண்ணிருக்கீங்க.
2: ஆமா மேடம், 30 ரூபா மேடம் வாடகை. அந்த வாடகை கொடுக்க முடியாம ரொம்ப கவிச்சோம். அப்ப நான் வேலைக்கு போயிட்டு வந்து வார சம்பளம் ஒரு நாளைக்கு 14 ரூபா மேடம். அந்த சம்பளத்தை வாங்கினது கொடுத்தோன்னே இந்த வாடகை தான் மேடம் அவங்க கொண்டு போய் கொடுத்தாங்க அம்மா.
1: அப்ப இருந்தே குடும்ப பொறுப்ப கையில எடுத்துக்கிட்டீங்க.
2: ஆமா மேடம், குடும்ப பொறுப்பு ரொம்ப இது மேடம்.
1: ஆஹா, அதுவும் ஒரு இதுதானே, குடும்பத்தை வந்து ஒரு பெண்ணா இருந்து முன்னின்று வழி நடத்தி செல்றது அப்படிங்கறது.
2: ஆமா மேடம், ஆமா மேடம்.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு கொடுக்கலாம்?
2: இன்னைக்கு வந்து படம் பேர் வந்து வலிமை மேடம். அதுல அந்த அம்மா பாட்டு மேடம். இன்ன வரையே சொன்னதெல்லாம் நல்லா சொன்னாங்க மேடம், ரொம்ப நன்றி மேடம்.
1: நீங்களும் அருமையா சொன்னீங்க. இது உங்களுக்காகவும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து சிநேகிதர்களுக்காகவும் பாடல் வருகிறது.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இன்னைக்கு ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில ஸ்நேகிதிகள் கிட்ட ஒரு கேள்வி முன் வச்சிருந்தோம். நீங்கள் முதல் முதலாக உங்களுக்காக வாங்கிய பொருள் என்ன அப்படின்னு. ரெண்டு பேர் ரேடியோ சொன்னாங்க, ரெண்டு பேர் புடவை சொன்னாங்க, ஒருத்தர் என்ன சொன்னாங்க, அந்த பணத்தை வைத்து தான் நான் வந்து வீட்டு வாடகை கட்டினேன் அப்படின்னு சொல்லி பலவேறு பதில்கள் இன்னைக்கு வந்து வந்துச்சு. அதாவது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் ஒரு ஒரு மாதிரி இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் மேல ஈர்ப்பு இருக்குன்றதை இன்றைக்கு நிகழ்ச்சி மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டோம். இணைப்பில் காத்திருக்கும் நிறைவான நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம். ஆர்வத்துல நீங்க எஃப்எம் கேட்டுட்டே பேசுறீங்கன்னு தெரியுது, கொஞ்சம் எஃப்எம் வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம். பேர் சொல்லுங்க.
2: என் பேர் அல்மாஸ் மேம்.
1: அல்மாஸ், என்ன பாட்டு வேணும் நிகழ்ச்சியில?
2: எனக்கு வந்து கண்மணி கண்ணோடு கடிதமே அந்த பாட்டு வேணும் மேம்.
1: சரி, கொடுத்துலாம். இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கோம், அந்த கேள்வி கேட்டீங்களா?
2: எனக்கு முதல் முதல் என்ன பொருள் வாங்கணும்னா, என்ன வாங்கினா எனக்கு ஒரு சீப்பு வாங்கினேன்.
1: ஓகே ஓகே, சூப்பரா. ஏதாவது ஒண்ணு வாங்கிருக்கீங்கல்ல, பெரிய விஷயம்னா. சரி, இதோ உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, பாடலை கேட்டு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியிலிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஜிதா, நன்றி நேர்களே.
3: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும்.

0: படி.
1: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
0: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
1: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
0: உன்ன நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
1: உன்னை எண்ணி

நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காலத்தால் அழியாத காவிய கானங்களாய் நாம கேட்க போற நிகழ்ச்சி தான் வசந்த கானங்கள். இன்னைக்கு வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில ஃபேஸ்புக்ல நம்ம கேட்ட கமெண்ட்ஸ் இதெல்லாம் படிக்க போறோம். அதனை தொடர்ந்து நம்ம வந்து ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். உத்தமபுத்திரன் திரைப்படத்தில் இருந்து ஜி ராமநாதனோட இசையில் பாலசுப்ரமணியனோட வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், ஏ பி கோமலா மற்றும் கே ஜானகிராணி மற்றும் ஜிக்கி ஆகியோரின் குரலில் ஒரு பாடல் கேட்டிருக்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 1:07 நொடிகள் ஆயிட்டே இருக்காங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

0: நாம கேட்டுட்டே இருக்கோம் வசந்த கானங்கள். வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில தினம் தினம் நம்ம வந்து முகநூல்ல வெளிப்படுத்தின ஒரு கேள்விக்குரிய பதில வந்து நம்ம வந்து ஒளிபரப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் இணைக்குரிய கேள்வி நேர்களை உங்களோட நினைவிற்காக முதல் கேள்வி, உங்கள் மனதில் நீங்கள் இடம் பிடித்த ஆசிரியர் பெயர் என்ன? இரண்டாவது கேள்வி, வாலட் என்பதன் விரிவாக்கம் என்ன, அதாவது VOLTE என்பதன் விரிவாக்கம் என்ன? மூன்றாவது கேள்வி, ஒரு பொய் சொல்லுங்களேன். நான்காவது கேள்வி, மலர் அல்லது பூ என்னும் வார்த்தையில் தொடங்கும் ஒரு பாடலை சொல்லுங்கள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து சரியான பதில் மற்றும் நிலையத்தின் ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சியோட விமர்சனங்களை முகநூலில் நீங்கள் பதிவிடலாம். உங்களோட பேரெல்லாம் நாங்கள் வந்து ஒளிபரப்பு செய்வோம். நேயர்களே, முகநூலில் பதிவிட மறந்துடாதீங்க.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
2: நாளை காலை 6 மணிக்கு ஆலய தரிசனம்.
1: ராமநாதபுரம் மாவட்டம் பெருவயல் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனமர்ந்த சிவ சுப்பிரமணிய சுவாமி என்ற ரணபலி முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
2: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சி நாளை காலை 6 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 காலத்தால் அழியாத காவிய கானங்களா நம்ம கேட்டு இருக்க நிகழ்ச்சி தாங்க வசந்த கானங்கள். வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக கே வி மகாதேவன் இசையில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமின் வரிகளில் மக்களை பெற்ற மகாராசி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

1:14. அடுத்த நிகழ்ச்சியாக கவிதை அரங்கம் தாங்க வளம் வர காத்துட்டே இருக்கு. கவிதைகளோட சேர்ந்து அதற்குரிய பாடல்களும் இசைக்க காத்துட்டே இருக்குங்க. நீங்கள் கேட்ட இணைந்தறிங்க ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 கவிதை அரங்கம். இப்போ காலத்தால் அழியாத காவிய கானங்களாக நம்ம வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டே இருக்கோம். அடுத்த பாடலாக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பி சுசீலா அவர்களின் குரலில் பாக்கியலட்சுமி திரைப்படத்தில் இருந்து கேட்டுட்டு வந்துடலாங்க வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
2: நேரம் ஒரு மணி 20 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 காலத்தில் அழியாத காவிய கானங்கள், வசந்த கானங்கள். வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பி சுசீலாவின் குரலில் புதிய பறவை திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடல்.
3: சிட்டுக்குருவி

0: ஒரு மணி 26 நிமிடம் ஆகிட்டு இருக்க நேரத்துல கேட்டுட்டு இருக்கோம் வசந்த கானங்கள். அதாவது இன்னைக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஏன்னா அவ்வளவு கமெண்ட்ஸ் வந்திருக்கு இன்னைக்கு நம்ம முகநூல் பக்கத்துல, மதுரை பண்பலைன்ற முகநூல் பக்கத்துல. நேத்து அதுவும் இல்லாம எப்பயும் 3 கேள்விதான் முன் வைப்போம். நேத்து ஆசிரியர் தினம் கொண்டாடுனால எக்ஸ்ட்ராவா ஒரு கேள்வியும் கேட்டிருந்தோம், அதுக்கும் 24 நேயர்கள் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க.
1: சரி, அது என்ன கேள்வின்றது சொல்லிடலாமா? அஜிதா
0: சொல்லிருங்க, நீங்களே சொல்லிருங்க.
1: உங்கள் மனதில் நீங்க இடம் பிடித்த ஆசிரியர் பெயர் என்ன? இதுதாங்க எக்ஸ்ட்ராவா
0: நேற்று வந்து ஆசிரியர் தினம்ன்றனால நம்ம முன்வைத்த கேள்வி. அந்த கேள்விக்கு வந்து அந்தோனி ராஜ் அவர்கள் பதிலளிச்சிருக்காங்க. நிறைய ஆசிரியர்கள் உண்டு, ஒருவரை மட்டும் சொல்வதென்றால் எனது 10ஆம் வகுப்பு கணித ஆசிரியர் திரு அன்பழகன். இவர் கணித புத்தகம் இல்லாமல் ஓரல் முறையிலேயே கணிதம் சொல்லிக் கொடுப்பார், மிகவும் எளிதாகவும் புரியும், பழைய நினைவுகளை அசை போட வைத்த சிறந்த கேள்வி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. மேக்ஸ பிராக்டிக்கலா சொல்லிக் கொடுக்கறதுன்றது உண்மையிலே ஒரு தனித்தரம்தான். இவங்க ஆசிரியர் அப்படி சொல்லி கொடுத்துருக்காரு. சென்னையில இருந்து அந்தோனி ராஜ் அவர்கள் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து யார் பேர் சொல்லு?
1: அடுத்து செல்வராஜ் நிக்கி அப்படின்றவங்க நாமக்கல்ல இருந்து சொல்லியிருக்காங்க. கணக்கு பதிவியல் அதாவது பிகாம் ஆசிரியர் அதாவது பழனிசாமி ஆசிரியர் வந்து, திருஞான சம்பந்தம் ஆசிரியர் வந்து, அதுக்கப்புறம் ஹிந்தியில வந்து வேணுகோபால்ஜி, அதாவது மொத்தம் 3 ஆசிரியரை சொல்லியிருக்காங்க. கணக்கு பதிவியல், தட்டச்சு, ஹிந்தி, இது 3யுமே சொல்லியிருக்காங்க. யாரு? செல்வராஜ் நிக்கின்றவங்க நாமக்கல்ல இருந்து.
0: அடுத்து கல்யாணி சரவணன் அவன்யாபுரத்துல இருந்து என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்க? எனது மேக்ஸ் மிஸ் பாரதி அவர்கள் 8ஆம் வகுப்பு மிஸ் என்றாலே என்னால் மறக்க முடியாதவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து அன்புராணி சென்னையில இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்களோட இங்கிலீஷ் டீச்சர் கஸ்தூரி சொல்லியிருக்காங்க. அனந்தநாயகி சஹானா வந்து சரோஜா, ஆனந்த சுந்தரி, சலேத் மேரி, திலகவதி அவங்க பேரை சொல்லியிருக்காங்க. கிறிஸ்தி ரேவல் அவங்க யாரை சொல்லியிருக்காங்கன்னா, உயர்திரு வி சாமிநாத தலைமை ஆசிரியர் அவங்கள சொல்லியிருக்காங்க. அடுத்து உஷா முத்துராம திருநகர்லேருந்து யாரை சொல்லியிருக்காங்கன்னா, இளவரசி செல்லம்மாள் மகளிர் கல்லூரியின் தமிழ் பேராசிரியர் அவங்கள சொல்லியிருக்காங்க.

0: சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து அஸ்வின் யாரை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேக்ஸ் மிஸ்ஸான பாரதி அவங்கள சொல்லியிருக்காங்க. அவங்க எட்டாப்பு படிக்கும் போது அவங்க மிஸ் இருக்காங்களாம், அவங்களால மறக்கவே முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து கிளாஸ்டோன் ரயன், அவங்க எங்கே தூத்துக்குடியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மை ஃபாதர் வாஸ் மை பெஸ்ட் டீச்சர் அண்ட் ஆல்சோ மை கிளாஸ் டீச்சர் இன் 10th அண்ட் 11th ஸ்டாண்டர்ட். ஹிஸ் நேம் மிஸ்டர் ப்ரூனோ வி ரயன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து ரோஹிணி தேவி வந்து அவங்க படித்த பள்ளியினுடைய திலகவதி டீச்சரை சொல்லியிருக்காங்க. மதுரை ஷோ சண்முக சுந்தரம் வந்து அவருடைய அறிவியல் ஆசிரியர் மருதமுத்து, ஓவிய ஆசிரியர் சிவா, ஆங்கில ஆசிரியை கோமதி அவங்கள சொல்லியிருக்காங்க. மணிகண்டன் அவர்கள் அந்த ஐடியிலேருந்து அவங்க ஒய்ஃப் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, சுமதி யமனேஸ்வரத்துலேருந்து. சந்தியாகு சார், பழனிசாமி சார், கிருஷ்ணன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு, ஷியாமலா டீச்சரை சொல்லியிருக்காங்க. நல்ல பெருமாள் அவர்கள் வந்து என் குருநாதர் திரு சதாசிவம் அவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. முல்லக்காடு பாபு அவர்கள் வந்து அவருடைய 6ஆம் வகுப்பு ஆசிரியர் பாப்பா டீச்சரை சொல்லியிருக்காங்க. விஜய் சேகர்ன்ற ஒருத்தர் வந்து இங்கே படிச்சிருக்காரு, மதுரையில் தான். அவர் வந்து தமிழாசிரியர் கணேசன் அவர்களை சொல்லியிருக்காரு. திருநகர் பி.எஸ். ஜனார்தன் அவர்கள் வந்து பேராசிரியர் எம். கிருஷ்ணனை சொல்லியிருக்காங்க. கலை துரைராஜன் அவர்கள் வந்து தன்னுடைய 4ஆம் வகுப்பு ஆசிரியர் வெங்கட்ராமன் அவர்களை சொல்லியிருக்காங்க. பொன்னியம் மேடு வன்னை கணேசன் அவர்கள் தன்னுடைய கணக்கு வாத்தியார் விநாயகம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. வேலாயுதம் திரவியமலர் அவங்க யாரை சொல்லியிருக்காங்கன்னா, மேரி டீச்சர் அவருடைய 3ஆம் வகுப்பு டீச்சரை சொல்லியிருக்காங்க.
1: புஷ்பலதா யாரை சொல்லியிருக்காங்க, சரஸ்வதி கணக்கு ஆசிரியரை சொல்லியிருக்காங்க. சுகுமார் வடிவேல் யாரை சொல்லியிருக்காங்கன்னா, மல்லிகா டீச்சரை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சூரிய நாராயணன் யாரை சொல்லியிருக்காங்கன்னா, கோமலா டீச்சர் அவங்க சொல்லியிருக்காங்க. மதுரை கைத்தறி நகர்லேருந்து குமரன் மற்றும் ஸ்ரீதேவி.
0: அடுத்து மாதவரம் வீரராகவன் அவங்க யாரை சொல்லியிருக்காங்கன்னா, தமிழில் இலக்கணம் கற்று தந்த பள்ளி தலைமையாசிரியர் திரு செல்வராசு அவர்களை சொல்லியிருக்காங்க. மன்னார்குடியிலேருந்து சசிகலா தியாகராஜன் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அவங்களுடைய இங்கிலீஷ் டீச்சர் தங்கம்மா அவர்களையும், ஹிஸ்ட்ரி டீச்சர் பொன்னுசாமி சார் அவர்களையும் சொல்லியிருக்காங்க. அப்பா ஒவ்வொருத்தவங்கள வாழ்க்கையிலையும் வந்து ஆசிரியர்கள் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குருவை வந்து நினைச்சு இவ்வளோ சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க அகிலா, உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத டீச்சர்னா யாரு?
1: நான் வந்து 10ஆம் வகுப்பு படிக்கும் போது எனக்கு அறிவியல் டீச்சர் தான் வந்து ரொம்பவே மறக்க முடியாது. ஏன்னா எனக்கு அறிவியல்ன்றது வந்து பிடிக்காத ஒன்றுன்றது சொல்ல முடியாது, வராத ஒன்று. ஆனால் அதையுமே வந்து ஈஸியாக ரொம்ப வந்து யூனிக்காக வந்து சொல்லிக் கொடுத்த டீச்சர் தான் வந்து என்னோட அறிவியல் டீச்சர். அவங்கள வந்து என்னால் மறக்கவே முடியாது. அவங்க பேர் வந்து பியூலா.
0: பியூலா, சரி. அடுத்ததான் நிறையா கேள்வி, 3 கேள்விகள் இருக்குது. நேரமும் குறைவாக இருக்குது. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து மீண்டும் நினைவு நேர்களே. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க வசந்த கானங்கள், மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங்.

0: மதுரை பண்பலைன்ற முகநூல் பக்கத்தில் நம்ம முன்வைத்த கேள்விகளுக்கான விடைகளை வந்து கமெண்ட்டாக நேயர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த கமெண்ட் பண்ண நேயர்கள் அவங்க எந்த ஊர்லேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட விடைகள் எல்லாமே பார்த்துட்டே இருக்கும். அந்த வரிசையில் திரை சம்பந்தப்பட்ட கேள்வியாக நம்ம நேற்று முன்வைத்தது மலர் அல்லது பூ என்னும் வார்த்தைகளில் தொடங்கும் ஓர் பாடல்னு கேட்டிருந்தோம். ஆனா எல்லா நேயர்களும் பாடல்னா விடுமா,
1: பல பாடலா சொல்லிட்டே இருக்காங்க.
0: மதுரை பண்பல நேயர்கள் பாடல் கேட்டே வளர்ந்தவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றப்ப நிறைய பாடல்கள் வந்திருக்காங்க. இங்க வந்து நாமக்கல்ல இருந்து செல்வராஜ் அவர்கள் பூ வைக்கும் பூக்கள் சொந்தமா மாட்டுக்கார வேலன் படத்துல சொல்லியிருக்காரு. மலர் கொடுத்தேன் கை கொள்ளுங்க வளையல் அப்படின்னு அண்ணனூர் கோயில் படத்துல சொல்லியிருக்காரு. உஷா முத்துராமன் அவர்கள் வந்து பூ முடித்தாள் இந்த பூங்குழலி, பூ மாலையில் ஒரு மல்லிகை, மலர்களிலே பல நிறம் கண்டேன், மலர் கொடுத்தேன் கை கொழுங்க வலையிலிட்டேன் அப்படின்ற அந்த பாடல்கள்லாம் சொல்லியிருக்காங்க.
1: ஜனார்தனன் வந்து கண்ணன் வருவான் திரைப்படத்துலேருந்து பூவின் மெல்லிய பூங்கொடி அப்படின்ற பாடலை சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானத்திலிருந்து வீரசுந்தரி வந்து அக்னி நட்சத்திரத்திலிருந்து ரோஜா பூ ஆடி வந்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
0: மதுரை சோ சண்முக சுந்தரம் பூவே புன்னகை காட்டு ஒரு ஆட்டோகிராஃபுக்கு அந்த பாட்டு சொல்லியிருக்காரு. பூவே பூச்சிடவா பூவ பூவ பூவே பூங்காற்று உன் பேர் சொல்ல, பூவுக்கு பிறந்த நாள் ஒரு பூவெழுதும் கவிதை, பூட்டு போட்டு பூவே பூ போட்ட தாவணி, மலரே மௌனமா மலர்களே மலர்களே பூக்களே சற்று ஓய்வெடுங்கள்.
1: இளங்கோவன் வந்து மலரை மௌனமான்ற சாங் சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து முகமது சியாத் வந்து மலரை அவங்களும் மலரை மௌனமான்ற சாங் சொல்லிருக்காங்க. கைதறி நகர்ல இருந்து துவாகரன் வந்து பூவே செம்பூவே உன்வாசம் வரும் அந்த பாட்டை சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து சுமதி யமனேஸ்வரத்துல இருந்து மலரே மௌனமா அப்படின்ற பாட்டு கர்ணா படத்துல சொல்லியிருக்காங்க. பூக்களை சற்று ஓய்வெடுங்கள் ஐத்திரை படத்துல சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அவர்கள் ரோஜா பூ ஆடி வந்தது அக்னி நட்சத்திரம் படத்துல இருந்து அந்த பாட்டை சொல்லியிருக்காங்க. கிறிஸ்டி ரேவல் அப்படின்றவங்க இலங்கையிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பூ பூவா பறந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு திக்கு தெரியாத காட்டில்

0: படத்துல இருந்து பாடல் சொல்லியிருக்காங்க.
1: எஸ் கே சூரியகுமார் கைத்தறி நகர்ல இருந்து பூ பூக்கும் ஓசை மின்சார கனவு படத்துல இருந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல பெருமாள் வந்து மலர்களில் ஆடும் புதுமையே புது புது தேனில் கலந்ததுன்ற பாட்டை சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து தேவனூர் ஜோதிலட்சுமி வந்து லவ் பேர்ட்ஸ் படத்துல இருந்து மலர்களே மலர்களே இது என்ன கனவா, அவளுக்கு என்ன ஒரு மனம் படத்துல இருந்து மலரது என் கண்கள் தான், ஊட்டி வரை உறவு படத்துல இருந்து பூமாலையில் ஒரு மல்லிகை, பூவெல்லாம் கேட்டுப்பார்ல இருந்து பூவ பூவ பூவ பூ பூவே அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
1: பாபு முள்ளக்கடு வந்து பூ பூக்கும் மாசம் தை மாசம்ன்ற பாட சொல்லியிருக்காங்க. புவனேஸ்வரி சுமதி அவங்க வந்து பூவே செம்பூவே இன்னும் வாசம் வரும்ன்றத சொல்லியிருக்காங்க.
0: அதாவது இங்க வந்து ஒருத்தர் வந்து பூவுக்கும் மலருக்கும் ரெண்டு பதிலா சொல்லியிருக்காரு. யாருன்னு கேட்டீங்கன்னா மதுரையில இருந்து சங்கரலிங்கம் அவர்கள்

0: அது என் கண்கள் தான் என்று சொல்வேன் அடி, அவளுக்கு என்று ஓர் மனம் படத்துல இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க.
1: அடுத்து கைத்தறி நகர்ல இருந்து என்ன ரூபேந்திரன் அவர்கள் வந்து மதிய வணக்கம் சொல்லிட்டு மல்லிகையே மல்லிகையே அப்படின்ற சாங் சொல்லியிருக்காங்க. சிவாநாத் அவங்க வந்து பூவிலே மேடை நான் போடவா பகல் நிலவு படத்துல இருந்து சொல்லியிருக்காங்க.
0: நிறைய நேயர்கள் அடுத்து சென்னையிலிருந்து பிரமிளா தமிழ்ச்செல்வன் அவர்கள் மலர்களை போல தங்கை உறங்குகிறாள் பாசமலர் திரைப்படத்துலன்னு சொல்லியிருக்காங்க. பூவே நீ யார் சொல்லி யாருக்காக மலர்கின்றாய் அப்படின்னு தனியாத தாகம் படத்துலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
1: அன்புராணி வந்து பூ போல மனதில் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சின்ன அப்படின்ற படத்துலேருந்து சொல்லியிருக்காங்க.
0: கருப்பையா சீனிவாசன் பரமத்திவேலூர் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. பூ பூ பூ பூ பூத்த சோலை புதுநெல்லு புதுநாத்து என்ற படத்துல இருந்து அப்படின்றது சொல்லியிருக்காங்க.
1: முருகேசன் பிரியா வந்து பொள்ளாச்சி முருகேசன் வந்து பூவாசம் புறப்படும்ன்ற பாட்டை சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து தாமரை செல்வி அவங்க என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்க, பூவே பூச்சுடவா படத்துலேருந்து பூவே பூச்சுடவா. கல்யாணராமன் படத்துலேருந்து மலர்களில் ஆடும் இளமை பதுமை அப்படின்றது சொல்லியிருக்காங்க.
1: மஞ்சுளா கண்ணன் வந்து மலர்களிலே பல நிறம் கண்டேன் அப்படின்ற பாட்டை சொல்லியிருக்காங்க.
0: நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க, இன்னமுமே இன்னும் வந்துட்டே
1: இருக்கு.
0: நளினி தர்ஷன் அப்படின்றவங்க வந்து திண்டுக்கல்ல இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. நினைத்தேன் வந்தாய் படத்துல இருந்து மல்லிகையே மல்லிகையே அப்படின்னு பாடல் சொல்லுவாங்க. அதாவது நாங்க மலர் அல்லது பூ என்ற எழுத்தில் துவங்கும் பாடல் தான் கேட்டிருந்தோம், நீங்க பூ பேரை வச்சு துவங்கின பாடல் சொல்லியிருக்கீங்க, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சூரிய நாராயணன் ஒன்ஸ் மோர் படத்துல இருந்து மலர்களே உங்களை நான் காதலிக்கிறேன் பாடல் சொல்லியிருக்காங்க. வேலாயுதம் வந்து மலரே பேசு மௌன மொழி பூ பூக்கும் ஆசை கேட்கத்தான் ஆசை அப்படின்றத சொல்லி எழுதியிருக்காங்க. அடுத்தது யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்க,
1: அடுத்த குருவீரன் வந்து மலர்களில் நனைந்தேன் பணியாலே மனதும் குளிர்ந்தன அப்படின்னு சொல்லிட்டு படம் வந்து இதய கமலம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
0: அதாவது ஒரே நேயர் வந்து இங்கே பல முறை கமெண்ட் பண்ணியிருக்காரு, உன்னோடலாம் நான் நிப்பாட்ட மாட்டேன் என்னை கட்டி போடாதீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க, இன்னுமே கமெண்ட் அடிச்சுட்டே இருக்காங்க. விஜய் சேகர் வந்து மலரே குறிஞ்சி மலரே டாக்டர் சிவா அந்த படத்துலன்னு சொல்லியிருக்காங்க. வீரையா திருச்செல்வம் வந்து பூ மஞ்சம் போல நெஞ்சம் அப்படின்ற பாடல் சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து செல்வ வசி குமரன் வந்து பூ பூக்கும் மாசம் தை மாசம் சொல்லியிருக்காங்க. வெங்கடேஷ் பாபு வந்து பூ பூ வாய் புண்ணா இருக்கும் அப்படின்ற
0: பாடல் இன்னைக்கு காலையில நான் கூட புதிய காலை நிகழ்ச்சியில அந்த பாட்டு பிளே பண்ணேன் பாருங்களேன்.
1: நம்ம வந்து நேயர்கள் வந்து கமெண்ட் பண்ணதை நீங்க பிளே பண்ணிருக்கீங்க, என்ன ஒரு ஆச்சரியம்,
0: அது ஒரு கோஇன்சிடன்ஸ் சொல்லலாம். அடுத்து குழந்தைவேல் தர்மலிங்கம் அவர்கள் வந்து பூ பூவா பூத்திருக்கு பூமியில ஆயிரம் பூ பூவிலே சிறந்த அப்படின்ற பாடல் சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து விஜயசேகர் வந்து மலரே குறிஞ்சி மலரே டாக்டர் சிவால இருந்து சொல்லியிருக்காங்க.
0: செல்வ சிவகுருநாதன் மாடசாமி அவங்க வந்து பூ பூ பூ மாசம் தை மாசம் அப்படின்ற பாடல் கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
1: அதுக்கடுத்து வீரதுரை வந்து பூவே மலர்ந்து நடனமாடும் பொன்மயிலே அப்படின்ற பாட்டை சொல்லியிருக்காங்க.
0: நிறைய நேயர்கள் கமெண்ட் பண்ணிருக்காங்க,
1: வந்துட்டே எல்லாம் வந்துட்டே
0: சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். யாரையாவது விட்டுருந்தா மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி கேட்டலாம். அடுத்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பாடல் எடுத்து வச்சிருக்கீங்க நீங்க?
1: அடுத்து வந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் வரிகளில் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துருவோம் நேர்களே.
0: பாடலை கேட்டு வாங்க, அதற்கு அடுத்த கேள்விக்கான

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை 6 மணிக்கு ஆலய தரிசனம்.
0: ராமநாதபுரம் மாவட்டம் பெருவயல் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனமர்ந்த சிவ சுப்பிரமணிய சுவாமி என்ற ரணபலி முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சி நாளை காலை 6 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

0: அதாவது அடுத்த கேள்வி, ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நம்ம கேட்டிருந்தோம், செல்ஃபோன் இல்லாமல் உங்களால் ஒரு நாள் இருக்க முடியுமானு. இன்னைக்கும் செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட கேள்வி தான், ஆனால் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேள்வி. இப்போ எல்லார் கைகளிலையுமே, அதாவது மூன்றாம் கையாகவே மாறி போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் மொபைல் ஃபோன். அதுவும் ஸ்மார்ட் ஃபோன் வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. அந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் காட்டும் இல்லையா, நீங்கள் என்ன சிம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நெட்ஒர்க் காட்டு இடத்துல VOLTE அப்படின்னு ஒரு சிம்பல் காட்டும். அதற்கான விரிவாக்கம் என்ன அப்படின்றது தான் நேற்றைய கேள்வியாக முன்வைத்திருந்தோம். நிறைய நேயர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. யார் யார் பதில் சொல்லியிருக்காங்க, யார் யார் சரியாக பதில் சொல்லியிருக்காங்க?
1: முதல்ல அதற்குரிய விரிவாக்கம் என்ன அப்படின்றத கேட்டுடலாம். வாய்ஸ் ஓவர் லாங் டேர்ம் எவல்யூஷன், இதுதாங்க இதுக்குரிய விரிவாக்கம். யார் யார் கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மதுரையிலேருந்து சோ சண்முக சுந்தரம், பிராமிலா தமிழ் செல்வன், அதுக்கப்புறம் வந்து கிளாட்ஸ்டோன் ரேயன், தேவனூர்லேருந்து ஜோதிலக்ஷ்மி, பாபு முள்ளக்காடு, செல்வராஜ், அன்புராணி, கைத்தறி நகர்லேருந்து உபேந்திரன், கைத்தறி நகர்லேருந்து RS துவாரகன்,
0: ஜனமூலஸ்தானம் வீரசுந்தரி அவர்கள், VS ஜனார்தனன் அவர்கள், அதுக்கப்புறம் கைத்தறி நகர் RS துவாரகன் அவர்கள், கைத்தறி நகர்லேருந்து TM ரமேஷ் பாபு, மணிமாலா ஆகியோர், ராதாகிருஷ்ணன் சென்னை மதுரை தேனி பண்ணைபுரத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆகுது பார்த்தீங்களா, நம்ம நேயர்கள் கிட்ட இவ்வளோ அவ்வளோ பேர் அவ்வளோ ஆர்வமாக பதிலளிச்சுட்டே இருக்காங்க.
1: அடுத்ததாக உஷா முத்துராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நல்ல பெருமாள் அவங்க சொல்லியிருக்காங்க, சூரிய நாராயணன் அவங்க சொல்லியிருக்காங்க, அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து அவங்க சொல்லியிருக்காங்க, இவங்க எல்லாமே.
0: அடுத்து பொன்னியம்மேடு வன்னை கணேசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் வந்து இதுலேயும் வந்து பதில் சொல்லாமல் வெறும் கமெண்ட் பண்ணிட்டு போட்டிருக்காங்க, பரவாயில்ல முயற்சி பண்ணதுக்காகவே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு. அடுத்ததுதான் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இருக்கிறது.
1: அது என்ன கேள்வின்றத சொல்றதுக்கு முன்னாடி ஒரு
0: கேள்வின்னு சொல்லிருப்போம், பதில வந்து நம்ம பாடல் கேட்டுட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணலாம்.
1: என்ன கேள்வி அஜிதா?
0: ஒரு பொய் சொல்லுங்களேன்.
1: பொய்யா?
0: ஆமாங்க.
1: அது என் வாழ்விலே இல்லையே.
0: அப்படிதாங்க சொல்லுவோம், ஆனா நம்ம நேயர்கள் வந்து நிறைய பொய் சொல்லி
1: வாசிக்கும் போது
0: நிறைய வித்தியாச வித்தியாசமான பொய்கள்லாம் இருக்கு. அந்த பொய் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 1:43 நிமிடத்துல ஒழிக்க வரும் அடுத்த பாடல் என்ன?
1: விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசனின் வரிகளில், எல்லாரீஸ்வரி குரலில், வெண்ணிராடை திரைப்படத்திலிருந்து.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங், ஜிஆர்டி.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங்.

0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல் வசந்த கானங்களில் இப்போ என்ன கேட்டுட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம மதுரை பண்பலைன்ற முகநூல் பக்கத்தில் நம்ம வந்து கேள்விகள் முன்வைத்தோம். அதில் வந்து பொது அறிவு சம்மந்தமான கேள்விக்கான பதில் யார் யார் கொடுத்துருந்தாங்கன்றதை பார்த்துட்டோம். அடுத்து திரை சம்மந்தமான கேள்விக்கான பதிலை யார் யார் கொடுத்துருந்தாங்க, என்னென்ன பதிலாம் சுவாரஸ்யமாக கொடுத்துருந்தாங்கன்றது
1: ஒரு எக்ஸ்ட்ரா கேள்வியும் நம்ம வந்து
0: ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு உங்கள் மனம் கவர்ந்த
1: ஆசிரியர்
0: யார் அப்படின்ற கேள்வியும் முன்வைத்திருந்தோம் இல்லையா.
1: அடுத்த கேள்வி,
0: அடுத்த கேள்வி ஒரு ஜென்ரல் க்வெஸ்சனாக இருக்கும். அந்த க்வெஸ்சன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன
1: உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு க்வெஸ்சன். அந்த க்வெஸ்சன் என்னன்னா சொல்லுங்க, ஒரு
0: பொய் சொல்லுங்களே.
1: சொல்லிருவோமா?
0: நேர்கள் நிறைய சொல்லிருக்காங்கங்க. யார் யார் சொல்லிருக்காங்கன்னா, தேவனூர் ஜோதிலட்சுமி அவங்க வந்து மதுரையில் வானொலி நிலையம் இருக்கிறதே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க.
1: ஆஹா, அடுத்து வந்து திருமூலஸ்தானத்துல இருந்து வீரசுந்தரி அவங்க என்ன சொல்லிருக்காங்க, சூரியன் இரவில் உதிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்கங்க.
0: அடுத்து எஸ்பி ரவி ராமேஸ்வரத்துல இருந்து நிலாவில் வடை சுட்ட பாட்டி இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு.
1: அடுத்து புவனகிரியில இருந்து சுமதி பாபு என்ன சொல்லிருக்காங்க, நான் எப்பொழுதுமே அழகுதான் அப்படின்றத சொல்லியிருக்காங்கங்க.
0: உண்மையே சொல்லியிருக்காங்களே.
1: நம்ம வந்து பொய் சொல்லுங்க தானே கேட்டிருக்கோம், ஆனா அவங்க உண்மையை சொல்லிருக்காங்க.
0: அடுத்து வந்து முல்லக்காடு பாபு வந்து மதுரை பண்பலைக்கு இணைப்பு கிடைப்பது சிரமமாக உள்ள, இது உண்மையில சேர்க்கிறதா பொய்ல
1: சேர்க்கிறதா?
0: அடுத்து மதுரை சோ சண்முக சுந்தரம், எனக்கு மட்டும் பொய்யே சொல்ல தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு.
1: அடுத்து செல்வராஜினிக்கு நாமக்கல்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகத்திற்கும் பஸ் விட போறேன்.
0: சங்கரலிங்கம் அவர்கள் வந்து அவருக்கு மகாத்மா காந்தியையும் ஹரிச்சந்திரனையும் மிகவும் பிடிக்கும், அதனால் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சந்தைப்பேட்டை ஓகே சிவா அவர்கள் வந்து மதுரையில் சாலையில் பஸ் போக்குவரத்து இருக்கிறது போல ரயில் போக்குவரத்தும் விரைவில் தொடங்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு.
1: அடுத்து வந்து திருநகர்ல இருந்து BS ஜனார்தனன் என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டின் தலைநகர மதுரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிலா இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: அடுத்து கைத்தறி நகர் RS வாரகன் வந்து, ஒரு பொய் சொல்லுங்கள் என்ற கேள்விக்கு நமது முகநூல் பக்க நண்பர்கள் அனைத்தும் உண்மையாகவே கூறியுள்ளார்கள், இதுவே எனது உண்மையான பொய் அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம கிட்ட திருப்பிட்டாரு,
1: நம்ம கிட்டே திருப்பிட்டாரு. அடுத்து அன்புராணி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பறக்கிறேன் வானத்தில் எண்ணங்களில் கனவில், அவங்க பறந்துட்டே இருக்காங்க போல, அது வந்து பொய்யா சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து உபேந்திரன் அவர்கள் கைத்தறி நகர்ல இருந்து என்ன சொல்லிருக்காங்க, என் மனைவி அழகே இல்லை என்றுதான் பொய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி எழுதிருக்காருங்க.
1: அடுத்து திருநெல்வேலி
0: அவங்க வந்து அவங்க மனைவி கேட்டு
1: வந்து அவங்ககிட்ட வந்து என்னப்பா அப்படி சொன்னீங்களா அப்படின்றத கேட்பாங்க. அடுத்து திருநெல்வேலில இருந்து உஷா முத்துராமன் என்ன சொல்லியிருக்காங்க, கண்டிப்பா சூரியன் மேற்குல தாங்க உதிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து தூத்துக்குடியில இருந்து கிளாட்ஸ்டன் ரயன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஐ ஆம் அ பைலட் அண்ட் ஃபிளை ஏர்கிராஃப்ட் டெய்லி, ஆல்சோ ஐ ஓன் அ பிரைவேட் ஜெட். இது அவரோட ஆசை போல, அதை போய் போய் சொல்லுவோம், அதை பெயர் பழிக்குதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு.
1: அடுத்து வந்து பிராமிலா தமிழ்ச்செல்வன் என என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு ஒரே பிரசவத்தில் 4 பெண் குழந்தைகள் பிறந்தன, சும்மா நாமளும் ஒரு பொய் சொல்லி வைப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து ஜனார்தன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டின் தலைநகரம் மதுரைன்னு சொல்லியிருக்காரு. மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், ஒரு அம்மா சொல்லும் அழகான பொய், கடைசி உருண்டையில் தான் எல்லா சத்தும் இருக்கு, செல்லும் இதை மட்டும் வாங்கிக்கோ அப்படிங்கிறது, அதை நானே என்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லியிருக்கேன். அது வந்து என்ன சொல்ல, அன்பால
1: வர பொய்,
0: நன்மைக்கு சொல்லும் பொய்,
1: அது வந்து பொய்யினாலே நம்மள வந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு பொய்யா இருக்கும். அடுத்து விஜய் சேகர் என்ன சொல்லிருக்காங்க, எனக்கு வயது 2 அப்படின்றத சொல்லிருக்காங்க.
0: அப்புறம் எப்படி கமெண்ட் பண்ணீங்க?
1: அதுதான், இதுதான் கரெக்டான பொய்.
0: அடுத்து நளினி தர்சன், பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடையாது என்கிறார்கள், எப்படி பொய் சொல்ல,
1: மதுரை பண்பலையில் உள்ள விருப்பம் அனைத்து நேர்களுக்கும் வரலாம் அப்படின்றத சொல்லிருக்காங்க.
0: அது வந்து அவங்க வந்து கமெண்டா சொல்லல, அவங்களோட ஆசையா
1: சொல்லிருக்காங்க.
0: அடுத்து சரவணன் பிரசன்னா காலனி அவனியாபுரத்துல இருந்து என்ன சொல்லிருக்காங்க, என் வீட்டு மொட்டை மாடியில் இருந்து அமெரிக்கா அழகாக தெரியும், நான் தினமும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
1: பேசாம அவங்க வீட்டு மொட்டை மாடியில போய் நம்மளும் அமெரிக்காவை பார்த்துட்டு வந்துடலாமா?
0: அமெரிக்காவை அப்படியே அவங்க வீட்டு மாடியில இருந்து
1: குதிச்சிடலாம் நம்ம பேசாம, அதுதான் கரெக்டா இருக்கும். அடுத்து வந்து விஜய ராகவன் என்ன சொல்லியிருக்காங்க, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தேன், ஆனால் எனக்கு பொய் சொல்லதான் தெரியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
0: ஆனா இன்னைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை தான் இதை வாசிக்க போறோம்னு தெரியாம வேலாயுதம் திரவிய மலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு

0: சொல்லுங்க, இன்னைக்கு என்ன கிழமைனே தெரியல. ஞாயிற்றுக்கிழமை நினைச்சேன், இன்னைக்கு ஆனா நிஜமாவே ஞாயிற்றுக்கிழமை தான் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை அந்தோணிராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சொல்லும் பொய் நான் இதுவரை பொய் சொன்னதே கிடையாது, இதுதான் ஆகப்பெரிய பொய் என்று நான் நினைக்கிறேன். அடுத்து சூரிய நாராயணன் அவர்கள், நிலா காலையில் உதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. குருபரன் வந்து ஹரிச்சந்திரன் வரான் பொய் சொல்ல போறான்னு ஒரு பாடலோட துவக்க வரியை சொல்லியிருக்காரு. இன்னொரு நேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா கமெண்ட் பண்ணியிருக்காரு, சுகுமார் வடிவேல் அவர்கள், உங்களை அழகா இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காரு.
1: அவர் உண்மை சொல்லியிருக்காரா பொய் சொல்லியிருக்காரா?
0: உண்மைதானே இது?
1: சரி, நன்றி சொல்லிடலாம்.
0: அதாவது மனிதனா பிறந்ததே வந்து ஒரு அழகான ஒரு விஷயம் தான். ஸோ எல்லாருமே அழகுதான், இது பொய் கிடையாது, இது வந்து 100% உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. அகிலா, இப்போ நீங்க ஒரு பொய் சொல்லுங்களேன்.
1: அஜிதா, நீங்களும் ஒரு பொய் சொல்லுங்களேன்.
0: நான் வந்து நேர் சொன்னதை சொல்ல தான் ஆசைப்படுறேன், ஆனா என்ன சொல்ல, இன்னைக்கு வந்து நிகழ்ச்சி ரொம்ப சுமாரா இருக்கு.
1: நிறைவு செய்கிறோம் அகிலாண்டேஸ்வரி மற்றும்
0: அஜிதா.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனி கேட்கலாம் சௌராஷ்டிர மொழி பாடல்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மதியம் 2 மணி. நேர்கள் அனைவருக்கும் உள்ளம் கனிந்த மதிய வணக்கம். நிகழ்ச்சியில் உங்களுடன் நந்தினி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் எதுகையும் மோனையுமாக முரண்பட கேட்டு ரசிக்கலாம் கவிதை அரங்கம். இன்னைக்கு கவிதை அரங்கம் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பு அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. சரி, அதை கேட்டலாமா? சில வழிகள் வந்து ரொம்பவே அழகு. அதில் ஒன்று தான் இந்த காத்திருப்பு. அவங்க வருவாங்களா மாட்டாங்களா எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த நம்பிக்கையில் காத்திருக்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அன்போ நட்போ பிரிவுங்கிறது ஒரு முற்றுப்புலி கிடையாது, அது அடுத்த சந்திப்புக்கான ஒரு கமா தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பும் அப்படி தான். சரி, நம்ம எல்லாருடைய மனசையும் ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு ஓரத்துலையும் சுழட்டி போடுற மாதிரியான ஒரு தலைப்பு தான் பிரிவும் காத்திருப்போம். சரி, நம்மளும் கண்டிப்பாக பிரிவும் காத்திருப்போம் இந்த வழியை வந்து கண்டிப்பாக அனுபவிச்சிருப்போம். ஒரு நேரம் வந்து நம்ம யாருக்காக வெயிட் பண்ணியிருப்போம், இல்லை யாரும் வருவாங்களா, இல்லை நம்மளை விட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு. இந்த மாதிரியான வழிகளை இன்றைக்கி கவிதரங்கம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். அவன் வருவான் என தெரியும், அவன் வருவான் என தெரியும். அந்த வரவுக்காக காத்திருக்கும் ஒவ்வொரு நொடியும், அந்த வரவுக்காக காத்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் பல யுகங்களாக மீளும்.

கானம் போல் நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இதுகையும் மூனையுமாக கவிதை அரங்கம். இன்னைக்கு கவிதை அரங்கம் நிகழ்ச்சியின் தலைப்பு பிரிவும் காத்திருவும். ரொம்ப அழகான தலைப்புல சரி கேட்கலாம் அடுத்த கவிதை. பிரிந்து சென்ற பின் தான் புரிகிறது, பிரிந்து சென்ற பின் தான் புரிகிறது, அவன் பேசாத வார்த்தைகள் நினைவுகளாக மாறி நம்மை வதைக்கிறது. அவன் பேசாத வார்த்தைகள் நினைவுகளாக மாறி நம்மை வதைக்கிறது. இருக்கிறப்போ புரிஞ்சிக்கல, இல்லாதப்போ தாங்கிக்க முடியல. இருக்கிறப்போ புரிஞ்சிக்க முடியல, இல்லாதப்போ தாங்கிக்க முடியல.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: கேட்டதுக்கும் இன்னிசை இசை போல் நேர்கள் கேட்டு ரசிப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் கவிதையரங்கம். இன்னைக்கு கவிதையரங்கம் நிகழ்ச்சியின் தலைப்பு பிரிவும் காத்திருப்பும். தினமும் கடந்து செல்லும் முகங்களில் அவள் முகம் இல்லாதா, தினமும் கடந்து செல்லும் முகங்களில் அவள் முகம் இல்லாதா என்று ஏங்கும் நாட்களில் அவள் வரமாட்டாள் என்று தெரிந்தும் தேடல் என்ற பாடில்லை. அவள் வரமாட்டாள் என்று தெரிந்தும் தேடல் என்ற பாடில்லை.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-2498-6458 மற்றும் 944-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

வணங்கும் தமிழின் குரலாக நேர்கள் கேட்டு ரசிப்பதா ஆகாஷ்மணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனிசையின் கீதமாக கவிதையரங்கம். தினமும் பார்த்து சண்டை போட்டவர்கள், தினமும் பார்த்து சண்டை போட்டவர்கள் என்று குறுஞ்செய்தியில் நலமா என்று கேட்கிறார்கள். என்று குறுஞ்செய்தியில் கேட்டு நலமா என்று கேட்கிறார்கள். தூரம் கூடினாலும் பழைய பள்ளிக்கூடத்து நட்பு எப்பவும் மாறாது. தூரம் கூடினாலும் பள்ளிக்கூடத்து நட்பு எப்பவும் மாறாது.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: மெல்லிசையின் கீற்றாக காற்றில் மீள நேயர்கள் கேட்டு ரசிப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் கவிதை அரங்கம். இன்னைக்கு கவிதை அரங்கம் நிகழ்ச்சியின் தலைப்பு பிரிவும் காத்திருப்பும். டைப் செய்து அழிக்கப்பட்ட குறுஞ்செய்திக்கு மட்டும்தான் தெரியும். டைப் செய்து அழிக்கப்பட்ட குறுஞ்செய்திக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கோபத்தின் பின்னால் ஒளிந்திருக்கும் பாசம்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்

கன்னத்தில் வரும் வார்த்தைகளை காகிதத்தில் படிக்க நேர்கள் கேட்டு ரசிப்பது ஆகாஷ்மணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் கவிதை அரங்கம். மடித்து வைத்த பழைய காகிதங்களில் மை அழிந்திருக்கலாம். மடித்து வைத்த பழைய காகிதங்களில் மை அழிந்திருக்கலாம். ஆனால் அதை எழுதும்போது சிந்திய கண்ணீரின் ஈரம் என்றும் காயவில்லை. ஆனால் அதை எழுதும்போது சிந்திய கண்ணீரின் ஈரம் என்றும் காயவில்லை.

இசையின் கீதமாக நேர்கள் கேட்டு ரசிப்பது ஆகாஷ்பணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் இசையின் குரலாக கவிதையரங்கம். இன்னைக்கு கவிதையரங்கம் நிகழ்ச்சியின் தலைப்பு பிரிவும் காத்திருப்பும். பகலில் ஆயிரம் பேரிடம் சிரித்து பேசினாலும் இரவு வந்ததும் அவனை மட்டும் தேடும் அவளின் தனிமைக்கு என்ன பெயர்? தூக்கத்தை தொலைத்துவிட்டு அவனின் நினைவுகளோடு விடியலுக்காக காத்திருப்பு. கத்திருக்கலாம்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
3: கவிதை அரங்கம் நிகழ்ச்சி தரும் நிறைவான கவிதை. பிரியும் போது உதிர்ந்த கண்ணீருக்கு பின்னால் ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கிறது. என்றாவது ஒரு நாள் எங்காவது ஒரு இடத்தில் எப்படி இருக்க என்ற ஒற்றை கேள்வியோடு மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறாள்.

கானங்களாக நிறைவு பெற்றது கவிதையரங்கம். நிகழ்ச்சியை நிறைவு செய்வது நந்தினி. நன்றி நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் தொடர்வது வானிலை அறிக்கை. அதனைத் தொடர்ந்து செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்

எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் லேசான மழை பதிவானது. மழை பெய்த இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் மதுரை மாவட்டம் மேலூரில் 12 சென்டிமீட்டர், தானியமங்கலம் 9 சென்டிமீட்டர், சாத்தூர் 8 சென்டிமீட்டர், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், இரும்பிலிக்குறிச்சி ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், மேட்டுப்பட்டி, அன்னவாசல், மஞ்சளாறு, அரியலூர், மதுரை விமான நிலையம் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், நத்தம், நீடாமங்கலம், கீழணை, கொடவாசல், பொன்னணையார் அணை, பிளவக்கல், பெரியார் அணை 5 சென்டிமீட்டர், கோபிச்செட்டிப்பாளையம், லப்பைக்குடிக்காடு, சேந்துரை, ஜெயங்கொண்டம், கந்தர்வக்கோட்டை, குடுமியான்மலை, நிலக்கோட்டை, சிங்கம்புணரி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், திருமயம், ஏத்தாப்பூர், குறுங்குளம், திருவிடைமருதூர், எலந்தக்குட்டைமேடு, மன்னார்குடி, கவுந்தப்பாடி, பெலாந்துறை, கயத்தாறு, இல்லுப்பூர், காரையூர், கள்ளிக்குடி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், வலங்கைமான், சிவகாசி, நிலக்கோட்டை, புதுவேட்டைக்குடி, மயிலாடுதுறை, பெருந்துறை, பொன்னமராவதி, வெட்டிக்காடு, தன்றாம்பேட்டை, எறையூர், நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ், விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளம், கடலூர் மாவட்டம் லக்கூர், கன்னியாகுமரி மாவட்டம் பாலமோர், தொழுதூர், பெரம்பலூர் மாவட்டம் அகரம்சீகூர், கீழச்செருவாய், குண்டேரிப்பள்ளம், பொன்மலை, கீரனூர், சோழவரம், தென்பரநாடு, ஆதனாக்கோட்டை, கிருஷ்ணாபுரம், நெய்வாசல், தென்பத்தி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளின் சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகளவு வெப்பநிலை குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை இயல்புக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40.7 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 11.8 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை சென்னை, கடலூர், ஈரோடு, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தருமபுரி, ஈரோடு, திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு

0: இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. இன்று தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. மேலும் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளையும் நாளை மறுநாளும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு.
1: சுருக்கம். வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மாணவர்களை பொறுப்புள்ள குடிமக்களாக மாற்ற வேண்டிய கடமையும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதில் இந்தியா முன்னணியில் திகழ வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். காவலர்களின் நலனுக்கு தாவேக அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று திமுக கூறியுள்ளது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. காவிரி டெல்டா மாவட்டங்களின் சம்பா மற்றும் தாளடி சாகுபடிக்கு தடையின்றி காவிரியில் தண்ணீர் வழங்கும் திட்டம் உள்ளதா என்பது குறித்து தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையில் நனைந்து வீணாகும் நெல்மணிகளை பாதுகாக்க தவேக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் மகா கும்பாபிஷேக விழாவிற்கான பூர்வாங்க பூஜைகள் இன்று தொடங்கின. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி, சிண்ட்ரெல்லா தாஸ் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பட்டம் வென்றார். போலந்தில் நடைபெற்றுவரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் யஷஸ் ரெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மகளிர் பிரிவில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

11:39 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 மனதை வரும் மெலோடி பாடல்களின் தொகுப்பாக நம்ம கேட்க போற நிகழ்ச்சி தான் மெல்ல வரும் பாட்டு. இன்னைக்கு மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் டி இமான் அவர்களின் இசையில் வெளிவந்த திரைப்பட பாடல்களாக தான் நம்ம கேட்க போறோம். முதல் பாடலாக டி இமான் இசையில் யுகபாரதியின் வரிகளில் இமான் குரலில் கும்கி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
4: நாளை காலை 6 மணிக்கு ஆலய தரிசனம்.
3: ராமநாதபுரம் மாவட்டம் பெருவயல் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனமர்ந்த சிவ சுப்பிரமணிய சுவாமி என்ற ரணபலி முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
4: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சி நாளை காலை 6 மணிக்கு நமது மதுரை பண்பலை.

நேரம் 3:09 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 இதமான பாடல்களை மனதை வருடிக் கொண்டிருப்பது மெல்ல வரும் பாட்டு. இன்னைக்கு மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில டி இமான் அவர்களின் இசையில் வெளிவந்த திரைப்பட பாடல்களாக தான் கேட்டு ரசிச்சு விட்டுருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம ஒரு டாப்பிக்கை வச்சு பேசலாங்க. அப்படி என்ன டாபிக்கு அப்படின்னா, முதல் முத்தம், முதல் காதல், முதல் அனுபவம், முதல் பயணம், முதல் சண்டை, முதல் அழுகை, முதல் ஆனந்தம், இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நம்மளோட வாழ்க்கையிலையும் நடந்திருக்கோங்க. அந்த வாழ்க்கையில் நடந்த முதல் சந்திப்பை, முதல் அனுபவத்தை நம்ம என்றைக்குமே மறக்கவே முடியாதுங்க. நம்மளோட ஒவ்வொரு பயணத்துலேயுமே அந்த முதல்ன்ற வார்த்தை வந்து பயணித்து கொண்டே இருக்குங்க. அந்த வரிசையில் இன்னமும் பேசலாம் இந்த முதல்ன்ற வார்த்தையை வச்சுட்டு. அடுத்த பாடலாக இமானோட இசையில் ஸ்ரேயா கோஷலின் வரிகளில் தேசிங்கராஜா திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடலை கேட்டுட்டான்.

இன்னைக்கு சண்டேங்க, ஸோ எல்லாம் ரிலாக்ஸாக இருந்திருப்பீங்க. லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு சரி எஃப்எம் கேட்டு ஒரு நல்ல மெலோடியான சாங் எல்லாம் கேட்டுட்ருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பீங்க. நம்ம இன்றைக்கி டிஇமான் இசையில் வெளிவந்த திரைப்பட பாடல்கள் தான் மெல்ல வரும் பாடல் கேட்டுட்ருக்கோம். நம்ம ஒரு டாப்பிக்கை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எந்த டாபிக் அப்படின்னா முதல். முதல்ன்ற வார்த்தையில் நம்மளோட அனுபவங்களை பற்றி பேசலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தாங்க நான் இருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா நெகட்டிவ்லேருந்து ஆரம்பித்து பாசிட்டிவாக கொண்டு வரலாம் அப்படின்றது தாங்க. முதல் அழுகை. அழுகை அப்படின்னாலே எல்லாருக்குமே அது ஒரு நெகட்டிவான பாயிண்ட்டாகவே போயிடுதுங்க. ஆனால் இதை வந்து நம்ம எப்படி பாசிட்டிவாக இது பண்ணலாம் அப்படின்னா, உலகத்தை பார்த்ததும் நம்மளுக்கு வந்த ஒரு முதல் வார்த்தை அப்படின்னு என்ன அப்படின்னா வந்து அது அழுகை தாங்க. எதுக்காக அழுகிறோம், யாருக்காக அழுகிறோம் அப்படின்றது எதுக்குமே தெரியாதுங்க. ஆனால் இந்த அழுகை தாங்க நான் இந்த உலகத்துக்கு வந்துட்டேன்டா அப்படின்றத சொன்ன ஒரு முதல் செய்தினே சொல்லலாங்க. நம்ம அம்மாவோட கையில் அந்த அழுகை வந்து அமைதியாக போயிருங்க. இந்த மாதிரி இந்த வாழ்க்கையில் வந்து முதல் சத்தம் வந்து அழுகையாகவே இருக்குங்க. அதுக்கப்புறம் தாங்க சிரிப்பு மற்ற எல்லா உணர்வும். இந்த அழுகை வந்து வெறும் நெகட்டிவான பாயிண்ட்டாக மட்டும் இல்லாமல் பாசிட்டிவான பாயிண்ட்டாகவும் மாறுங்க. அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நெகட்டிவாக யோசிக்கிறத பாசிட்டிவாக மாற்றிருங்க அப்படின்ற ஒரு பொன்னான மொழியோட அடுத்த பாடலாக யுகபாரதி வரிகளில் ஸ்ரேயா கோஷலின் குரலில் ரெக்க திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டலாம்.

நேரம் 3:21 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நம்ம கேட்டுட்டே இருக்கும் நல்ல வரும் பாட்டு. முதல்ன்ற விஷயத்தை பற்றி தாங்க நம்ம பேசிகிட்டே இருக்கோம். அடுத்ததாக நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா முதல் அடி, அதாவது முதல் நடைப்பயணத்தை பற்றி நம்ம பேச போகிறோங்க. தடுமாறிய கார்கள், தாங்கி கொண்ட கைகள், விழுந்தாலும் மீண்டும் எழுந்து வைத்த அந்த முதல் அடி. ஒரு சின்ன குழந்தையோட முதல் அடி, முதல் நடைப்பயணம் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாகவே இருக்குங்க. அது பிறந்தவங்களுக்கு, பெற்றவங்களுக்கு, அதுக்கப்புறம் நம்மளை வளர்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே அது ஒரு ஆச்சரியமூட்டதாகவே இருக்குங்க. நம்ம தான் எவ்வளோதான் எவ்வளோ தூரம் நம்ம நடந்தாலும் நம்மளோட குழந்தை வந்து அந்த முதல் அடியை எடுத்து வைக்கும்போது அந்த பெற்றோர்களுக்கு வரக்கூடிய அந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லைன்னு கூட சொல்லலாங்க. அதுவும் அந்த அம்மா கையில் இருந்தும், அப்பாவோட நம்பிக்கையில் இருந்தும், அந்த சுற்றி இருக்கவங்களோட சின்ன சின்ன சிரிப்பில் இருந்துமே அந்த குழந்தை வந்து ஒரு முதல் அடியை எடுத்து வைக்கும் போது ஏதோ நம்ம சாதிச்சிட்டோம்னா நம்ம பிள்ளை வந்து முதல் அடியை எடுத்து வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம பிள்ளை வந்து நகர்ந்து போகிறாங்க அப்படின்றது வந்து பெற்றோர்கள்லாம் நினைக்கும் போது வந்து அந்த மகிழ்ச்சியோட வெளிப்பாடுக்கு வந்து அளவே இல்லைன்னு சொல்லலாங்க. அடுத்ததாக டி இமான் இசையில் மருது திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடுவோம். ஸ்டே டியூன், ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

0: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
1: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
2: நினைக்கிறேன்டா.
0: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டியிலதான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் எப்பவும் கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: ஆமாங்க.

3:26 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நம்ம கேட்டுட்டே இருக்கோம் மனதை வருடும் மெலோடி பாடல்களின் தொகுப்பாக மெல்ல வரும் பாட்டு. அடுத்ததாக முதல் பள்ளி பயணத்தை பற்றி பேசுவோங்க. அம்மாவை கைப்பிடிச்சிட்டு நம்ம வந்து சின்ன சின்ன அடியை எடுத்து வச்சு நம்ம ஸ்கூலுக்கு நடக்கும்போது அந்த வேறு ஒரு அனுபவமாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு நம்மளோட யூனிஃபார்மாக இருக்கட்டும், முதுகில் இருக்கிற அந்த புத்தக பையோட கணம் வந்து அது தெரியவே தெரியாதுங்க. அதுக்கப்புறம் கையில் இருக்க தண்ணி பாட்டில், லன்ச் பாக்ஸ், இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பயத்தோடு கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷத்தோடு நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகும்போது அம்மா விட்டு ஃபஸ்ட் டைம் நம்ம வெளியே போகிறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணில் இருந்து நம்ம கண்ணீரெல்லாம் வெளியே வருங்க. ஆனால் அது சில நிமிடத்தில் காணாமல் போயிருங்க. எப்படின்னு தெரியுவாங்க, நம்ம அந்த சில நிமிஷத்துலேயே நம்ம பக்கத்தில் இருக்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் சரி, நம்மளோட ஆசிரியராக இருக்கட்டும் சரி, அந்த புன்னகையை நம்ம வந்து நம்மளோட ஃபேஸில் கொண்டு வந்துடுவாங்களே. முதல் பென்சில், முதல் நோட்டு, முதல் நண்பன், இது எல்லாமே வந்து இன்னும் நினைவு அழகாக்கதையும் சொல்லலாங்க. கனவுகளோடு ஒரு பயணம் தொடங்கியது, வாழ்க்கையை கற்றுக்கொள்ளும் முதல் பயணமாக இந்த பள்ளி பயணம் இருக்குங்க. அடுத்த பாடலாக விஸ்வாசம் திரைப்படத்தில் இருந்து டி இமான் இசையில் ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடுவோம்.

0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலகத்தரம் வாய்ந்த

0: BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கோலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: நேரம் 3:34 ஆயிட்டே இருக்குங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நம்ம கேட்டுட்டே இருக்கும் மெல்ல வரும் பாட்டு. அடுத்ததாக முதல் நண்பனை பத்தி பேசிடலாங்க. அது எப்படிங்க முதல் நண்பனை பத்தி பேசாம இருக்கிறது? பேர் கூட தெரியாதுங்க, பேரு ஊரு எதுவுமே.

குழந்தையும் அவங்களுக்கு கொடுத்துருவோங்க. சாக்லேட் கிடைச்சாவும் சரி, அதை பாதியாக நம்ம வந்து பிரித்து நண்பனுக்கு கொடுத்துருவாங்க. இப்படி நம்ம விழுந்தோடனே முதல்ல ஓடி வர்றதும் அந்த நண்பன் தாங்க. சின்ன சின்ன சண்டை, பெரிய பெரிய சமாதானம், இதுக்கு காரணமே இல்லாமல் சிரித்த அந்த நாட்கள், இதெல்லாம் நினைச்சாலே நம்ம மீண்டும் அந்த குழந்தை பருவத்துக்கே போகணுன்ற ஆசை வந்துடுங்க. வாழ்க்கையில் வந்து பல நண்பர்கள் வரலாங்க, சில பேர் பாதியிலையும் போயிடுவாங்கங்க. ஆனால் முதல் நண்பன் மட்டுமே நம் நினைவுகளில் முதல் பக்கத்தில் என்றும் அழியாமல் இருப்பான். அடுத்த பாடலாக ரம்மி திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடல் கேட்டுவோம். டி இமானின் இசையில் ஸ்டேட்யூன் ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 அண்ட் ராமேஸ்வரம் FM 100.9 இல்

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

3:41 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நம்ம கேட்டுட்டே இருக்கோம் மனதை வருடும் மெலோடி பாடல்களின் தொகுப்பாக மெல்ல வரும் பாட்டு. அடுத்ததாக முதல் சண்டையை பத்தி நம்ம பேசுவோங்க. எதற்காக சண்டை போட்டோம், என்னைக்கு சண்டை போட்டோம் அப்படின்றத நினைச்சாலே நம்மளுக்காக சிரிப்பு தாங்க வருது. ஒரு பென்சிலுக்கு சண்டை போட்டிருப்போமோ, இல்லை ஒரு பொம்மைக்காக சண்டை போட்டிருப்போமோ, இல்லை நான் சொல்வது சரிதான் இதை நீ கேட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதத்தில் இருந்திருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாலே சிரிப்பு தாங்க வருது. அந்த சில நிமிடங்களில் முகத்தை நம்ம திருப்பி வைக்கோங்க. இனிமேல் நான் உன் கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீர வசனம்லாம் நம்ம பேசியிருப்போங்க. ஆனால் அடுத்த 10 நிமிஷத்துலேயே வந்து நம்ம சேர்ந்து விளையாடவும் செஞ்சுருப்போங்க. அந்த சண்டையில் கோபம் இருந்தோ ஆனால் வெறுப்பே இருக்காதுங்க. பிடிவாதம் இருக்குங்க ஆனால் பிரிவு இருக்காதுங்க. அதனால தாங்க இந்த குழந்தை பருவத்தில் முதல் சண்டை கூட இன்றைக்கும் இனிய நினைவாகவே இருக்குங்க. வாழ்க்கையில் மறக்க முடியாத சண்டை எப்போதுமே பெரிய சண்டையாகவே இருக்காதுங்க. சின்ன வயசில் சின்ன காரணத்துக்காக போட்ட அந்த முதல் சண்டையாக கூட இருக்கலாங்க. அடுத்த பாடலாக இமான் இசையில் ரோமியோ ஜூலியட் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டுடலாம்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தராங்க உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு வெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
3: நாளை காலை 6 மணிக்கு ஆலய தரிசனம்.
2: ராமநாதபுரம் மாவட்டம் பெருவயல் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனமர்ந்த சிவ சுப்பிரமணிய சுவாமி என்ற ரணபலி முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
3: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சி நாளை காலை 6 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

3:09 அகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நம்ம கேட்டுட்டே இருக்கோம் மெல்ல வரும் பாட்டு. இன்னைக்கு மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில இமானோட இசையில வெளிவந்த திரைப்பட பாடல்களை தான் நம்ம கேட்டுட்டே இருக்கோம். அடுத்த பாடலாக சீமராஜா திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்கலாம்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங், GRTG.

இன்னைக்கு மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் முதல் சண்டை, முதல் காதல், முதல் பள்ளி பயணம், இது மாதிரி முதல் முதல் அப்படின்ற நம்ம வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை பற்றி தானங்க நம்ம பேசணும். டிஇமன் இசையில் வெளிவந்த பாடல்களை நம்ம கேட்டோங்க. இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நான் அகிலாண்ட ஈஸ்வரி. கடைசி பாடலாக கடக்குட்டி சிங்க திரைப்படத்தில் இருந்து இதோ

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மாணவர்களை பொறுப்புள்ள குடிமக்களாக மாற்ற வேண்டிய கடமையும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். போதையில்லா இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதில் இந்தியா முன்னணியில் திகழ வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். காவலர்களின் நலனுக்கு தமிழக அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பூம்புகார் கடல்பகுதியில் 3 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்குள் புதைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க பொக்கிஷங்களை கண்டறியும் வகையில் கடலடி ஆராய்ச்சி பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களின் சம்பா மற்றும் தாளடி சாகுபடிக்கு தடையின்றி காவிரியில் தண்ணீர் வழங்கும் திட்டம் உள்ளதா என்பது குறித்து தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையில் நனைந்து வீணாகும் நெல்மணிகளை பாதுகாக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் மகா கும்பாபிஷேக விழாவிற்கான பூர்வாங்க பூஜைகள் இன்று தொடங்கின. உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி சிண்ட்ரெல்லா தாஸ் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பட்டம் வென்றார். போலந்தில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் யஷஸ் ரெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மகளிர் பிரிவில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதி சுற்றுப் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 4:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: வசந்த் அண்ட் கோ.
1: நேரம் மாலை 4:04. இனிய உற்சாகமான மாலை வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நேயர்களாக ரொம்பவே ரிலாக்ஸ்டாக வீட்டில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிற இந்த நேரத்தில் ஒவ்வொரு நாளுமே ஒரு ஒரு கேம், இந்த ஒரு மணி நேரமும் ரொம்பவே உற்சாகமாகவும் விறுவிறுப்பாகவும் வளமர காத்திருக்கு. நேயர்களோட விளையாட்டுக்களமாய் ஆட்டக்களம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களத்தில் என்ன களம், நேயர்கள் என்ன விளையாட போறாங்க, உங்களோட விளையாட யார் யார் காத்துட்டு இருக்கோம் சொல்லிடலாமா நந்தினி?
2: கண்டிப்பா, நீங்களே சொல்லிட்டீங்களே.
1: உங்க பேர்?

0: நான் சொல்லிட்டேன், நான் யாருன்னு சொல்லிடுறேன். நான் சுபத்ரா தேவி.
1: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. சரி, எப்படி இருக்கீங்க சுபத்ரா?
0: நான் நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமா இருக்கேன். சரி, ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம்.
0: கண்டிப்பா, உண்மைதான்.
1: ஆமா.
0: சரி, அதே மாதிரி நம்ம நேயர்களையும் அடுத்தடுத்து சந்திக்கலாம். சொல்லுங்க, அவங்க கூட நம்ம என்ன விளையாட போறோம்? என்ன களம்?
1: என்ன களம் அப்படின்னா, பாட்டு பாட வாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே அழைக்கிறோம், அதுதான் களமே. சரி, அப்படின்னா என்ன அப்படின்னு நேர்கள் யோசிப்பாங்க. வெறுமே விளையாண்ட கேம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு வார்த்தை கொடுத்துருவோம், அந்த வார்த்தையில இருக்கிற முதல் வரியிலையோ இல்ல முதல் வார்த்தையோ இருக்கிற மாதிரியான பாட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ லோலாக்கு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, கதோரம் லோலாக்கு,
0: அடுத்ததாகவும் அந்த வார்த்தை வரலாம்.
1: எப்படி பாடுனே பாத்தீங்களா?
0: சூப்பரா பாடிட்டீங்க. சரி, நம்ம அடுத்தடுத்து வர நேயர்களும் இப்படி சூப்பரா பாடுறாங்களான்னு கேட்கலாமா?
1: சரி, அது
0: முன்னாடி அவங்க அழைக்க வேண்டிய எண்களை ஒரு முறை சொல்லிடுறாங்க.
1: கண்டிப்பா 25 30 170 அறிமுக நேர்களும், 25 30 171 மற்ற அனைத்து நேர்களும் 04 52 என்ற மாதிரி என் முன்னிணைப்போடு வரலாம். சரி, நேயர்கள் வந்து காத்துட்டே இருக்காங்க. முதல் நேயர் யார், இங்க இருந்து கேட்கலாமா?
0: முதல் நேயர் இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததா வரக்கூடிய நேயர்,
1: வணக்கம். வணக்கம்.
2: எல்லோருக்கும் வணக்கம்.
1: வணக்கம் சொல்வது நிலையத்தில் அனைவரும் நலமையா? சரி, உங்களுக்கான வார்த்தை கேட்கலாமா?
2: சொல்லுங்க மேடம்.
1: நினைவு.
2: நினைவாளே சிலை செய்து உனக்காக வைத்தேன், திருக்கோயிலே
0: முதல் நேயரா வந்து சூப்பரா பாடிட்டாங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றிங்கய்யா.
1: ரொம்ப அழகா வேற பாடினாங்க இன்னைக்கு.
0: கண்டிப்பா சூப்பரா பாடி துவங்கி வச்சிருக்காங்க. அடுத்தடுத்து வர நேயர்களுமே இந்த மாதிரி பாடுறாங்களான்னு கேட்டுலாம். வருக வணக்கம்.
3: எல்லாருக்கும் மாலை வணக்கம். மதுரை காமராஜபுரத்துல இருந்து முனீஸ்வரி பேசுறேன்.
1: ஒரே புன்னகையா இருக்கே, ரெண்டாவது நேரம் வந்துட்டோம்னா.
0: உங்களுக்கான
1: வார்த்தை கேட்கலாமா?
0: உங்களுக்கான வார்த்தை கனவு.
3: கனவுகளே, ஆயிரம் கனவுகளே.
0: வேற பாட்டு பாடுங்க
1: கனவுல. அதுக்குள்ள யாரும் சொல்லி கொடுத்துட்டாங்க போலயே.
0: நினைவுகளே அப்படின்ற மாதிரி போகுது இல்லையா?
1: நன்றி நன்றி, இணைப்பில் வந்ததற்கு. நல்ல முயற்சி, கண்டிப்பா அடுத்த முறை நல்ல முயற்சி பண்ணலாம்.
0: நேரம் 4:08 ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அடுத்த நேயர் வந்துட்டாங்க ஆட்டக்களம் நிகழ்ச்சியில விளையாடுறதுக்காக.
1: வருக வணக்கம்.
4: மூவருக்கும் மாலை வணக்கம். ஜெயிந்து கொடுத்தாலும் பாலசுப்ரமணியம் பேசுறேம்மா.
1: ஐயா நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கேன். நீ நலமா இருக்கீங்களா?
1: நிலையத்துல அனைவரும் நலம். சரி ஐயா, உங்களுக்கான வார்த்தை கேட்கலாமா?
4: கேளுங்க.
1: காகிதம்.
4: காகித ஓடம் கடல் அலை மேலே போவது போலே. மூவரும் போவோம்.
1: பாடுங்க கண்டிப்பா.
4: காகிதத்தில் கப்பல் செய்து கடலையில்
0: ஓடவிட்டே. ஒரு நேயர் வந்து ஒரு பாட்டு பாட சொன்னா, அவங்க ரெண்டு பாட்டு சூப்பரா
1: மூணு பாடி நிறைவு பண்ணிட்டேன்.
0: நந்தினி இன்னொன்னு பாடி சூப்பரா நிறைவு பண்ணிட்டாங்க. இப்ப இனிப்புல அடுத்த நேயர் வந்துட்டாங்க. வருக வணக்கம்.
5: சுபத்ரா தேவி மேடம், நந்தினி மேடம், தொழில்நுட்பத்தில் உங்களுக்கு உதவி செய்யறவங்க எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லுவது விஜயலட்சுமி மகாத்மா காந்தி.
0: ரொம்ப உஷார் ஆயிட்டாங்க
1: இல்ல, இவ்வளவு தெளிவா சொல்றீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: உங்களுக்கு வணக்கம் மேடம்.
5: தேங்க்யூ மேடம். நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, நாங்களே சந்தோஷமா இருக்கணும்.
0: கண்டிப்பா உங்களோட மகிழ்ச்சி தான் எங்களுக்கும். சரிங்களா, இதே மகிழ்ச்சியோட நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா?
5: போயிடலாம் மேடம்.
0: உங்களுக்கான வார்த்தை அறிவு. அறிவு
1: அறிவு
5: அறிவு. அழகுக்கும் அறிவுக்கும் ஜாதி இல்லை, நெஞ்சில் ஆசைக்கும் இளமைக்கும் பேதம் இல்லை,
0: உங்களுக்காக பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் குடுக்குறாங்க, சூப்பரா பாடுனீங்க. அதாவது யோசிக்கவே இல்ல, சரியா நம்ம வார்த்தைகளை கொஞ்சம் வித்தியாசமா தான் எடுத்துக்கோ.
1: இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல

0: சூப்பரா பாடிட்டீங்கம்மா, அருமையா பாடுனீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள். நேரம் 4:10 ஆயிடுச்சு. இந்த நேரத்துல ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர்,
1: வணக்கம்.
2: வணக்கம், சொல்வது யாரு, எங்க இருந்து?
3: நான் மதுரை பாலரங்க அவர்ல இருந்து உக்ரபாண்டியன் பேசுறேன் மேடம்.
2: ஐயா நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கும், எல்லாருமே நிலையத்துல. சரி, உங்களுக்கு நான் வார்த்தை கேட்கலாமா?
3: அதுக்கப்புறம்
0: ஞாபகம் வந்துருச்சா?
2: தொழில்நுட்பத்துல உதவி செய்யறவங்க அதாவது என்னடா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. கண்டிப்பா ஐயா நன்றி, நல்ல முயற்சி, அடுத்த தடவை நல்ல முயற்சி பண்ணுங்க.
0: கரெக்டா பாடிட்டாங்க இல்ல நந்தினி?
2: அதாவது கிட்டத்தட்ட தான் சொல்லலாம், ஏன்னா முழுசா பாடல, ஃபர்ஸ்ட் வரி மட்டும் தானே பண்ணாங்க. சரி, நிகழ்ச்சியில ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கலாம்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் மாலை 4:16. நேர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: இன்ஃபோ. 8-300-37-57
1: சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வர விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக கலகலப்பாக அப்படி புன்னகையாக நம்ம விளாண்டுட்டுருக்கிறது ஆட்டக்கலம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் வந்து வளம் வந்துட்டுருக்கா ஆட்டக்கலம். இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னா பாட்டு பாட வாங்க அப்படின்னு நாங்கள் நேயர்களை வந்து கூப்பிட்றோம். எல்லாரும் அழைக்கலாம். 25-30-170 அறிமுக நேரிலும், 25-30-171 மற்ற அனைத்து நேரிலும் 04-52 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு வரலாம்.
1: முன்னிணைப்பை தொட்டு நேயர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வருக வணக்கம்.
2: பாட்டு
0: இல்லை, யாருக்கும் வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து பாட்டு கொடுக்கறது இல்லை, ஜெயிச்சா வந்து வாழ்த்துக்கள் மட்டுமே. சரி, உங்களுக்கான வார்த்தை கேட்கலாமா? கண்டிப்பா, எல்லாருக்கும் எளிமைதான். சரி, உங்களுக்கான வார்த்தை காடு.
2: பாட்டு
0: வரும்,
1: பாட்டு பாடிருங்க, சூப்பரா பாடிருங்க.
2: இப்ப பாடின பாட்டு போடுமா? காடு, காடுங்கிற அந்த பாட்டு வரணுமா? இல்ல,
0: ஆமா, காடுன்ற வார்த்தை வரணும்.
1: அடுத்து வந்தாலும் ஓகே, துவங்கினாலும் ஓகே, இல்ல அடுத்து வார்த்தைகள்ல வந்தாலும் ஓகே.
2: காடுங்கிற படத்துல எனக்கு சரியான படி ஞாபகம்
1: படை இல்லைங்கய்யா, பாட்டு பாடணும், ஞாபகம் வரலீங்களா?
0: பாட்டு பாடணும். நேர்கள் வந்து இத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்.
1: நேர்கள் சூப்பரா பாடிட்டே இருக்காங்க. சரி, அடுத்து பாடக்கூடிய நேயர் யாருன்னு கேட்டுலாமா? அவருக்கு வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் ஐஸ்வர்யா பேசுறேன்.
1: ஐஸ்வர்யாமா, எந்த பகுதியில இருந்து பேசுறீங்க?
0: சரி ஐஸ்வர்யா, ஏன் இந்த சோகம்? கொஞ்சம் ஜாலியா கலகலப்பா சிரிப்பா பேசுங்க. எனர்ஜெட்டிக்கா வாங்க ஆட்டக்கலம்ல, நாங்கள் அப்படிதான் எதிர்பார்க்கிறோம்.
1: இன்னைக்கு சண்டேனால ஒரே தூங்கியாச்சோ?
0: அப்படி எவ்வளவு பேசினாலும் அவங்ககிட்ட இருந்து வரமாட்டுக்கு பாருங்க. 4 வாரம் தான். ஆமா, இல்ல
1: பாடுவாங்க, சூப்பரா பாடுவாங்க. நம்ம

0: ஓமா,
1: ஆ
0: சரி. உங்களுக்கான
1: சரியா,
0: வார்த்தை கோவில்.
1: கோவில். சத்தமா
0: சத்தமா பாடுங்க, நல்லா அழகா பாடுறீங்க. சத்தமா பாடுங்க, எனக்கெல்லாம் கேட்கவே இல்லை.
1: கோவிலுக்கு போவோம் சைத்தடிக்க
0: ஓகே.
1: மாட்டோம்,
0: கேளு முருகா. சூப்பரா பாடிட்டீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து. நன்றிமா, நன்றி நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ரொம்ப அருமையா பாடினாங்க இல்லையா நந்தினி?
1: சூப்பரா
0: நீங்க
1: பண்ணாங்க.
0: கூடவே சேர்ந்து சூப்பரா பாடினீங்க.
1: அதாவது என்ன சொல்றது அப்படின்னா, உங்க வார்த்தைகள் வந்து அதாவது உங்களோட
0: கொஞ்சம் கிளியரா இல்லை, அந்த மாதிரி
1: அதாவதுதான்,
0: சொல்றீங்களா?
1: ஆனா வந்து அழகா அழகா இருந்துச்சு அவங்களோட வார்த்தைகளும்.
0: நல்லா
1: அந்த
0: பாடினாங்க, ரெண்டு மூணு வரிகள் சேர்த்துமே பாடினாங்க, சூப்பரா
1: சூப்பரா
0: இல்லையா?
1: பண்ணாங்க.
0: நேரம் 4:21 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர்.
1: வருக வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்ப்பா, நான் புதுக்கோட்டை மாவட்டம் கோனாபுரத்துல இருந்து பழனியா பேசுறேன்ப்பா.
0: வணக்கம்மா, உங்களுக்கும் மாலை வணக்கம். பாட தயாரா இருக்கீங்களா?
2: ரெடியா இருக்கேப்பா.
1: உங்களுக்கான வார்த்தை மலை. இது மலைனா
0: குன்று அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மலை.
1: அந்த மலை,
0: மலை கிடையாது,
1: ரெயின் கிடையாது. நம்ம கொடை பிடிப்போம்ல, அந்த ரெயின் கிடையாது. மலை, மலைகள்லாம் இருக்கும்ல நம்ம கிராமத்துல, அந்த மலை.
0: புரிஞ்சிருச்சா இல்லையான்னு சொன்னா தான் நாங்க நிப்பாட்ட முடியும். ஒண்ணுமே சொல்லாம இருந்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸ்பிளனேஷன் நீண்டுகிட்டே போகுது. சரி சொல்லுங்க, பாடுங்க.
2: இந்த மலையில வந்து பாட்டு எனக்கு தெரியலையா.
0: நிறைய பாட்டு இருக்கேம்மா, கொஞ்சம் யோசிங்க.
1: நிறைய பாட்டு இருக்கு. ஆமா, இப்பதான் எனக்கே ஞாபகம் வருது.
0: வீரா படத்துல இருந்து கூட ஒரு பாட்டு இருக்கு. உங்களுக்கு படம் எல்லாம் சொல்லி க்ளூ எல்லாம் சொல்லியாச்சு, ஞாபகம் வரலையா?
1: அடுத்த முறை முயற்சி செய்யுங்க. நன்றி இணைப்பில் வந்ததற்கு. அடுத்த நேர சந்திச்சலாம். வருக வணக்கம்.
0: நேரம் 4:22 ஆயிருச்சு. நேயர் வந்துட்டாங்க. வருக வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கங்க, சொல்லுங்க, யார் எங்க இருந்து? அஜித் பாண்டி. தம்பி நல்லா இருக்கீங்களா? சரி, உங்களுக்கான வார்த்தை நேற்று.
0: என்ன அஜித் பாண்டி, என்னாச்சு?
1: அந்த
3: பாட்டுதான்.
1: பாடக்கூடாது,
0: பார்த்து பார்த்து
1: எல்லாம் சேர்த்து கோர்வையா பாடணும். இல்ல, கோர்வையா பாடணும். அந்த வா, அதாவது வந்து நீங்க ஒவ்வொரு வார்த்தையா வந்து பாடிட்டு இருக்கீங்க, அப்படி பாடக்கூடாது. கோர்வையா அந்த பாட்டுக்குரியது என்ன மெட்டோ அதை பாடணும்.
0: பாட்டு தான், சரிங்களா?
3: நேத்து
0: ஒருத்தர ஒருத்தர பார்த்தியா?
1: அவ்வளவுதான், மறந்துருச்சு எனக்கு.
0: சூப்பர் சூப்பர். இருந்தாலும் அருமையா பாடுனாங்க இல்லையா அஜித் பாண்டி?
1: ஆமா கண்டிப்பா, அது வந்து ஓல்டு சாங் தான், மிட் சாங் சொல்லலாம்.
0: அந்த குட்டி பையன் வந்து நல்லாவே பாடிட்டாங்க, சூப்பரா. நேரம் 4:23 ஆயிட்ட இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர்.
1: வருக வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? ஹலோ,
0: இன்று நாளை அப்படி வரிசையா வரும் உங்களுக்கு. இன்று
1: இன்று
2: பாடக்கூடாது,
1: இன்று பாடணுமா?
0: இன்று பாடிட்டாங்க, முடிச்சாங்க. அடுத்து நீங்க
1: இன்றைக்கு வாங்க.
0: சூப்பர் சூப்பர். இன்னைக்கு ஏன் ஆனந்தம்
1: என்ன?
0: இன்னைக்கு ஏன் உங்களுக்கு ஏன் ஆனந்தம்? சண்டே நாளையா?
2: எல்லாமே சந்தோஷம் தான் மேடம்.
1: கண்டிப்பா சண்டே நாளே சந்தோஷம் தாங்க.
0: இந்த நேரத்துல நேயர்கள் ரொம்பவே சூப்பரா பாடிட்டே இருக்காங்க. இப்ப இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வருக வணக்கம்.
1: ஐயா, யார் பேசுறீங்க? கேக்கல. கார்த்திக் செல்வம். சரி, கொஞ்சம் நிதானமா. ஓகேவா? சரி, நிகழ்ச்சி கேட்டீங்களா? உங்களுக்கான வார்த்தை விழி. விழி
0: என்னாச்சு? விழிகளிலே, விழிகளிலே. விழியில நிறைய பாடல் இருக்கு, சூப்பரா பாடலாம். பழைய பாட்டுனாலும் சரி பாடுங்க.

0: இந்த பாட்டுனாலும் பாடுங்க, நீங்களே மெட் அமைச்சு கூட பாடுங்க, இல்ல வார்த்தை எழுதி கூட பாடுங்க.
1: நீங்களால ஒரு பாட்டு பாடக்கூடாது, இருக்க பாட்டு பழசு புதுசு எதுனாலும் பாடலாம் சரிங்களா?
0: விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 4:30. நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 4:30. நேர்கள் கேட்டு ரசிப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஆட்டக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் சூப்பராக வளம் வந்துட்டே இருக்குது. இன்றைக்கான தலைப்பு பாட்டு பாட வாங்க அப்படின்ற தலைப்பில் தான் வளம் வந்துட்டுருக்கு. சரி, நேரில் சந்திச்சலாம். வருக வணக்கம்.
3: இதுவரைக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகரன். நலமா இருக்கீங்களா மேம்?
2: நிலையத்தில் அனைவரும் நலம். நீங்கள் நலமா ஐயா?
3: கஸ்தூரி மானே கல்யாண தேனே கச்சேரி பாடு கைத்தாளம் போடு.
4: அடுத்து வாழை தென்றல் இந்த மாதிரி பாடல்கள் தான் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. அதே மாதிரி பாட்டை சூப்பரா பாடிட்டாங்க. இனிப்பில் வந்தமைக்கு நன்றிங்கய்யா. வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன். நேரம் 4:32 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல இணைப்பில் இணைந்திருக்கும் நேயர் வர்க்க வணக்கம்.
2: வணக்கம்.

0: வருவதை எதிர்கொள்ளடா, வருவதை எதிர்கொள்ள வேண்டும். ஆட்ட களம்
1: யார் இங்க இருந்து வரும்போதே பாட்டு பாடிட்டு வரீங்களே?
2: பாட்டு உள்ளம் நாங்க வார்த்தை சொல்லவே இல்லையே.
0: மதுரை வில்லாபுரம் மீனாட்சி நகர்ல இருந்து ஈஸ்வர்லால் பேசுறேன். தற்சமயம் ஓசூர்ல இருந்து பேசுறேன்.
1: பாட்டு பாடிட்டே வந்தீங்க, உங்களுக்கான வார்த்தை கேட்கலாமா? பாரதம்
2: கேட்டாங்க.
1: பாரதம்
0: பாரதம் பாரதம் பாரதம் ஒரு குழு கொடுங்க.
2: சரி, உங்களுக்காக வேற வார்த்தையை சொல்லலாமா?
0: ஒரு குழு குடுத்துருங்க. வேற வார்த்தை
1: நிறைய நாட்டுப்பற்று பாட்டு கூட இருக்குல்ல.
0: நாட்டுப்புற பாட்டு,
1: நாட்டுப்பற்று பாட்டு,
2: அது வேற மாதிரி ஆரம்பிக்கும்.
1: சரி, ரொம்ப டைம் எடுத்தா
2: உங்களுக்கு வேற வார்த்தையை சொல்றேன்னு சொன்னேன். பூங்காற்று, அதுல இருந்து பாடுங்க. பூங்காற்று அந்த வார்த்தையில இருந்து பாடுங்க.
1: இங்க பாருங்க, இங்களை ஏமாத்த முடியாது. நீங்க பூங்காற்று போட்டு பின்னாடி லேலே போட்டா நாங்க ஏமாந்துருவோமா? அடுத்த முறை வந்து நன்றாகவே முயற்சி செய்யுங்க. சரி, அடுத்த நேரம் சந்திச்சலாம். வருக வணக்கம்.
2: வருக வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் சொல்றது யாரு?
3: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
2: முருகனையா, உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
1: பாடிருங்க
2: சூப்பரா, சரிங்களா? உங்களுக்கான வார்த்தை கதவு.
1: சத்தமா பேசுறீங்களா கொஞ்சம்?
3: கதவு, கதவு
2: தானா?
3: காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய், காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் என்றார். நீ எங்க இருந்தாய்?
1: காற்று வந்து சிவகங்கள் இருந்தோம் நினைக்கேன், தெரியல எங்க இருந்தோன்னு.
2: சூப்பர் சூப்பர், அருமையா பாடினீங்க முருகனையா. வாழ்த்துக்கள். நேரம் 4:35 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல ஆட்டக்களம் நிகழ்ச்சியில பாட்டு பாட வந்திருக்கு.

0: கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம்.
0: இனிய மாலை வணக்கம் சொல்றது யாரு? இனிமையா சொல்றது யாரு?
1: பழனி அய்யம்பாளையம் கனகராஜ்.
0: கனகராஜ் ஐயா, உங்களுக்கான வார்த்தை
2: மின்மினி.
1: மின்மினி
0: முதல் வார்த்தையா இருக்கணும்னு இல்லைங்கய்யா, அந்த பாடல்ல இடையில கூட அந்த வார்த்தை வரலாம்.
2: சரி ஆரம்பிங்க.
0: அது சுருக்கிட்டாரு மின் அப்படின்னு. சரி ஆரம்பிங்க, தெரிஞ்சா பாடுங்க.
2: நம்ம நேரல்ல பாடணும் இல்ல.
0: சலுகை கொடுத்துட்டாங்க, பாடிருங்க.
1: மின்மலை பிடித்து மின்மலை பிடித்து மேகத்தில் தோடைத்து பெண் என்று பாடி

0: தாண்டி போயிட்டாங்க.
1: ஐயா ரொம்ப அழகா பாடுறீங்க, எனக்கு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: சூப்பரா பாடினாங்க இல்லையா நந்தினி, ரொம்ப அழகா பாடினாங்க. வாழ்த்துக்களை சொல்லிடலாமா அவங்களுக்கு? ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்ட நேரம் 4:36 ஆயிடுச்சு. நேரத்துல இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வரல. நம்ம சரி பாட்டு பாடவா நிகழ்ச்சியில் ஆடிட்டே இருக்கோம் இல்லையா நந்தினி, சூப்பரா நேயர்கள்லாம் பாடிட்டே இருக்கோம்.
1: நீங்க ஒரு பாட்டு பாடுறீங்களா?
0: நான் பாடல, நீங்க தான் சூப்பரா எப்பவுமே பாடுவீங்க.
1: நான் வந்து என் திறமையை வெளிக்காட்ட விரும்புறேன், அதனால பாட்டு பாடிட்டு இருக்கேன்.
0: திறமை அவரவே காட்டலாம். அதுக்குள்ள நேயர் வந்துட்டாங்க. வருக வணக்கம்.
2: ஏனுங்க வணக்கம்.
1: வணக்கம் சொல்வது யாருங்க?
0: அருமை அருமை, உற்சாகமா பேசுறீங்க. இதே உற்சாகத்தோட நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா?
1: அதே மாதிரி இதே உற்சாகம் உங்களுக்கு என்னைக்குமே தொடரணும் அப்படின்ற வாழ்த்துக்களோட உங்களுக்கான வார்த்தை கல்யாணம்.
2: கல்யாணம் கல்யாணம் மாலை கொண்டாடும் பெண்ணே, வார்த்தை கேளு உண்மைகள்.
1: கரெக்ட் தான், பாட்டு கரெக்ட் தான், ஸ்ருதி தான் தப்பு.
2: கல்யாண மாலை கொண்டாடும்,
1: கல்யாண மாலை கொண்டாடும் வேலை என் பாட்டு.
0: அப்படி பாடுங்க. சூப்பர்
2: சூப்பர்,
0: சரி நன்றி. சூப்பர் சூப்பர்.
1: அதாவது பாட்டு பாடி நம்மளே பாட்டு பாட சொல்லி சிரிக்க வச்சுட்டு ஒரு எனர்ஜெட்டிக்கா போயிட்டாரு.
0: சரி, நேரம் 4:38 ஆயிடுச்சு. இருக்க நேரத்துல இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விளம்பர இடைவெளி கேட்கலாம்.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: GRT ஜுவல்லர்ஸ் இன் 2nd பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது 2nd ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRT ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.

எலி வந்து கேட்டல கேக்கு மேட்டர் விக்குது எல்லிஸ் ரோட்ல புள்ளிவான நிக்குது வேட்டையாடி முடிங்கடா.

0: ஜுகா லிம்டா டும்ஸ்கா ஆதும்ஸ்கா.
1: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்காம், அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
2: டேய், அந்த காலக்கே ஏதோ சொல்றே, ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
0: நினைக்கிறேன்டா.
1: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குற இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் எப்பவும் கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
0: ஆமாங்க.
3: நேரம் 4:42 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல நேயர்கள் ரொம்பவே உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இணைந்திருப்பது ஆட்டக்களம். ஆட்டக்களம் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 25:30-170 அறிமுக நேயர்களும், 25:30-171 மற்ற எல்லா நேயர்களுமே வரலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு இணைப்பை தொட்டு நேயர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வருக. வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம் சொல்வது
4: அறப்பளையத்திலிருந்து சாந்தி.
2: சாந்தி அக்கா, நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கோம்
2: அக்கா. உங்களுக்கு அப்படிங்களா? சிரிச்சீங்களா?
4: ஆமா,
2: மனசு விட்டு சிரிச்சா நீங்க. அது சிரிச்சா கண்டிப்பா சரி. உங்களுக்கான வார்த்தை கேட்கலாமா? சித்திரை. உங்களுக்கான வார்த்தை
4: சித்திரை.
2: சித்திரை.
4: சித்திரை மாசத்து நிலவு வருது.
2: மையாசில வராதா?
3: சித்திரையில நிறைய பாட்டு இருக்கு. ஒரு ரெண்டு வரியாவது இன்னுமே கேக்க நல்லா இருக்கும் இல்லீங்களா?
2: சரி, நல்ல முயற்சி. அடுத்த முறை முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா வாழ்த்துக்கள்.
4: நன்றி.
2: சித்திரையில் என்ன வரும்?
3: வெயில் சிந்துவதால் வெக்க தான் வந்துட்டு இருக்கு.
2: வெயில் வெக்க வரல, வெக்க வருது.
3: ஓகே, இப்ப நேயர் அடுத்து இதே மாதிரி சூப்பரா பாடுறாங்களான்னு கேட்டுவோமா?
2: வருக. வணக்கம். சரி, ரொம்ப அழகா பாடிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல. வருக. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். கொஞ்சம் உற்சாகமா வணக்கம் அப்படி சொல்லுங்க. அப்படிதான். சரி, உங்க பேர் சொல்லுங்க.
5: காளீஸ்வரி பேசுறேன்.
2: காளீஸ்வரியா?
3: எங்க இருந்து பேசுறீங்க காளீஸ்வரி அம்மா? நாங்க அப்படி ஒண்ணுனா கேட்டாதான் நான் ஒண்ணுனா சொல்லுவேன்.
2: நீங்க கேட்க கேட்க தான் பதில் சொல்லுவேன் நானு. சரி, உங்களுக்கான வார்த்தை கேட்கலாமா? சரி, உங்களுக்கான வார்த்தை மண். இப்ப நீங்க அந்த பாட்டு பாடணும்.
3: நந்தினி ஏதோ ஒரு பாட்டு மைண்ட்ல வச்சிருக்காங்க, நீங்க பாடலன்னா அவங்க பாடிடுவாங்க.
2: நாங்க உங்களுக்கு க்ளூ எல்லாம் சொல்லிட்டா.
6: என்னது
2: கேக்கல?
3: சரியா கேக்கல. நந்தினி க்ளூ கொடுக்கவும் நீங்க சூப்பரா புடிச்சீங்க.
2: ஆனா என்ன குடுத்தன பிரயோஜனம் இல்லையோன்னு தோணுது. அவங்க பேசினதோ பாடினதோ கேக்கல எனக்கு.
3: இருந்தாலும்
2: இன்னும் ஒரு முறை நல்லா தெளிவா பாடுறீங்களா? பாடுங்க.
3: நினைக்கிறேன்
2: சொல்லுது. யார்? எங்க இருந்து?

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-2498-6458 மற்றும் 944-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn.chn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: என்னாச்சுடா
2: நம்ம ஊருக்குள்ள காலக்கையும் பூத்துட்டா அவன் ஏதோ சொல்ல போறான். நம்மள வாப்பு கேப்போம்.

0: நிலையத்தில் அனைவரும் நலம் சுமதி. அக்கா அக்கா உங்கள்கிட்ட வார்த்தை கேட்கலாமா?
1: கேளுங்க மேடம்.
0: ஒளி.
1: ஒளியா மேடம்? ஒளி ஒளின்னு பாட்டு இருக்கா?
0: எங்க
2: நிறைய இருக்கு.
0: நீங்க பாடி முடிங்க, நான் இப்ப பாடுவேன். இன்னைக்கு நான் பாடாம போக மாட்டேன்.
1: ஒளி
3: இருக்கா?
0: இருக்கு,
2: கண்டிப்பா இருக்கு.
0: இப்ப நான் பாடட்டுமா?
1: இருங்க மேடம், இருங்க பாடுறேன்.
2: நன்றி. அவங்களே பாடிடுறாங்களா?
0: இல்ல எனக்கு அவங்களுக்கும் போட்டிய மாதிரி ஆயிடுச்சு.
1: ஒளியிலே
2: ஆஹ்
1: தேவதையா, உயிரிலே கலந்தது நீ இல்லையா?
0: நான் இல்லங்க.
1: இது நிஜமா நிஜம் இல்லையா?
0: அடடே,
1: நிலவுக்கு தெரியலையா?
0: நிலவு இன்னைக்கு வராதுன்னு நினைக்கிறேன்.
1: கண்களும் காண்கிறதா காண்கிறதா?
0: ஆஹா, சூப்பரா பாடிட்டீங்க சுமதி அக்கா.
2: சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையா பாடினீங்க சுமதியம்மா. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அதாவது சொல்லிட்டு
0: சுபத்ரா, அதாவது இவங்க பாடலன்னா நான் இந்த வரியை பாடிருப்பேன். எனக்கு வந்து ரெண்டாவது
2: பாட காத்திருப்பேன்.
0: ஆனா எனக்கு ரெண்டாவது வரி தெரியாது. எல்லா பாட்டுல முத வரி தெரியும், ரெண்டாவது வரி தெரியாது.
2: இவ்வளவு உண்மையை ஒத்துக்கிட்டீங்க. ஆனா நேர் வந்து
0: உண்மையை சொல்றவங்க
2: இணைப்பில் இணைந்திருக்க கூடிய நேயர் இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் யா, உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா? ரகசியம். ரகசியமா சொல்றேன் பாருங்க, ரகசியம்.
4: ரகசிய கனவுகள் ஒரு பாட்டு இருக்கு.
0: ஒரு பாட்டு இருக்கு, ஆனா பாடணும்ல நீங்க.
4: ரகசிய கனவுகள்.
0: நன்றி, இணைப்பில் வந்ததுக்கு நல்ல முயற்சி. அடுத்த முறை நல்ல எனக்கும் தெரியலங்க.
2: அருமையா முயற்சி பண்ணாங்க, பாட்டை கரெக்டா சொல்லிட்டாங்க, ஆனா பாடல.
0: ரகசிய கனவுகள் தெரியல
2: தெரியல. சரி, இப்படி முதல் வரியாவது அட்லீஸ்ட் நல்லா பாடுவாங்கன்னு அடுத்து வர நேராது நம்புவோமா? சரி, வணக்கம்.
0: வணக்கம்.
5: மகிழ்ச்சி. மதுரை வானொலி நேயர்களுக்கும் அனைவருக்கும் ஆட்டக்கல உற்சாகத்தோடு குரூர் தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்திலிருந்து பாட்டு பாடத்தான் வந்திருக்கேன்.
0: ஐயா ரொம்ப மகிழ்ச்சி கேட்டதுல. உங்களுக்கான வார்த்தை கேட்கலாமா?
5: கேளுங்கம்மா.
0: கவிதை.
5: கவிதை கேளுங்கள். அறிவில் பிறந்தது ராகம் புன்னகை மன்னன்மா.
2: படம் பேரோட சேர்த்து சூப்பரா சொல்லிட்டாங்க. இன்னும் ரெண்டு வரி பாடினா நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் அருமையா
0: பாடுனீங்க. கேப்போம் கேப்போம் ஐயா, பாடுங்க.
5: ரகசியம், பரம ரகசியம், இது நமக்குள் இருப்பது அவசியம். நன்றியம்மா.
2: சூப்பர் சூப்பர். நம்ம முன்னாடி கேட்ட நேயருக்கான பாட்டையும் சேர்த்து இவங்க பாடிட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
0: இல்ல இன்னொன்னு பாத்தீங்களா, முதல் ஒரு பாட்டு பண்ணாரு, ரெண்டாவது பாட்டு வேற பாட்டு பாடிட்டாரு. ரெண்டாவது வரி
2: முன்னாடி கேட்டோம்ல ரகசியம் அப்படின்னு சொல்லி, அதுக்காக இந்த பாட்டை பாடிட்டாங்களோ.
0: ஓ ஐயோ, மாத்திட்டாரோ.
2: நான் ஃபர்ஸ்ட் கேட்டது நம்ம கேட்டதையும் கரெக்டா தான் அவங்க பாடினாங்க இல்லையா?
0: ஜம்ப் ஆயிட்டாரு.
2: ரெண்டு பாட்டு சூப்பரா அருமையா பாடிட்டாங்க. ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நிகழ்ச்சியில மீண்டும் இணைவோம்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: ராணி, விசேஷத்துக்கு கிளம்பலையா?
8: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
7: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
8: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
9: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
10: GRT ஜுவல்லர்ஸ் இன் 2nd பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது 2nd ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில்

0: 10% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRP Jewelers, 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் ஆட்டக்கலம். இப்போ ஆட்டக்கலத்தோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம். சரி, நிறைவான நேயர்களாக யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வருக வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சொல்றது யாருங்கய்யா, எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருமங்கலம் மட்டம் ஆலமட்டில இருந்து எஸ் ராமர்.
3: ராமர் ஐயா, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா?
2: சரிங்க மேடம், கொடுங்க.
3: தயாரா இருக்கீங்க? சரி, உங்களுக்கான வார்த்தை தரிசனம்.
2: தரிசனம் தரிசனமா?
1: சாமி தரிசனம் சொல்றோம்ல, தரிசனம்.
3: கரெக்ட் தான், பாடுங்க பாடுங்க.
2: கரிசனம் கிடைக்காதா என் மேல் தேவி, கரிசனம் கிடையாதா?
1: கரிசனம் தெரியலங்க, யா தேடி பாக்குறோம்.
3: கரிசனம் கரிசனம்னு ஒரு ரைமிங்கா பாடி முடிச்சிருக்கீங்க. சூப்பர், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நேரம் 4:52 ஆயிட்டு இருக்க. இந்த நேரத்துல இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வருக வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்ப்பா.
1: வணக்கம் செல்வது.
4: குண்டை முட்டி முத்துராசுப்பா.
1: சரி ஐயா, உங்களுக்கான வார்த்தை ஜோடி.
4: ஜோடி. என்னப்பா சிக்கலான வார்த்தையா கொடுத்துருங்க? அந்த மண்ணில
3: பழைய பாட்டெல்லாம் இருக்கு, இடையில வந்தாலும் பரவாயில்ல. அந்த வார்த்தை அந்த மாதிரி பாடுங்க.
1: ஐயோ, அவர்
3: இருக்குறாங்க. யோசிங்க யோசிங்க.
1: சரி ஐயா, உங்களுக்கான வேற வார்த்தை தரலாமா?
4: மண்ணில கேட்டீங்கப்பா, அது கூட படிக்கிறேன்.
1: சரி, படிக்கணும்னு நினைக்கிறீங்க, பாடுங்க.
4: மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் மரமாவேன், மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க.
1: நன்றி ஐயா, இணைப்பில் வந்ததற்கு. அழகா பாட்டு பாடினீங்க. அடுத்த நேரம் சந்திச்சிடலாமா?
3: ஒரு வார்த்தையில வந்து அவங்க சூப்பரா பாடிட்டாங்க. நேரம் 4:53 ஆயிடுச்சு. நேரத்துல இணைப்பில் இணையக்கூடிய நேயர், வருக வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க.
3: பாட்டு பாட வந்துட்டு பேசாம போயிட்டாங்க. சரி, அடுத்து நேயர் வந்து சூப்பரா பாடுறாங்களான்னு கேட்கலாமா? நந்தினி, நேயர்கள் வந்து நீங்க ரொம்பவே சூப்பரா பாடிட்டே இருந்தாங்க,
1: எல்லாருமே சூப்பரா பாடினாங்க. வருக வணக்கம்.
5: வணக்கம்மா, அனைவருக்கும் வணக்கம். ஒத்த கடையில இருந்து புஷ்பலதா பேசுறேப்பா.
1: புஷ்பலதா அம்மா, உங்களுக்கான வார்த்தை கேட்கலாமா?
5: பொன்.
1: பொன்.
5: என்னப்பா?
1: பொன்.
5: பண்ணா
1: பொன். பொன் தங்கம் சொல்லுவோம்ல, பொன்.

0: ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே, ஆலயம் அணியின் இசை நீயே.
1: நேரம்
2: 4:55 போற இந்த நேரத்துல இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம்.
2: இன்னைக்கு நேயர்கள் வந்து சூப்பரா பாடுனாங்க இல்லையா நந்தினி? வார்த்தைகள் நம்மளுமே ஒரு வித்தியாசமா கொடுத்தோம் இல்ல? நீங்களும் சூப்பரா பாடிட்டீங்க, நிறைய பாட்டு நீங்களே சூப்பரா பாடுனீங்க. சரி, நேயர் வந்துட்டாங்க, அவங்க பாடுறாங்களான்னு கேட்டுலாமா? வணக்கம்.
3: மூணு ஆர்ஜேவுக்கும் வணக்கம் சொல்வது அருக்கோட்டை மல்லிகா.
2: மல்லிகாமா, சரி, உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
1: சொந்தம்.
3: சொந்தம் எப்போதும் தொடர்ந்து,
2: இந்த பாட்டு தான் நானும் நினைச்சேன்.
3: முடிவே இல்லாத,
1: எல்லாரும் எழுதி வச்சிருப்பாங்களோ நம்ம கொண்டு வர வார்த்தையில. எங்கிட்ட காப்பி எங்கிட்ட போயிருந்தோம்,
2: கொஞ்சம் வித்தியாசமா தேடிதான் எடுத்துட்டு வந்தோம். இருந்தாலும் சூப்பரா பாடிட்டாங்க இல்லையா?
1: நிறைவான நேரம் வந்திருக்கீங்க, ரொம்பவே நன்றி, அழகா பாடுனீங்க.
2: நன்றிமா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நேரம் 4:55 ஆயிருச்சு. கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம் இல்லையா நந்தினி?
1: பங்கு பெற்ற பங்கு பெற முயற்சி செய்த கேட்டு ரசித்த அனைத்து நேர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் நந்தினி.
2: சுபத்ரா தேவி நம்மளுக்கு வந்து அழைப்புகள் ஒருங்கிணைப்பில் உதவி பண்ணது அகிலாண்ட ஈஸ்வரி, அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிடலாம். நன்றி. நேயர்களை கேட்டு ரசித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறோம்.
1: நன்றி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மாணவர்களை பொறுப்புள்ள குடிமக்களாக மாற்ற வேண்டிய கடமையும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். போதையில்லா இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதில் இந்தியா முன்னணியில் திகழ வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். காவலர்களின் நலனுக்கு தமிழக அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பூம்புகார் கடல் பகுதியில் 3 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்குள் புதைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க பொக்கிஷங்களை கண்டறியும் வகையில் கடலடி ஆராய்ச்சிப் பணிகள் தொடரும் என்று

மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களின் சம்பா மற்றும் தாளடி சாகுபடிக்கு தடையின்றி காவிரியில் தண்ணீர் வழங்கும் திட்டம் உள்ளதா என்பது குறித்து தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையில் நனைந்து வீணாகும் நெல்மணிகளை பாதுகாக்க தவைக்க அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோயிலின் மகா கும்பாபிஷேக விழாவிற்கான பூர்வாங்க பூஜைகள் இன்று தொடங்கின. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கம் வென்றது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி சிண்ட்ரல்லா தாஸ் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பட்டம் வென்றார். போலந்தில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் யஷஸ் ரெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மகளிர் பிரிவில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 5:03. இனிய மாலை வணக்கம் நேர்களே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? வாரம் முழுக்க ஓடிய மனசுக்கு இன்னைக்கு கொஞ்சமா ரிலாக்ஸ் செய்ய இதமான பாடல்களின் தொகுப்பாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 உங்களோடு உங்களுக்காக வந்துட்டே இருக்கு மாலை தின்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம் தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்திலிருந்து பாடல், எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோரின் குரலில்.

0: பொண்ணு இருக்கு என்ன சொல்ல வேணுமா.
1: நேரம் 5:09 ஆயிட்டிருக்க. இந்த நேரத்துல நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது மாலை தென்றல் நிகழ்ச்சி. தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் பொல்லாதவன் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உடன்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 5:14 ஆயிட்டிருக்கு. இந்த நேரத்துல மனமயங்கும் பாடல்களுடன் நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது மாலை தென்றல் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் புதுமை பெண் திரைப்படத்திலிருந்து பாடல்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைய.

இருந்தனால மட்டும் அழகாயிராது இல்லையா? ஒரு பழைய பாடல் நம்ம மனசுல கேட்கும்போது இந்த மாலை இன்னுமே அழகாயிடும். இதே அழகோட அடுத்ததா ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை 6 மணிக்கு ஆலய தரிசனம்.
0: ராமநாதபுரம் மாவட்டம் பெருவயல் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனமர்ந்த சிவ சுப்பிரமணிய சுவாமி என்ற ரணபலி முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சி நாளை காலை 6 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை 6 மணிக்கு ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.
0: ராமநாதபுரம் மாவட்டம் பெருவயல் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனமர்ந்த சிவ சுப்பிரமணிய சுவாமி என்ற ரணபலி முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் மாபெரும் அன்னதான விழா நாளை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும். பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு முருக பெருமானின் பேரருள் பெற வேண்டுகிறோம்.
2: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
3: எஃப்எம் ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.
4: நேரமாலை 5:32 ஆயிற்றுக்கு. இந்த நேரத்தில் நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது மாலை தென்றல் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம். ராசாவே உன்ன நம்பி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

0: காலை 6 மணிக்கு ஆலய தரிசனம்.
1: ராமநாதபுரம் மாவட்டம் பெருவயல் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனமர்ந்த சிவ சுப்பிரமணிய சுவாமி என்ற ரணபலி முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
0: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சி நாளை காலை 6 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்களின் செவி நுழைந்து இதயம் வருடும் இனிய பாடல்களாக கேட்டுட்டே இருக்கும் மாலை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் ராசா மகன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 5:43 நேயர்கள் சூப்பரா கேட்டு இணைஞ்சிருக்கீங்க. மாலை தென்றல் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் வானமே இல்லை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை 6 மணிக்கு ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.
0: ராமநாதபுரம் மாவட்டம் பெருவயல் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனமர்ந்த சிவ சுப்பிரமணிய சுவாமி என்ற ரணபலி முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் மாபெரும் அன்னதான விழா நாளை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும். பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு முருக பெருமானின் பேரருள் பெற வேண்டுகிறோம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
3: நேரம் 5:50 ஆயிற்றுக்க இந்த நேரத்தில் நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது மாலை தென்றல். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் அதிசய பிறவி திரைப்படத்திலிருந்து பாடல்.
4: அந்த
5: என்னாச்சு உனக்கு? இங்க பாடுறா,

0: மாலைத்தின்றல் நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக கேட்கலாம் சின்னவர் திரைப்படத்திலிருந்து பாடல். இதுவரை பாடல்களை கேட்டு ரசித்த துணை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறிய நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுவது சுபத்ரா தேவி. நன்றி நேயர்களே.
1: பட்டம்மா பாட்டொன்னு கட்டம்மா, சடுகுடு குடு சடுகுடு குடு.

0: சடுகுடுகுடு சடுகுடுகுடு குடிக்கட்டுமா?
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் தொடர்வது செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மாணவர்களை பொறுப்புள்ள குடிமக்களாக மாற்ற வேண்டிய கடமையும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதில் இந்தியா முன்னணியில் திகழ வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். காவலர்களின் நலனுக்கு தாவேக அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பூம்புகார் கடல் பகுதியில் 3 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்குள் புதைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க பொக்கிஷங்களை கண்டறியும் வகையில் கடலடி ஆராய்ச்சி பணிகள் தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களின் சம்பா மற்றும் தாளடி சாகுபடிக்கு தடையின்றி காவிரியில் தண்ணீர் வழங்கும் திட்டம் உள்ளதா என்பது குறித்து தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டுமென்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையில் நனைந்து வீணாகும் நெல்மணிகளை பாதுகாக்க தாவேக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோயிலின் மகா கும்பாபிஷேக விழாவிற்கான பூர்வாங்க பூஜைகள் இன்று தொடங்கின. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி

0: பட்டம் வென்றது. உலகக்கோப்பை பிக்கிள் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, இரண்டு வெண்கலப் பதக்கம் வென்றது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதீர்த்தா முகர்ஜி சிண்ட்ரெல்லா தாஸ் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பட்டம் வென்றார். போலந்தில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் யேஷாஷ் ரெட்டி பட்டம் வென்றார். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மகளிர் பிரிவில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 அலைவரிசையில் இனி கேட்கலாம் சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டம் மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் செயல்பட்டு வரும் ஜிம்னாஸ்டிக் உடற்பயிற்சி கூடத்திற்கான உடற்பயிற்சி சந்தா கட்டணம் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதன்படி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் விருதுநகர் மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் செயல்பட்டு வரும் உடற்பயிற்சி கூடமானது தற்போது நவீனமயமாக்கப்பட்டு குளிரூட்டப்பட்ட ஜிம்னாஸ்டிக் உடற்பயிற்சி மையமாக மாற்றியமைக்கப்பட்டு 30/8/2025 முதல் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக செயல்பட்டு வருகிறது. அனைத்து வயதினரின் ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் மேம்படுத்திடும் நோக்கத்துடன் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் மேம்படுத்தப்பட்ட உடற்பயிற்சி உபகரணங்களுடன் கூடிய நவீன குளிரூட்டப்பட்ட உடற்பயிற்சி கூடத்தினை பொதுமக்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக உறுப்பினர் சந்தா கட்டண விவரங்கள் தலைமை அலுவலகத்தினால் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி 1/9/2026 உறுப்பினர் சந்தா கட்டணம் மாதம் ஒரு மாதத்திற்கான தவணைமுறை கட்டணமாக ₹525, 3 மாதங்களுக்கான தவணைமுறை கட்டணமாக ₹1,260, 6 மாதங்களுக்கான கட்டணமாக ₹2,310, 1 வருடத்திற்கான கட்டணமாக ₹4,410 ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தினால் நியமிக்கப்பட்ட பயிற்சியாளரை கொண்டு உடற்பயிற்சி கூடமானது செயல்பட்டு வருகின்றது. மேலும் நவீன உடற்பயிற்சி கூடத்தினை பயன்படுத்தும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு மேற்குறிப்பிடப்பட்டுள்ள கட்டணத் தொகையில் 50% ஆக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
3: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
2: இதுவரை கேட்டோம் சேவை செய்திகள்.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் மாலை 6:06. ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இனி கேட்கலாம் விளக்கேற்றும் வேலை.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
2: நாளை காலை 6 மணிக்கு ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.
3: ராமநாதபுரம் மாவட்டம் பெருவயல் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா.

0: உடனமர்ந்த சிவ சுப்பிரமணிய சுவாமி என்ற ரணபலி முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் மாபெரும் அன்னதான விழா நாளை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும். பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு முருகப்பெருமானின் பேரருள் பெற வேண்டுகிறோம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் கேட்கலாம் விளக்கேற்றும் வேளை.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இதுவரை கேட்டும் விளக்கேற்றும் வேலை. நேரம் 6:28. இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்பூக்கள், 7 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் 2 சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. நாட்டு மாட்டு சாணத்திலிருந்து மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரித்தல் குறித்து நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா பெருங்காமநல்லூர் இயற்கை விவசாயி பி கணேசன் அவர்கள். 7:30 பாட்டு இது கிட்டு, 8 செய்தியற்கு, 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 விளையாடலாம் வாங்க. இந்நிகழ்ச்சியில் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற உடற்கல்வி இயக்குனர் முனைவர் டி காட்வின் வேதநாயகம் ராஜ்குமார் அவர்களுடன் நேர்முகம். 9 காற்றில் விரியும் கடிதம் மலர்கள், 10 பட்டு சிறகு, 11 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும். இதுவரை கேட்டோம் நிகழ்ச்சியும் நேரமும்.
0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: சொடக்கு மேல சொடக்கு போடுது, என் விரல் வந்து நடுத்தருவில் நின்னு சொடக்கு மேல சொடக்கு போடுது.
3: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம். நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3.

0: ஆகாஷ் வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை 6 மணிக்கு ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.
0: ராமநாதபுரம் மாவட்டம் பெருவயல் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனமர்ந்த சிவ சுப்பிரமணிய சுவாமி என்ற ரணபலி முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னிரட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் மாபெரும் அன்னதான விழா நாளை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும். பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு முருகப்பெருமானின் பேரருள்

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிகழ்ச்சியில் உங்களுடன் நந்தினி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அந்தி வனமாய் சிவக்க கேட்டு ரசிக்கலாம் அந்தி பூக்கள். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் பாஞ்சாலங்குறிச்சி. திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

நிறமாலை 6:37. மெல்லிசையின் கீட்டாக காற்றில் வளமர கேட்டு ரசிகரமாக காஷ்மணி மதுரை எஃப்எம் ரெயின்.

இன்றிரவு 8:05 நமது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் பட்டாம்பூச்சிகள் குழந்தைகளின் நிகழ்ச்சியாக பலமுறை காத்துட்டே இருக்கு. குழந்தைகள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களோட தனித்திறமைகளை வெளிப்படுத்தலாம், பாட்டு பாடலாம், கதை சொல்லலாம், திருக்குறள் வாசிக்கலாம். இப்படி உங்க தனித்திறமைகளை வெளிப்படுத்த அழைக்கலாம். 25:30 அறிமுக குழந்தைகளும் 25:30 மற்ற அனைத்து குழந்தைகளும் 04:52 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு வரலாம். இன்றிரவு 9 காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலும் விமர்சன கடிதமாகவும் இடம்பெற காத்துட்டே இருக்கு. நீங்க நிகழ்ச்சியை பற்றிய விமர்சன கடிதமும் எழுதி அனுப்பலாம், விருப்ப பாடலும் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி பகுதி சின்ன சொக்கைக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு விமர்சன கடிதம் தனியாகவும் விருப்ப பாடல் தனியாகவும் எங்களுக்கு அனுப்பலாம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் மெல்லிசையின் கீச்சாக வளமர கேட்டு ரசிக்கிறோம் அந்த பூக்கள் நிகழ்ச்சி தரும். அடுத்த பாடல் பகவதி திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444-2498-6458 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
6: நாளை காலை 6 மணிக்கு ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.
5: ராமநாதபுரம் மாவட்டம் பெருவயல் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனமர்ந்த சிவ சுப்பிரமணிய சுவாமி என்ற ரணபலி முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னிரட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
6: கேட்க தவறாதீர்கள். ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் மாபெரும் அன்னதான விழா நாளை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும். பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு முருகப்பெருமானின் பேரருள் பெற வேண்டுகிறோம்.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
6: நாளை காலை 6 மணிக்கு ஆலய தரிசனம்.
5: ராமநாதபுரம் மாவட்டம் பெருவயல் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனமர்ந்த சிவ சுப்பிரமணிய சுவாமி என்ற ரணபலி முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
6: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சி நாளை காலை 6 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

மெல்லிசையின் மெட்டுகளாக நேர்கள் கேட்டு ரசிப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அந்தி வனமாய் சிவக்க கேட்டு ரசிக்கிறோம் அந்தி பூக்கள். நிகழ்ச்சியில் இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை 6 மணிக்கு ஆலய தரிசனம்.
0: ராமநாதபுரம் மாவட்டம் பெருவயல் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனமர்ந்த சிவ சுப்பிரமணிய சுவாமி என்ற ரணபலி முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை.
1: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சி நாளை காலை 6 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

0: வணக்கம். நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ, மதுரை எஃப்எம் 103.3 மறக்காதீங்க. நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் எஃப்எம் மதுரை 103.3.
1: பாடலாக நிறைவு பெற்றது அந்திப்பூக்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்வது நந்தினி. நன்றி நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் கேட்கவிருப்பது ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
1: பிரதம மந்திரியின் மண்வள அட்டை திட்டம் மண்ணின் தன்மை, பாசன நீர், பயிர் மற்றும் பிற உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் மண்ணின் வளத்தையும் தரத்தையும் மண்வள அட்டை நிர்ணயிக்கிறது. மண்ணின் தரத்திற்கேற்ப உரமிடுவோம், பயிர் உற்பத்தி திறனை பெருக்குவோம். மண்வள அட்டை பெற அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு, குறுகிய கால பயிர் சாகுபடி, அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகள், சந்தைப்படுத்துவது மற்றும் பண்ணை சாராத நடவடிக்கைகளுக்கான முதலீட்டு கடன் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் தேவைகளுக்கு விவசாயிகளுக்கு போதுமான மற்றும் சரியான நேரத்தில் கடன் கிடைப்பதை உறுதி செய்ய வகை செய்கிறது. அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி உதவி திட்டம். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி உதவி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ₹6,000 நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது. நீங்களும் தகுதியுள்ள விவசாயியாக இருந்தால் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் பதிவு செய்து அரசின் நிதி உதவியை பெற்று உங்கள் விவசாயத்தை மேலும் வளப்படுத்துங்கள். அருகில் உள்ள இ சேவை மையத்தை தொடர்பு கொள்ளலாம்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
4: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
3: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
5: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி.

0: பயிர் காப்பீட்டு திட்டம்.
1: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: நாட்டு மாட்டு சாணத்தில் இருந்து மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரித்தல் குறித்து மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா பெருங்காமநல்லூர் இயற்கை விவசாயி பி கணேசன் அவர்களுடனான நேர்முகம் உடன் உரையாடுகிறார் ஜி கீதா.
4: ஒரு ரெண்டு மாடு வச்சு ஒரு 8 ஏக்கர் வந்து கடந்த ஒரு 10 வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாட்டு மாடுகளோட எண்ணிக்கை வந்து பொதுவாகவே குறைஞ்சிட்டு வருது. போதுமான பால் கொடுக்கறதுல இயற்கை விவசாயத்துல இடுபொருட்களோட தேவைகளை குறைச்சு நாட்டு மாடுந்து கிடைக்கிற சாணம் கோமியத்தை மட்டும் வச்சு விவசாயம் பண்ண முடியுன்ற கான்செப்ட்ல இதை இயற்கை விவசாயத்துல ஆரம்பிச்சோம். அதுக்கு மேலே இதுல இருந்து சாணத்தை மதிப்பு கூட்டி ஒரு 290 வகையான கலைப்பொருட்கள் உருவாக்கியிருக்கோம். அது எல்லாமே கைவினை பொருட்கள், கையால செய்யப்பட்டு அச்சு மோல்டு தேவையில்லை. இதோட யூனிக் கான்செப்ட் அது என்னன்னா வந்து நாட்டு பசுவோட சாணம் கோமியம் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு 250 வகையான பயன்பாட்டு பொருட்கள், கைவினை பொருட்கள், கலைப்பொருட்கள், இறை உருவங்கள் இது மாதிரி பொருட்கள் உருவாக்கியிருக்கோம். அதான் இதோட ஸ்பெஷல். இது வந்து இயற்கை விவசாயத்தோட இணைந்து பண்றோம். ஏன்னா நாட்டு மாடு வளர்த்தா தான் சாணம் கிடைக்கும். அந்த சாணத்திலிருந்து பொருட்கள் பண்ண முடியும். எது வரைக்கும் நாட்டு மாடுகள் இருக்கோ அது வரைக்கும் இந்த பொருட்களை உருவாக்க முடியும். அதான் இதோட கான்செப்ட்.
0: அடிப்படையில் நீங்க ஒரு இயற்கை விவசாயி அப்படின்னு சொன்னீங்க. நீங்க எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க, என்ன மாதிரி விவசாயம் பண்றீங்க, உங்க தோட்டங்களை என்ன போட்டிருக்கீங்க?
4: எங்களுக்கு வந்து மொத்தம் ஒரு 8 ஏக்கர் இருக்கு மேடம். அது ஆர்கானிக் சர்டிஃபைடு லேண்டு, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அங்கக சான்றளிப்பு துறையிலிருந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். 2 நாட்டு மாடு தான் இருக்கும். அந்த 8 ஏக்கருக்கு தேவையான இடுபொருட்களை இந்த நாட்டு மாட்டு சாணத்திலிருந்து கிடைக்கிற சாணம் கோமியம் அதை மட்டும் வச்சு தான் இடுபொருட்களாக மாற்றி பயன்படுத்துறோம். அது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நாட்டு மாடுலேருந்து அதில் கிடைக்கிற பொருட்களை வச்சு சாணம் கோமியம் பால் தயிர் நெய் இந்த 5 பொருட்களை வந்து பஞ்சகவியங்கள்னு சொல்லுவாங்க. இது வந்து விவசாயத்தில் ஒரு முக்கியமான பங்காற்றுது. இந்த 5 பொருட்களை வச்சு இடுபொருட்களாக நாங்கள் பஞ்சகவியா பண்ணுறோம், ஜீவாமிர்தம் பண்றோம், அமிர்த கரிசல் பண்றோம், மூலிகை பூச்சி பண்றோம். இந்த மாதிரி பண்ணி எங்களுக்கு தேவையான 8 ஏக்கர் நிலத்துக்கும் இந்த 2 மாட்டிலிருந்து கிடைக்கிற சாணத்தை மட்டும் வச்சுதான் நாங்க இடுபொருளா பயன்படுத்தி விவசாயம் பண்ணிட்டு வரோம். கடந்த 8 வருஷமா இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசினுடைய அங்கக சான்றளிப்பிலிருந்து சர்டிபிகேட்டும் வச்சிருக்கோம். இப்ப நாங்க பண்றது வந்து கொய்யா, முருங்கை, தென்னை இதை தவிர்த்து சீசனலா காய்கறிகளும் கொஞ்சம் போட்டுட்டு இருக்கோம். கெமிக்கல் சார்ந்த உரங்களோ இடுபொருட்களோ எதுவுமே வாங்கல. இந்த 2 மாட்டில் வச்சு கிடைக்கிறதா எல்லாமே பயன்படுத்திட்டு இருக்கோம்.
0: இப்போ நிறைய மாடுகள் இருந்துச்சுன்னா இப்ப சாணம் வந்து நிறைய கிடைக்கும்ன்றது நாங்க நினைக்கிறோம். இப்ப 2 மாட்டோட சாணம் வந்து விவசாயத்துக்கும் பயன்படுத்தி இந்த மாதிரியான மதிப்பு கூட்டு பொருட்கள் பண்றதுக்கும் உங்களுக்கு போதுமானதா இருக்குதா?
4: கண்டிப்பா பண்ண முடியும். ஏன்னா இது வந்து இங்க கான்செப்ட் முழுக்க முழுக்க கைவினை பொருட்கள். இதுக்கு அச்சு கிடையாது, மோல்டு கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு மாடு அப்ராக்சிமேட்டா ஒரு 10-12 கிலோ சாணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது எவ்வளவு நீங்க ஃபீட் பண்றீங்க அதை பொறுத்து மாறும். அந்த கிடைக்கிற 10-12 kg சாணத்தை வந்து நீங்க எஃபெக்டிவா யூஸ் பண்ணீங்களாக்கும் மழை காலங்களில் நாங்க இந்த மாதிரி கைவினை பொருட்கள் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு வெயில் ரொம்ப முக்கியம். அந்த சமயத்தில் வந்து எல்லாமே இடுபொருளாக தான் பயன்படுத்துவோம். வெயில் காலங்களில் வந்து கிடைக்கிற சாணத்தை ஒரு நாளைக்கு ஒரு 3-4 கிலோ மட்டும்தான் நாங்கள் கைவினை பொருட்களுக்கு எடுத்துக்கிறோம். மீதியெல்லாம் உரமாக தான் பயன்படுத்துவோம். அதுமே போதுமானது.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: நீங்க ஒரு கிலோ சாணத்துல ஒரு கைவினை பொருளா உருவாக்கும் போது அதை வந்து ஒரு 500 to 1000 rupees உள்ள ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்டா மாத்த முடியும். அது என்ன பொருள் நீங்க உருவாக்குன்றிருக்கு, அதுக்கு நிறைய விதவிதமான கேட்டகரி பொருட்கள் இருக்கு. ஈவன் ஒரு போட்டோ ஃப்ரேம் டைப் ஒரு ஆர்ட் ஒர்க்க நீங்க உருவாக்க முடியும் சாணத்துல. ஒரு கிலோ சாணத்தை பயன்படுத்தி ஒரு போட்டோ ஃப்ரேம் டைப் ஆர்ட் ஒர்க்க நீங்க பண்ணீங்களாக்கும் அதோட பிரைஸ் வந்து நீங்க 1000 rupees ரேங்க் கூட பண்ண முடியும். ஏன்னா அது முழுக்க முழுக்க கைவினை பண்ணது, உங்களுடைய கற்பனை திறனோட பண்ணது, முழுக்க முழுக்க கையால் உருவாக்கப்பட்டது, நேச்சுரலா சன்லைட்ல காய வச்சு அந்த மாதிரி பக்குவப்படுத்தி ஒரு பொருளை உருவாக்க குறைஞ்சது ஒரு 2 to 3 weeks வரைக்கும் ஆகும். அதுல இருந்து உருவாக்கி நீங்க பண்ணும்போது அதோட லைஃப் டைம் 10 years வரைக்கும் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
1: அதாவது எப்படி சாணத்துல இருந்து இதை படிப்படியா பண்றீங்க அப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
0: இது வந்து நாங்க இதை ஆரம்பிச்சது எப்படின்னா இயற்கை விவசாயத்துலதான் இணைந்து ஆரம்பிச்சோம். இயற்கை விவசாய இடுபொருள்கள் பண்ணும்போது விநாயகர் சதுர்த்தி அப்ப சில பேர் வந்து சாணத்துல விநாயகர் பண்ணி வழிபட்டா ரொம்ப நல்லது, ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால நிறைய பேர் வந்து நண்பர்கள் சாணத்துல விநாயகர் பண்ணி கொடுத்து கேட்டாங்க. அப்ப நான் கையாளவே சாணத்துல விநாயகர்களை ஒரு 3 விதமா உருவாக்கி கொடுத்தேன். அது அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தனால அடுத்தடுத்த வருஷங்கள் அதை அதிகமா பண்ண சொன்னாங்க. சென்னையில இருந்து ஒரு ஆர்டர் வந்து ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ணது விநாயகர்னால ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இது விநாயகர் பண்ண ஒரு உகந்த பொருள் சாணம் தான். நீங்க பாத்தீங்களா நார்மலா இன்னைக்கு சமுதாயத்துல பாத்தீங்களா விநாயகர் பண்றதுக்கு 3 பொருள் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்னு மஞ்சள்ல பண்ணுவாங்க, அடுத்து சந்தனத்துல பண்ணுவாங்க, அதுக்கடுத்து சாணத்துல பண்ணுவாங்க. இது இயற்கை விவசாயத்தோட நேரடியாக சம்பந்தப்பட்டது. ஏன்னா விவசாயம் வந்து நாட்டுல ஒரு முதுகெலும்பு. சாணம் விவசாய இடுபொருளா இருக்கின்றது அடுத்த தலைமுறை கடத்திட்டு போறது.

0: ஒரு சிம்பாலிக்கான எடுத்துக்காட்டு தான் விநாயகர் பண்ணி வழிபடுற ஒரு முறை. அதனால அந்த விநாயகர்ல ஆரம்பிச்சது இன்னைக்கு வந்து 250 பொருட்கள் உருவாக்கியிருக்கோம். இது சிம்பிளா எப்படி உருவாக்குன்னு சொல்றோம்னா, ஏதோ சாணம் வந்து நார்மலா போடும்போது போட்ட 1 ஹவர் நீங்க சாணத்தை கலெக்ட் பண்ணிடணும். அந்த சாணத்தை எடுத்து அது கூட அது சாணத்தோட இயல்பை நீங்க அந்த மாவு மாதிரி பிசையறதுக்காக தேவைப்பட்டா கோமியத்தை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். கோமியத்தை சேர்த்துட்டு பச்சை சாணம் பசுஞ்சாணம் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அதையும் கோமியத்தை மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்ச அப்புறம் நீங்க என்ன மாதிரி பொருட்களை உருவாக்க விரும்புறீங்களோ அதை நார்மலா தரையில ஒரு விரிப்பான விரிச்சுட்டு அது மேல நீங்க டிசைன் ஆரம்பிக்கலாம். டிசைனிங் ஆரம்பிக்கிறவருக்கு வந்து 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் எடுக்கும், சில நேரம் 3 ஹவர்ஸ் கூட இருக்கும். சாதாரண ஒரு குச்சி ஈர்க்கம் குச்சின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு தான் எல்லாமே நீங்கள் பண்ணணும். அச்சே கிடையாது. இது ஏன் அப்படி பண்ணுறோம்னா, சாணத்தில் நீங்கள் வேற ஒரு பொருளாக உருவாக்கும் போது குறிப்பிட்ட அளவு தான் யூஸ் பண்ணணும். முழுக்க முழுக்க கைவிரணத்தின் சார்ந்த பொருளாக தான் எடுக்கணும். அது வந்து மெட்டீரியல் வந்து சாணத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் சாணத்தில் என்ன உருவம் பண்ணி வச்சாலும் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஏன் அப்படின்னா, இன்னைக்குள்ள சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, சாணம் வந்து கிருமி நாசினின்னு சொல்லுது. அதை தவிர லாஜிக்கலாக என்ன எடுத்துக்கலாம்னா, சாணம் வந்து பிளாஸ்டிக்கு மாற்றான பொருள். நீங்கள் ஒரு பிளாஸ்டரா பாரிஸ்லேயோ இல்லை ஒரு மரத்துலேயோ வேற ஒரு பேப்பர்லயே பண்ற விட சாணத்தில் பண்ண பொருள் மிகவும் மகத்தமானது. இது வந்து ஈஸியா மக்கக்கூடியது, எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: நீங்க ஒரு பொருளை பண்ணிட்டு நீங்க பொருளை வேணாம்னு தூக்கி போட்டீங்களாக்கும், அந்த தூக்கி போட்ட பொருள் மண்ணை வளப்படுத்திட்டு தான் அது வந்து சமநிலை ஆகும். அதே நேரத்தில் பிளாஸ்டிக் தூக்கி போட்டா அங்க நீர்நிலைகளை கெடுத்து அங்க இருக்கிற மண்ணையும் கெடுத்துரும். அதுக்கு ஒரு பெரிய லாஜிக்கலா இன்னைக்குள்ள சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கைவினை பொருட்களா இதை உருவாக்கியிருக்கோம். ஆனா வந்து எங்களுடைய நோக்கம் என்னன்னா, சாணத்தோட 95% விவசாய இடுபொருளா தான் இயற்கை விவசாயத்துக்கு பயன்படுது எங்க நோக்கம். அதனால இதை கைவினையாவே வச்சிருக்கோம். இதை மிஷினரியோ பண்ணி மாஸ் ப்ரொடக்ஷன் பண்றது முடிவா அந்த சமுதாயத்தை யூஸ் ஆக மாறும். ஏன்னா மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த மாதிரி உருவாக்கப்பட்டு நீங்க நிலத்துல போய் போட்டாலுமே பயன்படுத்த செய்யும்.
1: நிச்சயமா நிறைய மாடுகள் வளர்க்கின்ற ஆர்வமும் மக்களுக்கு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணும் போது சாணிக்கான தட்டுப்பாடுகளும் ஏற்பட ஆரம்பிக்கும் இல்லையா?
0: கண்டிப்பா. இது வந்து நாங்க மெயினா போக்கஸ் பண்ணி நிறைய மக்கள் வந்து என்னன்னா பஞ்சகவ்யா ஜீவாமரம் இது மாதிரி பொருட்களும், அப்புறம் இதுல வந்து பஞ்சகவ்யா விளக்கு, அப்புறம் சோப்பு சாம்பிராணி தூபம் இந்த மாதிரி பொருட்கள் நிறைய பண்றாங்க. அதுல இருந்து வேறுபட்டு யாருமே பண்ணாத ஒன்ன பண்ணணும்ன்றது எங்களோட கான்செப்ட். இதுக்கு நிறைய ஆர்டர் இருக்கு. மலேசியாவில இருந்து சில பொருட்கள் நாங்க மாவிலை தோரணம்னு ஒன்று பண்ணிருக்கோம். நீங்க வீட்டு முன்னாடி எப்படி மாவிலை தோரண மாதிரி இது சாணத்திலே பண்ணது முழுக்க முழுக்க அதை மாடுறீங்களா? 10 வருஷமா அப்படியே இருக்கும். சாணத்துல செய்யப்பட்ட கலைப்பொருட்கள் இன்னும் ஃபியூச்சர்லயே ஒரு நல்ல வேல்யூ இருக்குன்றதான் எங்களுடைய கான்செப்ட். ஏன்னா அது மாடு வளர்த்தா தான் இங்க சாணமே கிடைக்கும். நீங்க வெளியில இருக்கிற வேற பசுவோட சாணத்தை எடுத்தா அவங்க என்ன மாதிரி பீடு பண்ணுவாங்க யாருக்குமே தெரியாது. இதுல என்னன்னா, நீங்க மாடு வளர்ப்பு முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, மாட்டுக்கு செயற்கையான தீவனங்கள் அதிகமா பீடு பண்ணக்கூடியது. செயற்கையான தீவனங்கள் மீன்ஸ் அதிகமான புண்ணாக்கு, அப்புறம் இந்த ரேஷன் அரிசியை காய்ச்சி மாட்டுக்கு ஊத்துறது, அந்த மாதிரி பண்ணீங்களா இந்த சாணத்தை வந்து இயல்பு மாறிடும்.
1: மாட்டுக்கு கொடுக்கற உணவுல இருந்தே நீங்க மாற்றம்
0: கொண்டு வரணும். அப்ப வந்து நீங்க வளர்த்தா தான் அதை பண்ண முடியும். அந்த காலத்துல வந்து பூர்வீகமா எப்படி நம்ம மாடு வளர்த்தோமோ இயற்கையா மேய விடணும் மாடு. அதுக்கு என்ன பிடிக்குதோ அது மேய்ஞ்சிரும். தீவனங்கள் பற்றாக்குறை அளவில் உலர் தீவனங்களோ இல்ல வைக்கோலோ இல்ல வந்து அந்த கஞ்சி அடிச்ச தண்ணி, அதாவது நீச்ச தண்ணி சொல்லுவாங்க, அது கொடுக்கலாம். பிளஸ் வந்து அரிசி கலவன தண்ணி அது கொடுக்கலாம். ஆனா ரேஷன் அரிசி மட்டும் காய்ச்சி ஊத்தரக்கூடாது. சாணத்தோட இயல்பை மாறிடும். பேப்பர் தின்றது, முட்டைகோசிலை அதிகமா பீடு பண்றது, அந்த மாதிரி சாணத்திலிருந்து பண்ண முடியாது. அது அதிகமான நேரம் வெயில எக்ஸ்போஸ் ஆகணும். அதான் நாட்டு மாட்டோட இயல்பு. அதுல இருக்கிற சாணத்தெல்லாம் நீங்க பண்ண முடியும். இந்த மாதிரி செர்ஜி மாட்டுல இருந்து ஒரே இடத்துல கட்டி போட்டு அதிகமான தீவனங்களை பீடு பண்ணா அந்த சாணத்தோட இயல்பு மாறிடும். அப்ப அது மெடிசினல் ப்ராப்பர்ட்டியா பண்ண முடியாது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: இப்ப நாம பண்ணும்போது அதுல வந்து நாலு கேட்டகரியில பொருள் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னு வந்து நம்ம வந்து அன்றாட பயன்பாட்டு பொருட்கள், அதுல எடுத்துக்கிட்டாக்கும் செல்போன் ஸ்டாண்டு, குங்கும சிமிழ், அப்புறம் நீங்க வைக்கிற உபதி குப்பரை, விசிட்டிங் கார்டு ஹோல்டர், இந்த மாதிரி பயன்பாட்டு பொருட்கள் இருக்கு. இது எல்லாமே அன்றாட பயன்பாடு. நீங்க பென் ஸ்டாண்டு இந்த மாதிரி பொருள் டேபிள் டாப்பா வச்சுக்கலாம், இது வந்து பயன்பாட்டு பொருள். ரெண்டாவது வந்து அலங்கார பொருட்கள். அலங்கார பொருட்கள்னா ஹேங்கிங் ஆர்ட் ஒர்க், அதாவது வந்து தோரண மாலைகள் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல நீங்க இந்த சாண்டிலியர் விளக்கு பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி பெரிய மாடல்ல வந்து தோரணமா வந்து ரவுண்ட் கலர் நீங்க மேல சென்டர் ஆஃப் த ஹால்ல மாட்டி விட்டீங்களா, அது சென்டரா சுத்திக்கிட்டே இருக்கும், பாக்குறதுக்கு ஒரு அழகா இருக்கும். இதுல வந்து எந்த விதமான கலரும் கிடையாது, செயற்கையான எந்த பொருட்களும் கிடையாது.
1: அப்ப பச்சை கலர் மட்டும் தான்
0: எதுவுமே கிடையாது. சாணம் என்ன நிறத்துல இருக்கோ அந்த சாணத்தோட நிறம் மட்டும் தான் இருக்கும். சாணத்துக்குன்னு ஒரு நிறம் இருக்கு. மாடு எது சாப்பிடுதோ அந்த கலர்ல அது அதிகமா ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்ப பசும் தீவனங்கள் அதிகமா லைட்டா பச்சை கலர்ல இருக்கும், ரொம்ப பச்சைகள் தெரியாது. அதை எந்த கலரும் பண்றது இல்லை நாங்க, அது கூட எந்த மான செயற்கையான பொருட்களும் சேர்க்கறது இல்ல. அந்த மாதிரி பொருட்கள். ரெண்டாவது வந்து அந்த தோரணங்கள், அலங்கார தோரணங்கள் பண்றோம்.
1: அப்ப அந்த தோரணங்கள் தொங்க விடும் போது அதுக்கு என்ன,
0: அதுக்கு நூல் யூஸ் பண்ணும். நார்மலா காட்டன் நூல் தோரண மாலைகள், அதுல இருக்கிற பாசிகள் அதுல மாட்டி அசம்பிள் பண்ணிருவோம். மொத்தம் அசம்பிள் பண்ணி நீங்க ஹேங்கிங் பண்ணிட்டீங்க, அது ரொட்டேட்டா பாக்குறதுக்கு அழகாக சுத்திக்கிட்டே இருக்கும்.
1: இதை நீங்க எந்த மாதிரியான பதிவு பண்ணிருக்கீங்க, வெளியில எப்படி கொண்டு வர்றீங்க?
0: இது வந்து எப்படின்னா நிறைய இந்த மாதிரி வந்த இதனால எல்லா மீடியாவிலயும் வந்திருக்கு. இது தர சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் அப்படின்ற சைனா பத்திரிகை வந்து நம்ம வீட்டுல வந்து மதுரையிலே வந்து பேட்டி எடுத்து அது சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் அது அங்க வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு.
1: வேளாண் துறை சார்ந்து வந்து பாத்துருக்காங்க,
0: வேளாண் துறை சார்ந்தும் வந்திருக்காங்க. வேளாண் துறை சார்ந்து அவங்களுடைய லோகோ உருவாக்கியிருக்கேன். அது மாதிரி தமிழ்நாடு மதுரையில் இருக்க அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல மேப்னு ஒரு அமைப்பு இருக்கு, அவங்க லோகோ உருவாக்கி ஒரு அஞ்சு வருஷமா அங்க இருக்கு. லோகோவும் இதுல உருவாக்க முடியும். நபார்டோட லோகோ உருவாக்கியிருக்கேன், அஞ்சு வருஷம்

0: ஆமா, அங்க மேபிபோர்ட் ஆபீஸ்ல யார் வேணாலும் போய் பார்க்கலாம். காலில் தான் இருக்கு தொழுவம்ன்ற அமைப்பு, இருக்கு அவங்களோட லோகோ இருக்கு. எல்லா லோகோவும் பண்ணி இதெல்லாம் 4-5 வருஷம் ஆயிருச்சு. 4-5 வருஷம் அதோட தன்மை அப்படித்தான் இருக்கு. ஏன்னா அதை ஏசி ரூமுக்குள்ள வச்சிருக்காங்க, பிளஸ் ஹாலில் வச்சிருக்காங்க. இது டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்னாலே ஒண்ணுமே ஆகல, அதோட கலரும் சேஞ்ச் ஆகல, கிளைமேட்டிக்கல் கண்டிஷனாலும் சேஞ்ச் ஆகல. அதுவே அது ஒரு ப்ரூஃப் தான். இந்த மாதிரி ஒரு பொருட்களை உருவாக்க முடியும்.
1: சாணத்தை இயற்கை மதிப்பு கூட்டு பொருளை எப்படி பண்றீங்க, அது இயற்கை ரீதியா எந்த அளவுக்கு ஒரு பயன்பாட்டை கொண்டு வந்திருக்கு அப்படின்ற கருத்துக்களை தெளிவா எடுத்து சொன்னீங்க. நன்றி.
0: நன்றி.
2: நிகழ்ச்சியில் இதுவரை நாட்டு மாட்டு சாணத்திலிருந்து மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரித்தல் குறித்து மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா பெருங்காமநல்லூர் இயற்கை விவசாயி பி. கணேசன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் ஜி. கீதா.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
4: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
5: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: பிரதம மந்திரியின் மண் வள அட்டை திட்டம் மண்ணின் தன்மை, பாசன நீர், பயிர் மற்றும் பிற உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் மண்ணின் வளத்தையும் தரத்தையும் மண் வள அட்டை நிர்ணயிக்கிறது. மண்ணின் தரத்திற்கேற்ப உரமிடுவோம், பயிர் உற்பத்தி திறனை பெருக்குவோம். மண் வள அட்டை பெற அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு, குறுகிய கால பயிர் சாகுபடி, அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகள், சந்தைப்படுத்துவது மற்றும் பண்ணை சாராத நடவடிக்கைகளுக்கான முதலீட்டு கடன் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் தேவைகளுக்கு விவசாயிகளுக்கு போதுமான மற்றும் சரியான நேரத்தில் கடன் கிடைப்பதை உறுதி செய்ய வகை செய்கிறது. அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்லது கூட்டுறவு வங்கிக் கிளைகளை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:30. இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது நல்ல ஹிட்டான சாங்ஸோட கலெக்ஷனா பாட்டு. இது ஹிட்டு நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம் ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: அண்ணா நடா, ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா, போடே.
2: நேரம் 7:34 ஆயிடுச்சு. இந்த நேரத்துல நேயர்கள் சூப்பரா கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் கருப்பு திரைப்படத்தில இருந்து பாடல். சாய் அபியங்கர் அவங்களோட இசையமைப்புல வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்தே இருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் 101.9 உடன்

நேரம் 7:38 நல்ல ஹிட்டான சாங்ஸ் கேட்டு இணைஞ்சிருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் டிசி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை 6 மணிக்கு ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.
0: ராமநாதபுரம் மாவட்டம் பெருவயல் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனமர்ந்த சிவ சுப்பிரமணிய சுவாமி என்ற ரணபலி முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னிரட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் மாபெரும் அன்னதான விழா நாளை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும். பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு முருகப்பெருமானின் பேரருள் பெற வேண்டுகிறோம்.

நேரம் 7:42 நேயர்கள் கேட்டு இணைஞ்சிருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சி தரும். அடுத்த பாடலாக கேட்கலாம் இதயமுரளி திரைப்படத்தில் இருந்த பாடல். தமனோட இசையமைப்புல வந்துட்டே இருக்கு. பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை FM Rainbow 103.3 அண்ட் ராமேஸ்வரம் FM 100.9 உடன்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நல்ல ஹிட்டான சாங்ஸா கேட்டு ரசிச்சுட்டே இருக்கும் பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் யூத் திரைப்படத்தில் இருந்த பாடல். ஜி வி பிரகாஷ்குமார் அவங்களோட இசையமைப்புல பாடல் வந்துட்டே இருக்கு. பாடல் இது காற்றலைகளில்.

நேரம் 7:50 ஆயிடுச்சு. இந்த நேரத்துல நேயர்கள் சூப்பரா கேட்டுட்டே இருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக கேட்கலாம் மதராசி திரைப்படத்தில இருந்து பாடல். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை FM Rainbow 103.3 அண்ட் ராமேஸ்வரம் FM 100.9 உடன்.

இன்று இரவு 8:05 உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளுக்கான நேரமாய் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி வளமர காத்துட்டே இருக்கு இல்லையா? நிகழ்ச்சியில குழந்தைகள் பங்கு பெற்று அவங்களுடைய தனி திறமைகளை வெளிப்படுத்தலாம். அப்படி வெளிப்படுத்தணும்னு நினைக்கிற குழந்தைகள் அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 அறிமுக குழந்தைகளும், 25 30 171 மற்ற எல்லா குழந்தைகளுமே வரலாம். 0452 என்ற மாதிரியோட முன்னிணைப்பை தொட்டு பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கும் இல்லையா? அந்த வகையில நிகழ்ச்சி தரக்கூடிய நிறைவான பாடலாக கேட்கலாம் மாஸ்க் திரைப்படத்திலிருந்து பாடல். இதுவரை நிகழ்ச்சி கேட்டு ரசித்தா துணை நேர்களுக்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சுபத்ரா தேவி, நன்றி நேர்களே.

0: பேர் சொல்லாம வந்துட்டேன். பேட் மேனர்ஸ் இல்ல, அதான்
1: சொல்லுங்க கேப்போம்.
0: ரத்தி.
1: ஐயோ.

0: இது யாரு?
1: தொடர்ந்து 8:05 கேட்கலாம். உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளுக்கான நேரமாய் பட்டாம் பூச்சிகள் குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி வளமர காத்துட்டே இருக்கு. அதற்கும் முன்னதாக கேட்டுவிடலாம் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சுகாதாரத்துறை இதுவரை இல்லாத அளவிற்கான மாற்றங்களை கண்டுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். குவஹாத்தியில் சுகாதார அறிவியல் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 44 கோடிக்கும் மேற்பட்ட அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த திட்டம் ஏழை மற்றும் நடுத்தர பிரிவு குடும்பங்களின் மருத்துவ செலவை வெகுவாக குறைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். மருத்துவ கட்டமைப்பு வசதிகளும் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கோவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் 189,000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். இன்று சண்டிகரில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச பல்லுயிர் பெருக்க வாரியங்களின் தேசிய அளவிலான 2 நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். தேசிய அளவில் அறிவிக்கப்பட்ட நெறிமுறைகளை மாநில பல்லுயிர் பெருக்க வாரியங்கள் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற உரிய நடவடிக்கைகளை தவிக அரசு மேற்கொள்ளும் என்று வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். கல்லணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று தண்ணீரை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விவசாயிகளின் நலனில் தவிக அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதர பிற்படுத்தப்பட்டோரின் உரிமையை காக்க சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இந்த பணிகள் குறித்து மாநில அரசுகளுடன் கலந்து ஆலோசித்து சாதிகளின் பட்டியலை பெற்று அதன் அடிப்படையில் அவற்றில் ஒன்றை தேர்வு செய்யும் வாய்ப்பை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கு மாறாக பொதுமக்கள் கூறும் சாதியின் பெயரை பதிவேற்றுவது குழப்பங்களுக்கு வழிவகுக்கும் என்றும் திரு மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சென்னைக்கான புதிய விமான நிலையத்திற்கு செய்யூர் அல்லது கும்மிடிப்பூண்டியை தேர்வு செய்வதை விட பரந்துரையே மறுபரிசீலனை செய்யுமாறு பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை முதலமைச்சர் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது.

நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் சி என் அண்ணாதுரையின் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் குறித்தும் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. கர்நாடகம் தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்க வாய்ப்பு இல்லாததன் காரணமாக காவிரி டெல்டா விவசாயிகள் சம்பா சாகுபடியை தொடங்கலாமா என்பது குறித்து தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், கல்லணையிலிருந்து திறக்கப்படும் நீர் கடைமடை பாசன பகுதிகளை சென்றடைவதற்கு எவ்வித உத்தரவாதமும் இல்லாத சூழல் நிலவுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக காவிரியில் தடையின்றி தண்ணீர் வழங்குவதற்கு மாற்று திட்டங்கள் உள்ளதா என்பது குறித்தும் தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையில் நனைந்து வீணாகும் நெல்மணிகளை பாதுகாக்க தாவேக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பல்வேறு பகுதிகளில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் சாலையோரங்களிலும் திறந்த வெளியிலும் குவித்து வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக நெற்பயிர்கள் முழுவதுமாக வீணாகியுள்ளதாகவும், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு மற்றும் நிவாரண உதவிகளை தாவேக அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். உலகக்கோப்பை பிக்கிள் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்ற இப்போட்டியின் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் பூர்வாஞ்ச் பட்டேல் தங்கப்பதக்கம் வென்றார். சிறார் குழு பிரிவில் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. 14 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வீர் அர்பித் ஷாவும், 18 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் இரட்டையர் பிரிவில் தியா மட்டிப்பட்டி தட்லா ராஜு இணையும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதீர்த்தா முகர்ஜி சிண்ட்ரல்லா தாஸ் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இன்று இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 8:06. நேயர்கள் அனைவருக்கும் உள்ளம் கனிந்த இரவு வணக்கம். நிகழ்ச்சியில் உங்களுடன் நந்தினி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 சுட்டி குழந்தைகளின் செல்ல குரலாக வளமுறை கேட்டு ரசிக்கலாம் பட்டாம்பூச்சிகள். குழந்தைகள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களோட தனித்திறமைகளை வெளிப்படுத்தலாம். பாட்டு பாடலாம், கதை சொல்லலாம், ரைம்ஸ் வாசிக்கலாம், திருக்குறள் வாசிக்கலாம். இப்படி உங்களோட தனித்திறமைகளை வெளிப்படுத்த அழைக்கலாம். 25-30-170 அறிமுக குழந்தைகளும், 25-30-171 மற்ற அனைத்து குழந்தைகளும் 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு வரலாம். இப்ப நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு குழந்தை காத்துட்டு இருக்காங்க. யார் இங்க இருந்து கேட்கலாம்? வருக வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சொல்வது.
2: என் பேர் வேதாஸ்ரீ.
1: வேதாஸ்ரீ,
2: நான் 4வது படிக்கிறேன்.
1: 4வது படிக்கிறீங்களா? சரி, என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு ஜனநாயகம் படத்துல இருந்து ஜனபதி கச்சேரி பாட்டு வேணும்.
1: அதுல வேற ஏதாவது சாங்ஸ் கொடுக்கட்டுமா?
2: சரி.
1: ஓகே, சரி. நிகழ்ச்சியில என்ன சொல்ல காத்துட்டு இருக்கீங்க?
2: கதை சொல்ல
1: போறீங்களா? சரி சொல்லுங்க.
2: யானை மற்றும் எலி கதை சொல்ல போறேன். ஒரு காட்டுல எலி கூட்டம் இருந்துச்சு. அந்த எலி மரத்துல ஏறி நல்லா சறுக்கி சறுக்கி விளையாண்டுட்டு இருக்குமா. ஒரு நாள் யானை கிட்ட பக்கத்து வந்துச்சுங்களாம். அதுலயே

0: யானை கூட்டம் நடந்ததுல அதுலயே அந்த எலிங்கள்ல பாதி எலிங்க இறந்து போயிடுச்சுங்களாம். அதுல ரெண்டு எலிங்க கூட்டம் போட்டு பேசிருச்சுங்க. எப்படியாச்சும் அந்த யானைக்கு நம்மளோட கஷ்டத்தை எடுத்து சொல்லணும்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்படியே ரெண்டு எலிங்க போய் போய் வழியில சங்கு வந்துச்சு. அந்த சங்கு இருந்துச்சு, அந்த சங்க எடுத்துக்கிட்டு போய் யானைங்க கடைசாலையில உட்காந்துட்டு இருந்துச்சுங்க. அந்த சங்க யானை பக்கத்துல போய் ஊதி அதோட கஷ்டத்தை முடிச்சுங்க யானை கிட்ட. அதோட அந்த யானையும் எலியும் நண்பர்கள் ஆயிட்டாங்க. ஒரு நாள் வேட்டைக்காரங்க வந்தாங்க, அந்த யானைகளை கட்டி போட்டாங்க. அந்த யானைங்க கத்த கத்த எலிங்க வந்து அந்த அந்த வலைய அறுத்து யானைகளை காப்பாத்துச்சுங்களாம்.
1: ரொம்ப சூப்பரா சொன்னீங்களே. உங்களுக்கு என்ன பிடிச்ச பாடல் கேட்கலாமா? ஜனநாயகம் படத்துல இருந்து
0: கேட்கலாம்.
1: நன்றி நன்றி இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்கான பாடல் இதோ காட்சி.
2: என் நெஞ்சில் குடியிருக்கும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை 6 மணிக்கு ஆலய தரிசனம்.
0: ராமநாதபுரம் மாவட்டம் பெருவயல் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனமர்ந்த சிவ சுப்பிரமணிய சுவாமி என்ற ரணபலி முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை.
1: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சி நாளை காலை 6 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் செல்ல குழந்தைகளின் சுட்டி குரலாக வளம் வர கேட்டு ரசிக்கிறோம் பட்டாம்பூச்சிகள். நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்கலாம், பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து. டம் டம் டம் டம் டமளவரே, டம் டம் டம் டம் டமளவரே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் செல்ல குழந்தைகளின் குரலாக நேயர்கள் கேட்டு ரசிப்பது பட்டாம்பூச்சிகள். இணைப்பில் காத்திருக்கும் குழந்தை வருகை, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்வது யாரு?
1: வண்டியூர்லேருந்து கவிபாண்டி பேசுகிறேன்.
0: கவிபாண்டி, எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 10th ஸ்டாண்டர்ட்.
0: 10th படிக்கிறீங்களா? பப்ளிக் எக்ஸாம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ப்ரிப்பரேஷன்லாம்
1: நல்லா போயிட்டு இருக்கு.
0: நல்லா போயிட்டு இருக்கா? சரி, வாழ்த்துக்கள். நீங்க நல்ல முயற்சியில நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்ற வாழ்த்துக்கள். சரி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: கருப்பு மூவில இருந்து மேம்.
0: சரி, கண்டிப்பா பாட்டு கொடுத்துடலாம். சரி, நிகழ்ச்சியில என்ன சொல்ல காத்துட்டு இருக்கீங்க?
1: மனப்பாடம் சொல்றேன்.
0: ஆ, சரி சொல்லுங்க.
1: அன்னை மொழியே அழகாந்த செந்தமிழே, முன்னைக்கு முனை முகிழ்த்த நறுங்கணியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே, உன்னும் நினைவாள் முடித்தாள வாழ்த்துவமே, பாவலரேறு பெருஞ்சித்திரனார்.
0: ஆஹா, சூப்பரா சொன்னீங்க. சரி, உங்களுக்கான பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாமா?
0: நன்றி இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்கான பாடல் இதோ, கருப்பு திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் பாட்டாம்பூச்சிகள் இணைப்பில் ஒரு குழந்தை காத்துட்டு இருக்காங்க. யார் எங்கிருந்து கேட்கலாம்? வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சொல்வது யாரு?
1: சபரிகவின்.
0: கரெக்டா? சரி, நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: பழைய பாட்டு.
0: சரி, ஓகே, கொடுத்துடலாம். சரி, நிகழ்ச்சியில என்ன சொல்ல காத்துட்டு இருக்கீங்க?
1: மனப்பாட பாட்டு.
0: சரி, சொல்லுங்க.
1: தமிழுக்கும் அமுதென்று தேன், அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர், தமிழுக்கு நிலவென்று தேர், இந்த தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனம் என்று பேர், இந்த தமிழங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர், தமிழங்கள் இளமைக்கு பால், இந்த தமிழ் அல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். பாரதிதாசன்.
0: ரொம்ப அழகா சூப்பரா சொன்னீங்க. சிஸ்டர் ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறீங்க? ஓகே, சரி. உங்களுக்கான பாடல் இதோ இணைப்பில் வந்ததற்கு நன்றி.

செல்ல குழந்தைகளின் சுட்டி குரலாக நிறைவு பெற்றது பட்டாம்பூச்சிகள். நிகழ்ச்சியை நிறைவு செய்து நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நந்தினி. நன்றி நேர்களே.

0: நேரம் இரவு 8:30. இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த அலைவரிசைகளில் இப்போது கேட்கலாம் விளையாடலாம் வாங்க. இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற உடற்கல்வி இயக்குனர் முனைவர் டி காட்வின் வேதநாயகம் ராஜ்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் விளையாட்டு பயிற்சியாளர்கள், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், அதே மாதிரி உடற்கல்வி ஆசிரியர்கள், உடற்கல்வி இயக்குநர்கள் இவங்களெல்லாம் சந்தித்து அவங்களுடைய அனுபவங்களையும், மாணவர்களுக்கு என்னென்ன மாதிரியான விளையாட்டு பயிற்சிகள், அதே மாதிரி அவங்க என்னென்ன மாதிரி போட்டிகள்லாம் பங்கேற்கிறாங்க, இதையெல்லாம் பற்றி தான் நம்ம அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துகிட்டே வரோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற உடற்கல்வி இயக்குனர் முனைவர் டி காட்வின் வேதநாயகம் ராஜ்குமார் அவர்கள். வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: இப்போதான் நம்ம சமீபமாக தேசிய விளையாட்டு தினத்தை கொண்டாடியிருக்கோம். இந்த கொண்டாட்டத்தோட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது
1: ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் நேயர்களுக்காக.
2: என்னுடைய பெயர் முனைவர் டி காட்வின் வேதநாயகம் ராஜ்குமார். நான் 26 ஆண்டுகள் அலங்காநல்லூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணி செய்து அந்த பள்ளியில் வந்து கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட மாணவர்களை இராணுவம் மற்றும் காவல்துறைக்கு பணியில் சேர்க்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நிறையா சாதனைகள் அங்கே செய்தோம். அதன் மூலியம் தமிழக அரசினுடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருதும் மத்திய அரசினுடைய தேசிய நல்லாசிரியர் விருதும் எனக்கு வழங்கப்பட்டது. அது வந்து மறக்க முடியாத நினைவுகள். அதன் மூலம் பதவியூறு மூலம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடசேரி அரசு மேல்நிலைப் பள்ளியில் உடற்கல்வி இயக்குனர் 2 ஆண்டுகளாக அங்கே பணிபுரிந்தேன். அதற்கு அடுத்த ப்ரொமோஷன் நிலை 1 உடற்கல்வி இயக்குநராக விருத்தாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தற்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கிறேன்.
1: சரி சார், உங்களுடைய பள்ளி பருவம், பள்ளி படிப்பு அதெல்லாம் எங்கே படிச்சீங்க?
2: 1 முதல் 5 வரை புதூரில் இருக்கக்கூடிய ஜான் போஸ்கோ துவக்க பள்ளியிலும், 6 முதல் 10 வரை அமெரிக்கன் கல்லூரி மேல்நிலைப் பள்ளியிலும், +1 +2 வந்து சௌராஷ்டிரா ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் படித்தேன். கல்லூரி வந்து அமெரிக்கன் கல்லூரியில் BA பொருளாதாரம் 3 ஆண்டுகள் படித்தேன். அதுக்கப்புறம் சென்னையில் உள்ள OMCA நந்தனம் உடற்கல்வியல் கல்லூரியில் BPEd MPEd MPhil படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வேலைக்கு வந்தேன். முனைவர் பட்டம் மாதிரி காமராஜர் பல்கலைக்கழகத்தில் யோகாவும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் கம்பேர் பண்ணி அதில் ஒரு ஆராய்ச்சி பண்ணதுனால அதில் வந்து டாக்டர் பட்டம் பெற்றேன். அப்புறம் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் MSc யோகா படித்தேன். இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டியில் BEd படித்தேன். அப்புறம் வால் சண்டை பயிற்சிக்காக தமிழக அரசு என்னை தேர்ந்தெடுத்து பஞ்சாபில் உள்ள NIS சென்டரில் போய் வால் சண்டை பயிற்சிக்கு 2 மாதம் அங்கே கற்றுக்கிட்டு வந்தேன்.
1: சரி சார், நிறைய அதாவது கல்வி மட்டும் இல்லை வால் சண்டை வரைக்கும் போயிட்டு வந்துட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. பொதுவாகவே மாணவர்களுக்கு விளையாட்டு பயிற்சிகள் அனைத்து பள்ளிகளிலுமே கொடுக்குறாங்க. இந்த விளையாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர்

0: விளையாட்டு இருக்குது, அதே மாதிரி குழு விளையாட்டுகள் இருக்குது. இந்த இரண்டு விளையாட்டுகளுக்குமே மாணவர்களுக்கு எப்படியெல்லாம் பயிற்சி கொடுக்குறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: இப்போ நான் படிக்கிற காலத்திலே பார்த்தீங்கன்னா வாலிபால், பேஸ்கெட் பால், ஹாக்கி, கிரிக்கெட் இந்த மாதிரி விளையாட்டு தான் இருந்தது. இது போக அத்லெட்டிக்ஸ் இருந்துச்சு. அப்போ வந்து வாய்ப்புகள் வந்து கம்மி. அப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் மாணவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, மற்ற மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா ஒரு டீமில் வந்து 12 பேர் 18 பேர், ஃபுட்பால்னா 18 பேர், இப்படி தான் எடுப்பாங்க. அப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் 1000 பேர் படிக்கிறாங்கன்னா 12 பேர் தான் அந்த டீமில் இடம் பெற முடியும். அப்போ அப்படி சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. 2003 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் உறுப்பினர் செயலர் மரியாதைக்குரிய டேவிதார் ஐஏஎஸ் அப்போ இருந்தார். அவர் வந்து விளையாட்டில் ரொம்ப ஆர்வம் மிக்கவர். அவர் என்ன செஞ்சாருன்னா தமிழக அரசிட்ட பேசி ஒலிம்பிக்ல விளையாடக்கூடிய விளையாட்டுகள்லாம் பள்ளியில கொண்டு வரணும் அப்படின்னா, அவன் சின்ன வயசுல இருந்தே அவன் அந்த விளையாட்டை கத்துட்டு வரும்போது ஒரு கல்லூரி லெவலுக்கு வரும்போது அவன் தேசிய லெவல உலக அளவுல சிறப்பான ஒரு இடத்தை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி 2003 செப்டம்பர் மாசம் இதை அறிமுகப்படுத்துறாங்க. பாக்ஸிங், ஃபென்சிங், ஸ்விம்மிங், ஸ்குவாஷ், ஜிம்னாஸ்டிக்ஸ். இப்போ எங்களுக்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் தெரியும், ஸ்விம்மிங் தெரியும், மீதி எல்லாம் தெரியாது. ஸ்குவாஷ் என்னன்னு தெரியாது எனக்கு, உண்மையில எனக்கு தெரியாது. ஃபென்சிங் எனக்கு தெரியல. அதை இவங்க அறிமுகப்படுத்தி எல்லா ஆசிரியர்களுக்கும் ஒரு பயிற்சி கொடுத்தாங்க. அப்போதான் வந்து இப்படிலாம் ஒரு விளையாட்டு இருக்கா, இந்த விளையாட்டுக்கு இப்படிதான் அந்த திங்ஸ்லாம் இப்படிலாம் இருக்குமா, அப்போ சரி நம்ம கலந்துக்கிறோம். எப்பயுமே வந்து வாய்ப்பு ஒரு முறை தான் வரும். அப்போ நான் எப்பயுமே வந்து தெரியுதோ தெரியலையோ அதை புதுசாக வந்ததை கற்றுக்கணும், அதை போய் தெரிஞ்சுக்கிட்டு மாணவருக்கு அதை சொல்லி கொடுப்போம், மெடல் கண்டிப்பாக வரும், எதுனா நம்ம முயற்சி எடுக்கணும்னு சொல்லி தான் நான் போய் சேர்ந்தது. அதுக்காக தான் நான் வந்து என்ஐஎஸ் போய் ஃபென்சிங் பஞ்சாபில் படிச்சுட்டு வந்தேன். அதில் நம்ம எல்லாமே ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டோம். பாக்ஸிங், ஸ்விம்மிங் எல்லாத்துலேயும் போனோம். எடுத்த உடனே ஸ்டேட்டில் மெடல் வாங்கினோம். அப்படியே ஒரு 8 மெடல் 8 16 32 இப்படியும் பெருகிருச்சு மெடலு. அப்போ ஏற்கனவே ஜல்லிக்கட்டுக்கு உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் விளையாட்டுக்கும் உலக புகழ் பெற்றுருச்சு. தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் அலங்காநல்லூர் அரசு பள்ளி, அலங்காநல்லூர் அரசு பள்ளி சொல்லும் போதே எங்களை கூப்பிடுவாங்க, அலங்காநல்லூர் அரசு பள்ளி மாணவர்கள் அப்படின்னு. அப்போ அந்த அரங்கத்தில் வந்து ஒரு கிராமத்திலிருந்து போன எங்கள் பேரும் வந்து ஒலிக்குது அப்படின்ற போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. அந்த இடத்துல
0: ஒரு ஆரவாரமாக இருக்கும்,
1: ரொம்ப மகிழ்ச்சி ஆரவாரமா இருக்கும். ஏன்னா அது ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கல்ல, நம்மளும் சேர்க்க மாட்டாங்களா, இந்த விளையாட்டுல நம்ம போக மாட்டோமான்னு கனவு கண்ட காலங்கள்லாம் உண்டு. இப்போ வந்து யாருக்கு என்ன விளையாட்டு பிடிக்குதோ கத்துக்கலாம். இப்போ இந்த பாக்ஸிங்ன்றது இண்டிவிஜுவல், ஃபென்சிங் இண்டிவிஜுவல், டேக்வாண்டோ இண்டிவிஜுவல், ஜிம்னாஸ்டிக்ஸும் அதே மாதிரி தான். அப்போ அவங்களுக்கு ஃபென்சிங்கும் அதே தான். ஃபென்சிங்னா 3 நிலையில் இருக்கு, எபி, சேப்பர், ஃபாயில்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் வந்து தனிநபர் விளையாட்டு. ஏற்கனவே டென்னிஸ் ஷட்டில் காக்கு டேபிள் டென்னிஸ் இதெல்லாம் இருக்கு. இது அவங்களுக்கு என்னன்னா யார் யாருக்கு என்னென்ன விளையாட்டு பிடிக்குதோ திறமைகள் இருக்கோ அவங்க தனியாக பழகி அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க முன்னேறி போக முடியுமோ போகலாம். நம்ம குழு விளையாட்டுன்ற போது ஏற்கனவே இருக்கிற மாதிரி பேஸ்கெட் பால், வாலிபால், கபடி, ஹேண்ட்பால், ஃபுட்பால், த்ரோபால் இப்படி வரிசையாக இருக்கு. இப்போ காஃப் பால்னு ஒன்று வந்து ஜெஜிஎஃப்ல கொண்டு வந்திருக்காங்க. இப்படி வரிசையாக ஒவ்வொரு தான் வந்திருக்கு. அதனால இப்போ நம்ம தான் எந்த விளையாட்டை தேர்ந்தெடுக்கணும்ன்றத முயற்சி பண்ணணும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ நூற்றுக்கணக்கான விளையாட்டுகள் இருக்கு. இப்போ அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு ஒரு 52 விளையாட்டுகள் இருக்கு ஜெஜிஎஃப்ல. அது வந்து ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, அது வருஷம் வருஷம் நேஷனல் லெவலில் நடக்கிறது. அதுலலாம் வந்து போனோம்னா நமக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் சீட்லாம் கிடைக்கும்.
0: சரி சார், இப்போ தனிநபர் விளையாட்டு சொன்னீங்க, அதே மாதிரி குழு விளையாட்டுகள்னு சொன்னீங்க. இதற்கான பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மாணவர்களுக்கு வந்து எந்த வயதுலேருந்து இந்த பயிற்சியெல்லாம் ஆரம்பிக்கிறீங்க?
1: பயிற்சின்றது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம ஒரு மாணவனோ மாணவியோ 10 வயசுக்கு மேலே இருந்தே அவங்க வந்து எல்லா விளையாட்டுக்கும் தகுதி ஆயிடுறாங்க. இப்போ வந்து 14 கேட்டகரி இருக்கு. அது கவர்மெண்ட் ஸ்கூலில் 6-8 படிக்கக்கூடிய மாணவர்கள் 14 கேட்டகரியில் விளையாடுவாங்க. 9th 10th வந்து 17, 11th 12th வந்து 19, இப்படி கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. அதனால நம்ம வந்து 6வகுப்புல இருந்தே அந்த மாணவர்கள் விளையாடலாம். ஸ்விம்மிங்கை பொறுத்தளவுல அவங்க வந்து 5, 6, 7 இருக்கு. அவங்க வந்து எல்கேஜி யூகேஜியில் படிக்கிறவங்கலாம் அப்போ பண்றாங்க.
0: இப்போ மாணவர்கள் வந்து விளையாட வராங்க, ஒரு பிசிக்கல் எஜுகேஷன் ஆசிரியரா நீ அவங்கள பார்க்கும்போது இவங்க இவங்க இந்தந்த விளையாட்டுக்கு தகுதி ஆவாங்க, இவங்களை வந்து இந்த விளையாட்டில் போடலாம் அப்படின்னு எப்படி அதை வந்து நீங்க ஒரு முடிவு பண்றீங்க?
1: சின்ன பசங்களை பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் எல்கேஜி யூகேஜி படிக்கிற பையனை பார்த்தீங்கன்னா பின்னால் கை கட்டிட்டு நடந்து
0: போவேன்.
1: எல்லா பேரும் அதே மாதிரி போக மாட்டேன். அதில் ஒருத்தன் வந்து நான் நடக்கிறதே ஸ்டைலாக குதிச்சு குதிச்சு நடப்பேன் ஆள், ஒருத்தன் வந்து பின்னாடி வம்பழுத்துக்கிட்டே போவேன், ஒருத்தன் முன்னாடி ஓடுவேன். இந்த மாதிரி ஆள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இவங்க தான் வேணும். ஏன்னா அவனை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த மாதிரி ஆக்டிவாக இருக்கணும் நமக்கு. சில பேர் உயரமாக இருப்பேன், அதனால் ஒரு பிரயோஜனம் இருக்காது. சில பேர் குண்டாக இருப்பேன், அப்போ அவனை கூப்பிட்டு பேசணும், இந்த மாதிரி விளையாட்டு இருக்கு, நீ வந்து இப்போ 100 கிலோ இருக்க, பாக்ஸிங்னு ஒரு விளையாட்டு இருக்கு, அதில் நீ போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக கற்றுக்கலாம், போடியா. முதல் மனநிலையை தான் டெஸ்ட் பண்ணுறது. வரேன்னு சொல்லிட்டானா அவனை

பெரிய ஆளாக்கிடலாம். வேணாம் சொல்லிட்டானா ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த மாதிரி ஆளை வச்சு அவனை முத பார்த்து நமக்கு தெரியும், குண்டா இருக்கிற எல்லாருமே ஆக்டிவா இருக்க மாட்டான், அதே மாதிரி ஒல்லியா இருக்கிற எல்லாருமே சோர்ந்து இருக்க மாட்டான். ஒல்லியா இருந்தாலும் பவரா இருப்பான், சில ரொம்ப குண்டா இருந்தாலும் அவனும் நல்லா இதா இருப்பான், மசில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தா ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப அவனை கூப்பிட்டு நம்ம தான் விளையாட்டை பிரிச்சு அனுப்புறது, நீ பாக்ஸிங் போ, நீ ஸ்விம்மிங் போ, நீ வெயிட் லிப்டிங் போ, நீ ஜூடோ போ, நீ டேக்வாண்டோ போ, நீ சிலம்பம் போ, அப்படின்னு நம்ம பிரிச்சு அனுப்புறோம். இப்ப என்னன்னா, ஒரு பள்ளியில படிக்கிற மாணவன் வந்து மூணு விதமான விளையாட்டுல கலந்துக்கலாம், டீம் கேம்ஸ், நியூ கேம்ஸ், அத்லெட்டிக்ஸ். நியூ கேம்ஸ்னா நான் சொன்ன அந்த பாக்ஸிங், பென்சிங், ஸ்விம்மிங், டேக்வாண்டோ, ஜூடோ, இதெல்லாம் நியூ கேம்ஸ்ல வந்துடும். டீம் கேம்ஸ்ல வந்து ஃபுட்பால், வாலிபால், அதெல்லாம் வந்து டீம் கேம்ஸ்ல வந்துடும்.

0: எதுலயா உன்ன வந்து அவன் அச்சீவ் பண்ண உறுதியா நம்பர் ஒன்னா அச்சீவ் பண்ணுவான்.
1: சரி, பள்ளிகளில் வந்து பிஇடி அந்த பீரியட் வாரத்துக்கு எத்தனை நாள் சார் நடக்குது?
0: வாரத்துக்கு ஒரு கிளாஸ் 6 எடுத்துக்கிட்டீங்கன்னா வாரத்துக்கு 2 நாள். அது மாதிரி 6 12 வரைக்குமே வாரத்துக்கு 2 நாள். முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த 2 பிஇடி பீரியடில் 1 பிஇடி பீரியட் வந்து அவனுக்கு யோகா கற்று தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 1 பிஇடி பீரியட்ல வந்து மற்ற விளையாட்டுகளை கற்றுக்கணும்னு இருந்தாங்க. இப்போ வந்து சமீபத்தில் சொல்லியிருக்காங்க தினமும் அவனுக்கு விளையாடக்கூடிய வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் அந்த உத்தரவு இன்னும் வரல.
1: அப்போ தினமும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் அவங்க நிறைய போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக அவனுக்கு வாய்ப்பு நம்ம கொடுக்குறோம்ல. சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 அப்புறம் கிளாஸே கிடையாது. காமனாக பிடி பிடின்ற நடுவில் வர சொல்லிட்டு விளாடுறது அப்படிலாம் இல்லை. 3 to 4:30 வரைக்கும் அவனுக்கு எந்த ஸ்டடியும் கிடையாது.
1: விளையாட்டு தான்,
0: ஃபுல்லாக விளையாட்டு தான். 2000 பேர் படிக்கிறாங்கன்னா 2000 பேர் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸில் இருக்கணும். ஒன்று ஹார்ஸ் ரைடிங்கில் இருக்கணும், இல்லை ஸ்விம்மிங்கில் இருக்கணும், இல்லை டான்ஸில் இருக்கணும், இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ப்ளே பண்ணுறது இருக்கணும், ஏதாவது ஒன்று இருக்கணும் அவன். அப்போ 3 மேலே அவனுக்கு மைண்டில் செட் ஆயிரும், சரி நம்ம கிட்டார் கிளாஸுக்கு போகணும், நம்ம ஹார்ஸ் ரைடிங் போகணும், நம்ம ஸ்விம்மிங் போகணும் அப்படின்னும். அப்போ அவன் வந்து போகும்போது ஃப்ரெஷ்ஷாக போய் அவன் ஜாலியாகிடுறான். இப்போ சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி பீரியட் வரைக்கும் வச்சு அவனுக்கு ஸ்டடியை வச்சு கண்டிப்பாக அவன் படிக்க போகிறதில்ல. மென்டலி அவன் வந்து
1: டயர்டாயிருவான்.
0: ரெண்டாவது அவனுக்கு எண்ணங்கள்லாம் வீட்டுக்கு போகணும், சாப்பிடணுன்ற எண்ணம் வந்துடும். அவனை போய் உட்கார வச்சுக்கிட்டு நீ வந்து ஸ்டடியில் உட்காரு, நீ படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக படிக்க மாட்டேன்.
1: விளையாட்டு தான் விரும்பி வந்துடுவாங்க.
0: ஆமாம், அது ரொம்ப நல்ல அருமையான சிஸ்டம். 3 ஸ்கூலை வந்து ஸ்டாப் பண்ணிடணும். நீ நடுவில் எந்த பீட்டி பிடிவும் தேவையில்லை. 3 அப்புறம் அவனை விட்டுருங்க. அப்போ அதுக்கு என்ன செய்யணும், அதிகமான உடற்கல்வி ஆசிரியரை நியமிக்கணும். ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷன் பிஇடியில் கூப்பிட்டு கேட்டு நீங்கள் என்ன விளையாட்டு உங்கள் ஸ்பெஷலைசேஷன் சொல்லுங்கள், நீங்கள் அந்த விதை பார்த்துக்கோங்க. அப்போ ஒரு 5 பேர் மேஜர் கேமில் இருக்கவங்கள போட்டோம்னா உங்கள் வேலை என்னென்னா 3 ஆச்சுன்னா எல்லாரையும் கூப்பிட்டு போயிடணும். அது 6th படிக்கணும்னு இருப்பேன், அதில் 8th இருப்பேன், 10th இருப்பேன், 12th இருப்பேன். அப்போ அவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு டீம் உருவாக்கணும் பேசிக்லேருந்து சொல்லிக் கொடுத்து. அப்போ டெய்லி அவன் விளையாண்டுக்கிட்டு இருப்பான். நம்ம பிடிச்சவன் பிடிக்காதவன் எல்லாத்துக்கும் போட்டு நம்ம வந்து ஒம்பா நீ படிச்சுதானே ஆகணும்னு சொல்ல முடியாது. சாப்பாட்டில் உட்காந்து நீ தின்னே ஆகணும்னு சொல்லி அவனை அடிச்சா எப்படி சாப்பிட முடியும்? விரும்பினதான் சாப்பிட முடியும். அது மாதிரி உனக்கு எந்த விளையாட்டு பிடிக்கோ விளையாடு, இதுதான் விளையாடுன்னு கட்டாயிடம்ல. பிடிச்ச விளையாட்டா விளையாடு. இப்போ நாங்கள் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா உடற்கல்வியல் கல்லூரியில் எல்லா விளையாட்டும் இங்கே சொல்லிக் கொடுத்தாங்க. எங்களுடைய மேஜர் கேம் எங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் இருந்தால் கூட எல்லா விளையாட்டையும் தெரிஞ்சுக்கணும். அது உண்மையிலேயே ஒரு வாய்ப்பு. எல்லாத்துக்கும் எந்தெந்த விளையாட்டு எப்படி விளையாடுறாங்க, அதோடைய மெஷர்மெண்ட் என்ன, கோச்சிங் எப்படி பண்ணுறாங்க, அபிசேட்டிங் எப்படி பண்ணுறாங்க, எல்லாமே கற்றுக் கொடுக்குறாங்க.
1: ஒரு விளையாட்டுக்கு உண்டான ரூல்ஸ் தனியாக இருக்கும்,
0: ரூல்ஸ் தனியாக இருக்குது. அந்த மாதிரி அப்போ இப்போ ஃபுட்பாலை வந்து கையில் தொடக்கூடாது, காலில் தான் எத்தணும். பேஸ்கெட் பாலில் காலில் எத்த முடியாது, கையில் தான் தட்டணும். அப்போ ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருக்குது.
1: சார், எல்லாமே அவங்க கற்றுக்க முடியும்.
0: எல்லாமே கற்றுக்க முடியும்.
1: சரி சார்.

0: பள்ளி கல்வித்துறை சார்பில் நடத்தக்கூடிய போட்டிகள், இந்த போட்டிகள் எப்பப்பெல்லாம் நடக்குது?
1: இப்போ இந்த ஜோனல்லாம் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. அடுத்து ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட், ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் முடிஞ்சோடனே ஸ்டேட்டு, எல்லாமே வந்து அடுத்த ஜனவரிக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும். மாநில அளவிலான போட்டியெல்லாம் முடிஞ்சிடும். அப்போ பிப்ரவரியில் வந்து எஜிஎஃப்ஏன்னு சொல்லக்கூடிய ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா நடத்தக்கூடிய போட்டிகளும் அதுவும் முடிஞ்சிடும்.
0: இப்போ இந்த போட்டிகளுக்கெல்லாம் நீங்கள் விளையாட்டு வீரர்கள் வந்து எப்படியெல்லாம் தயார் பண்ணுறீங்க?
1: அதாவது மொதல் வந்து நம்ம உட்காந்து மனதளவில் மொதல் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்ப்போம். யார் யார் என்ன விளையாட்டுருக்கீங்க? ஏற்கனவே சில ஊரில் பார்த்தீங்கன்னா கபடி ஃபேமஸாக இருக்கும், சில ஊரில் வாலிபால் ஃபேமஸாக இருக்கும், சில ஊரில் பார்த்தீங்கன்னா அத்லெட்டிக்ஸில் அந்த ஊரே மாரத்தான் ஓடிக்கிட்டு இருப்பேன். இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கேம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி நீ எந்த விளையாட்டு உனக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம கேட்கும் போது அவன் சொல்லுவான். சில பேர் வந்து பேஸ்ட் பால் பிடிக்கும்னு சொல்லுவேன், ஆனால் குட்டையாக இருப்பேன் ஆள். சில பேர் குட்டையாக இருந்தாலும் பவராக இருப்பேன், அவன் த்ரோயிங் கெப்பாசிட்டிலாம் பயங்கரமாக இருக்கும். அதுக்காக குட்டையாக இருக்கன்றக்க அவனை ஒதுக்க முடியாது. அப்போ அவனை கேட்குறோம், சரி அப்படியா, சரி வா சேர்ந்துக்கோ, பார்ப்போம் எப்படி விளையாடுறேன்னு பார்ப்போம். அப்போ அவனுக்கு கற்றுக் கொடுக்குறோம். அவன் எந்த அளவுக்கு அதை நுணுக்கமாக அவன் கற்றுக்கிறான், எப்படி அப்ளை பண்ணுறான்றது தெரிஞ்சிடும். சாயங்காலம் ஆகிட்டா எவன் ஒருத்தன் வந்து 4:30 மணிக்கு கிரவுண்டில் நிற்கிறானோ அதை வச்சு அவனோட இன்ட்ரெஸ்ட்டை தெரிஞ்சுக்கலாம். அதை காமனாக வந்து வார்ம்அப் பண்ணி கண்டிப்பாக பண்ணணும். ஃபஸ்ட்டு கேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம்அப் ட்ரைனிங் இருக்குது, அது வந்து கண்டிப்பாக ஒரு 10 rounds ரன்னிங் போகணும். கண்டிப்பாக போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொட்டேஷன், ஹெட் ரொட்டேஷன், ஷோல்டர் ரொட்டேஷன், எல்போ ரொட்டேஷன், கிப் ரொட்டேஷன் இருக்குது. எல்லா ரொட்டேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சிங் இருக்குது. அதெல்லாம் முடிச்சு வார்ம்அப் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கிரவுண்டுக்குள்ளே இறக்குறோம். அப்போ அவனுக்கு அங்கே உள்ள ஸ்கில்ல சொல்லித்தரோம். இப்போ பேஸ்கெட் பால்னா லே ஆஃப் ஷாட் எப்படி போடுறது, லோ ட்ரிபிள்னா என்ன, ஹை ட்ரிபிள்னா என்ன, பாசிங் எப்படி, பவுன்ஸ் பாஸ்னா எப்படி, ஓவர்ஹெட் பாஸ் எப்படி, செஸ் பாஸ் எப்படி அப்படின்றத ஒவ்வொரு ஸ்கில்லாக நம்ம சொல்லி கொடுக்குறோம். அதை செய்ய வைக்கிறோம். அப்போ லே ஆஃப் ஷாட் போடும் போது எப்படி போடுறான்னு பார்க்குறோம். அப்படி ஒவ்வொரா சொல்லி சொல்லி கொடுத்து அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதை டெவலப் பண்ணுறோம். அப்புறம் அவனை ஒரு டீமாக உருவாக்கி மேட்ச் விளாட வைக்கிறோம். அப்போ மேட்ச்சில் வந்து எது எது ஃபவுலு அப்படின்றத அவனுக்கு அங்கே விளையாடும் போது சொல்கிறோம். 3 seconds ஏரியா என்ன, 5 seconds என்ன அப்படின்னு சொல்லித்தரோம். அப்போ அது மூலயமா அவன் தெரிஞ்சுக்கிறான், ஓ இதெல்லாம் இருக்கோ, இங்கே 3 seconds மேலே இங்கே நிற்கக்கூடாது, அது ஃபவுலு அப்படின்னு விளையாடும் போது தெரிஞ்சுக்கிறான். இப்படி தான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரைனிங் கொடுத்து கூப்பிட்டு போகிறோம். அடுத்து லோக்கல் நடக்கிற மேட்ச்சு கூப்பிட்டு போகிறோம். நிறையா மேட்ச்சுகளுக்கு கூப்பிட்டு போகும்போது அவன் தெரிஞ்சுக்கிறான், நம்மளோட எத்தனை பேர் சிறப்பாக விளையாடுறாங்க, நம்ம எப்படி விளையாடுறோம் அப்படின்ற அவனுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு வித்தியாசம் தெரியுது அவனுக்கு. அப்படிதான் நம்ம ஒவ்வொரு கேமையும்

0: கொண்டு போகிறோம்.
1: இப்போ மாணவர்கள் வந்து எப்படிலாம் போட்டிக்கு தயார் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க. இப்போ இந்த விளையாட்டில் ஈடுபடுறதுனால மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அதே மாதிரி வேலை வாய்ப்பில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது, அது என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதையெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: இப்போ நம்ம வந்து 4 வருஷம் 9th, 10th, 11th, 12th இந்த 4 வருஷமும் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டை தான் நம்ம வந்து காட்ட முடியும். அவன் 50 டோர்னமெண்ட் கூட போயிருப்பான், அந்த 50 டோர்னமெண்ட்ல எந்த சர்டிஃபிகேட்டுக்கு மார்க் அதிகமோ, ஒன்று நேஷனல்ஸ் வச்சிருக்கலாம் இல்லை இன்டர்நேஷனல் வச்சுக்கலாம், அப்போ அந்த சர்டிஃபிகேட்டை மார்க்கை தான் நோட் பண்ணுவாங்க. அப்போ 9th ஒரு மார்க்கு, 10th எந்த லெவலில் போயிருக்கானோ அந்த மார்க்கு, அப்புறம் 11th 12th இந்த 4 மார்க் வச்சு தான் அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் காலேஜில் இடம் கிடைக்குது. மெடிக்கல் சீட்டோ இன்ஜினியரிங் சீட்டோ அவனை எதுனாலும் விருப்ப போகலாம். இப்போ நீங்கள் வந்து கவுன்சிலிங் போயிட்டீங்கனாலே ஸ்போர்ட்ஸ் கோட்டா தான் ஃபர்ஸ்ட்டு, ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் தான் மற்றதை கூப்பிடுவாங்க. அப்படி ஒரு ப்ரியாரிட்டி நமக்கு இருக்குது. அப்போ இதன் மூலியம் அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, இன்னும் நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவல் போகிறீங்க, காமன்வெல்த் போகிறீங்க அப்படின்னா பரிசு தொகை 10 லட்சம் 20 லட்சம் பரிசு தொகை இருக்குது. இப்போ நிறையா வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. இப்போ வந்து பிரங்கானதெல்லாம் பார்த்தா செஸ்ஸில் போய் வேலை லெவலில் வின் பண்ணிட்டு வராரு, அப்போ அவருக்கெல்லாம் வந்து அதிகமான பரிசு தொகையை கொடுக்குறாங்க. அப்போ அரசு அதில் மூலியமாக சில பேர் ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, ரயில்வேல அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க, போலீஸில் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. அதன் மூலியமா வர்றது அவங்க அச்சீவ்மெண்ட்டு. இது வந்து உள்ளே போயிடுறாங்க, போனதுக்கப்புறம் சும்மா இருக்கக்கூடாது, அங்கேயும் போய் தொடர்ந்து அவங்க பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும், காம்படிஷனில் கலந்துக்கிட்டே இருக்கணும், அவங்களோட ரிசல்ட்டை காட்டணும். வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது.
1: சரி, இப்போ பொதுவாகவே வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி படிக்கிற குழந்தைகள்லேருந்து இந்த மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வெளியில் வந்து விளையாடக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாணவர்கள் வந்து கிரவுண்டில் வந்து விளையாடுறதுனால அவங்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும், ஏன் அவங்க விளையாடணும்?
0: அதாவது சார், ஒரு மனிதனுக்கு வந்து 24 மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் ஸ்கூலில் இருக்கும், 8 மணி நேரம் வீட்டில் இருக்கும், தூங்குகிறோம், எல்லாம் வீட்டில் தூங்குகிறோம், போகிறோம், படிக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். மீதி 8 மணி நேரம் இருக்குது. அந்த 8 மணி நேரத்துக்கு நம்மளுடைய செல்ஃப் டைம் டேபிள் போட்டுக்கணும், நம்ம என்ன செய்கிறோம் அந்த 8 மணி நேரம். சில பேர் இப்போ டியூஷன் வந்து இப்போ அது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு, 2 மணி நேரம் 3 மணி நேரம் டியூஷன் போகிறாங்க, அங்கே போயிட்டு வந்து முடிஞ்சிச்சு அவ்வளோதான், படிப்பு முடிஞ்சிருச்சு. ஒரு 2 மணி நேரம் போனால் கூட மீதி 6 மணி நேரம் இருக்குது. அந்த 6 மணி நேரத்தில் வீட்டுக்கு ஏதாவது வேலை பார்க்குறோம், இல்லை தம்ம துணியை துவைக்கிறோம்னு வச்சு அதுக்கு ஒரு 1 மணி நேரம் கழிச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு மீதி 5 மணி நேரம் இருக்குது. அப்போ அந்த 5 மணி நேரத்தில் 2 மணி நேரம் வந்து நம்மளை நேசிக்கணும், நமக்காக ஒதுக்கணும், போவோம், ஓடுவோம், விளையாடுவோம், இன்னைக்கு நேற்று வந்து ஒரு 5 புஷ்அப் எடுத்தோம், இன்னைக்கு எவ்வளோ எடுக்க முடியுதுன்னு பார்ப்போம், ஒரு 10 எடுக்க முயற்சி பண்ணுவோம், ஒரு புல்அப்ஸ் எடுத்தோம், நேற்று 5 எடுத்தோம், இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு 8வது எடுப்போம், இல்லை 10 எடுப்போம், அப்படி நம்மளாக தான் போகணும். இப்போ எப்படி ஸ்கூலுக்கு போகும்போது அன்னைக்கு பீரியடுக்கு எல்லா புக்ஸையும் நோட்டையும் கொண்டு போகிற மாதிரி இதை நம்ம கொண்டு வரணும். இப்போ நீ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குது, அதுக்கு மெயின் காரணம் இது ஒரு காரணம் தான். விளையாடுறதே கிடையாது சில பேர். இப்போ ஸ்கூலு கிளாஸ் ரூம் ஏசி, பஸ் ஏசி, வீடு ஏசி, பெட்ரூம் ஏசி, எல்லாம் ஏசி. அப்போ அவனுக்கு எப்படி வைட்டமின் டி இருக்கும்? வைட்டமின் டி சாப்பிட்றதுல அதில் வந்து அவ்வளோ தூரத்துக்கு ஏறதுக்கு வாய்ப்பு கிடையாது, சன்லைட்டு தான் அதுக்கு. அப்போ அவன் வெயிலில் போய் விளையாடணும்ல, சன்லைட் மேலே படணும்ல, அப்போ கிட்டத்தட்ட 23 விதமான வியாதிகள் அவனுக்கு வராது. அதனால் எல்லாத்துக்கும் நல்லது, உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மனநிலை ஆரோக்கியமாக இருக்கும், எந்த ஸ்கின் டிசீஸும் வராது. அப்போ அது விளையாட்டு வந்து முக்கியத்துவம். அது விளையாடுறது சும்மா விளையாடுறது இல்லை, விளையாடுறதுனால அவன் வந்து நீ அச்சீவ் பண்ணணும், நீ இன்டர்நேஷ்னல் லெவலில் போகணும்லாம் கிடையாது. அவன் முழு ஆரோக்கியத்துக்கு அது ஒரு முதலீடு
1: பண்ணுறான்.
0: இப்போ சின்ன வயசுலேருந்தே விளையாடுறது வந்து வருங்காலத்தில் அவன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முதலீடு. இப்படிலாம் விளையாண்டாதான் அந்த சன்லைட்லாம் நமக்கு கிடைக்கும், உடம்பு ஸ்ட்ரென்த்தன் ஆகும், போன் ஸ்ட்ரென்த்தன் ஆகும், மசில் ஸ்ட்ரென்த் ஆகும், எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் இருக்கும், நல்ல சிந்தனைகள் இருக்கும், ஒரு மனிதநேய பண்பு வளரும், ஒழுக்கம் இருக்கும், மற்றவங்களையும் தன்னை மாதிரி அவங்கள வந்து பாவிக்க தோன்றும். இப்படிலாம் இருக்குது. விளையாட்டு வந்து சாதாரணம் கிடையாது, விளையாட்டு வந்து ஒரு மனிதனை மனிதனாக ஆக்கக்கூடியது தான் விளையாட்டு. அதனால தான் வந்து பாரதியார் ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாம் பாப்பான்னு சொல்லி சொன்னார். அதை கண்டிப்பாக வந்து சின்ன குழந்தை மட்டும் இல்லை, வயசான தாத்தா வரைக்கும் விளையாடணும்.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது விளையாட்டினுடைய முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லும்போது அந்த விட்டமின் டியில் ஆரம்பித்து சின்ன குழந்தைகள் மட்டும் இல்லை வயதானவர்கள் வரைக்கும் கட்டாயம் விளையாடணும் அப்படின்னு சொன்னீங்க, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போ வந்து இந்த விளையாட்டில் ஈடுபடக்கூடிய மாணவர்கள் மாணவிகளுக்கு பெற்றோர்கள் வந்து எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கணும்?
0: இப்போ மற்றவங்களை கம்பேர் பண்ணுறாங்க, அண்ணன் பையன், அக்கா பொண்ணு, தம்பி பொண்ணு, அவனை விட நீ அதிக மார்க் வாங்கணும், அவனை விட பெரிய கல்லூரியில் சேரணும், அவனை விட பெரிய வேலைக்கு போகணும், இப்படி தான் வளர்க்குறாங்களே ஒழிய நீ உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணு, உனக்கு எங்கே எந்த காலேஜ் விருப்பமோ அதில் சேர்ந்து படி, இப்படி யாரும் ஃப்ரீடம் யாரும் கொடுக்கறதில்ல. அவனை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணுறது, என்ன படிச்சியா என்ன செஞ்சா கொண்டு வந்து காட்டு, ஹோம்ஒர்க்கை காட்டு, திரும்ப ஏன் முடி செஞ்சு காட்டு, இப்படிலாம் சொல்லும் போது அவனுக்கு

0: வெறுப்பாயிருது, படிப்பவே வெறுப்பாயிருது. நம்ம அவன் ஃப்ரீயா விட்டுறணும் அவனை, அவனை என்கரேஜ் பண்ணணும். இது யாராவது போய் இன்னைக்கு கேம் போயிட்டு விளையாண்டு வந்தியா, இன்னைக்கு எத்தனை பேஸ்கெட் போட்ட, இன்னைக்கு எத்தனை கோல் போட்ட, இன்னைக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடுன, யாராவது கேட்டிருக்காங்களா?
1: இல்ல.
0: இன்னைக்கு எத்தனை பாடம் படிச்ச, எத்தனை பக்கம் எழுதுன, அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய, நீ எத்தனை மாரத்தான்ல இன்னைக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடிட்டு வந்த, நீ எத்தனை புல்அப்ஸ் எடுத்த, எத்தனை புஷ்அப் எடுத்த, எத்தனை அப்டோமன் எக்ஸசைஸ் பண்ண, யாருமே கேட்கறது கிடையாது. எந்த பேரண்டாவது கேட்கறாங்களா? அதை கேட்கணும். நம்ம படிக்கிறோம், வேலைக்கு போறோம், கடைசியில வந்து அவருக்கு சுகர் வந்துருச்சு, பிரஷர் வந்துருச்சு, கொழுப்பு வந்துருச்சு. அப்ப எப்படி வந்துச்சு? ஆரம்பத்துல இருந்தே அதை கொண்டு வந்திருக்கணும்ல. விளையாட்டுனாலே ஒரு இதுமோ, அது அங்க போனா எல்லாமே ஒண்ணும்லாம் போயிடுவாங்க அப்படின்னு ஒரு தவறான ஒரு மாயை உருவாக்கப்பட்டுருச்சு. விளையாட்டுனா இப்படிதான், அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு வந்து ஸ்விம்மிங் பூல்லாம் அது பேரண்ட் கேம் ஆயிடுச்சு. காம்படிஷன்ல பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் கூட்டு வராங்க அப்படின்னா தாத்தா பாட்டி அப்பா அம்மா மாமா அத்தை ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாருமே வண்டி கட்டி, அந்த கிராமத்துல சொல்ற மாதிரி வண்டி கட்டி வந்துடுறாங்க எல்லாரும். வர பிளேயர் ஒண்ணு, கூட வர்றவங்க 7-8 பேர் வராங்க. அப்ப அவ்வளவு ஆர்வமா என்கரேஜ் பண்றாங்க, உண்மையிலே அதை பாராட்டணும். அதே மாதிரி டென்னிஸ் டேபிள் டென்னிஸ் இதெல்லாம் பேரண்ட் கேம், அவங்க வந்து என்கரேஜ் பண்றாங்க, கூட வந்து விளையாட வச்சு கூட்டிட்டு போறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு விளையாட்டுக்கு வரணும், ஒவ்வொரு பேரண்டும் அப்படி இருக்கணும். இன்னைக்கு விளையாட்டு இருக்கவங்களாம் மிகப்பெரிய சாதனை படைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் நாட்டுக்கும் பேர் கிடைக்குது, அவங்களுக்கும் பேர் கிடைக்குது. இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷனை கொண்டு வர்றது அவங்க தான், விளையாட்டு வீரர்கள் தான். இன்னைக்கு வரைக்கும் நம்ம உசேன் போல்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம், இன்னைக்கு அவர் சாதனையை வந்து யாரும் முடிவெடுக்கிறா கிடையாது. அதுல இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிறோம்.
1: சரி சார், ரொம்ப அழகா. அதாவது மாணவர்களுக்கு என்னென்ன மாதிரி விளையாட்டுகள், அவங்க என்னென்ன மாதிரியான போட்டிகளுக்கெல்லாம் போறாங்க, எப்படிலாம் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறீங்க, அதே மாதிரி விளையாட்டுல ஈடுபடுறதுனால அவங்களுக்கு இந்த கல்வியிலேயோ வேலை வாய்ப்புலேயோ வாய்ப்புகள் கிடைக்குது, அதே மாதிரி அவங்களுடைய உடல் நலன் எவ்வளவு மேம்படும் அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப அழகா சொன்னீங்க. பெற்றோர்களும் வந்து விளையாடக்கூடிய அந்த மாணவர்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிற தகவலையும் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களது கருத்துக்களை பதிவு செய்ததற்கு ஆகாஷ்வாணியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: மிக்க நன்றி சார், இந்த வாய்ப்பை கொடுத்த ஆகாஷ்வாணி மதுரை வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் இதுவரை மாணவர்களுக்கான விளையாட்டு பயிற்சிகள் மற்றும் விளையாட்டு போட்டிகள் குறித்து தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற உடற்கல்வி இயக்குனர் முனைவர் டி காட்வின் வேதநாயகம் ராஜ்குமார் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய விளையாடலாம் வாங்க.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452-253-1366.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
5: நாளை காலை 6 மணிக்கு ஆலய தரிசனம்.
4: ராமநாதபுரம் மாவட்டம் பெருவயல் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனமர்ந்த சிவ சுப்பிரமணிய சுவாமி என்ற ரணபலி முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
5: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சி நாளை காலை 6 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 9 மணி. இனிய இரவு வணக்கம் நேயர்களே. ஒரு பாடலை கேட்டதும் நமக்குள் தோன்றும் எண்ணங்கள், ஒரு நிகழ்ச்சியை கேட்டதும் மனதில் உருவாகும் விமர்சனங்கள், பிடித்ததை பாராட்டவும், இன்னும் இந்த நிகழ்ச்சி இப்படி இருந்திருக்கலாமே அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை அழகாக கடிதத்தில் எடுத்துரைக்கவும், அதோடு சேர்ந்து உங்க மனசுக்கு பிடிச்ச விருப்ப பாடல்கள். புதிய பாடல் பழைய பாடல் எதுவானாலும் சரி, அந்த பாட்டை நீங்கள் விரும்பி கேட்டதுக்கு பின்னாடி பல காரணங்களும் நினைவுகளும் இருக்கலாம் இல்லையா? இப்படி காற்றலைகளில் நேயர்களோட கடிதங்களும் விமர்சனங்களும் விருப்ப பாடல்களும் கடித வழி நிகழ்ச்சியாக பூக்க காத்திருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காற்றில் விரியும் கடித மலர்கள். நேயர்கள் கடிதங்களை எங்களுக்கு எழுதி அனுப்பும் போது விமர்சனங்கள் தனி கடிதமாகவும் விருப்ப பாடல்கள் தனி கடிதமாகவும் எழுதி அனுப்புங்க. எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர் அவர்கள், காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்ன சொக்கி குளம், மதுரை 2 அப்படிங்கிற முகவரிக்கு எழுதி அனுப்பலாம். அப்படி எழுதி அனுப்பிட்டு காத்துட்டே இருக்க நேயர்களோட விருப்ப பாடல்களையும் விமர்சனங்களையும் வழங்குறதுக்காக வந்திருக்கேன் சுபத்ரா தேவி. நம்ம நிகழ்ச்சி எப்பவுமே ஒரு விருப்ப பாடலோட ஆரம்பிப்போம் இல்லையா? அந்த வகையில் ஒரு நேயரோட விருப்ப பாடல் கடிதம் என் கையில் இருக்குது. யார் எங்கேருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா, கர்நாடகா மாநிலம் சின்ன திருப்பதி கிராமத்திலிருந்து பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வின், ஆனந்த், மன்வித் இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கோபுர வாசலிலே திரைப்படத்திலிருந்து தேவதை போல் ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு அழகான பாடலை கேட்டிருக்காங்க. கடிதம் எழுதின அந்த நேருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சு அவங்க கேட்ட பாடல் இதுவோ வந்துட்டே இருக்கு, தேவதை போல் ஒரு பெண்.

நேரம் இரவு 9:07 ஆயிற்றுக்க இந்த நேரத்துல நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது காற்றில் விரியும் கடிதம் மலர்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்களோட விமர்சனங்களும் விருப்ப பாடல்களும் வளம் வரும் நிகழ்ச்சியாக கேட்டுட்டே இருக்கும். அந்த வகையில் என் கையில் ஒரு நேயரோட விமர்சன கடிதம் இருக்கு. யார் எங்கிருந்து எந்த நிகழ்ச்சிக்காக விமர்சனம் எழுதியிருக்காங்க கேட்டுடலாமா? மதுரை சந்தைப்பேட்டை பகுதியிலிருந்து ஓகே சிவா யாதான் எழுதியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, August 5 வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் என்றும் மறக்க முடியாத 1960 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற்றது. ஒலித்த 11 பாடல்கள் மிக மிக சிறப்பாக இருந்தது. மேலும் அதில் வந்து 5 MGR நடித்த படங்களிலிருந்து பாடல்கள் வந்தது இன்னுமே சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல பாடல்களை தேர்வு செய்து வழங்கி பெயரை கூறாமல் நிகழ்ச்சியை நிறைவு செய்த சகோதரிக்கும், அவங்க வந்து ஆர்ஜே வந்து பேர் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 103.3 நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே அழகா நிகழ்ச்சி கேட்டு அதுக்காக விமர்சனம் எழுதியிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லிட்டு அடுத்ததாக ஒரு நேயரோட விருப்ப பாடல் கடிதம் என் கையில் இருக்கு. யார் எங்கிருந்து எழுதியிருக்காங்க, எந்த பாடலுக்காக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க? மதுரை கைத்தறி நகர குமரன் காலனிலிருந்து ஸ்ரீதேவி குமரன், சூர்யா, வாசுகி, பார்கவி, மணிமாலா, நந்தினி, மாலதி, தங்கமாயன், பிரனீதா இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு பாடல்

விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பாமணன் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்டிருக்காங்க. கடிதம் எழுதின எல்லா நேயர்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு அவங்க கேட்ட பாடலையும் வழங்கிடலாம். பாடல் இதோ காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சி. நேரம் 9:12 ஆயிட்டிருக்கு. இந்த நேரத்தில் நேயர்களோட விமர்சனங்களும் விருப்ப பாடல்களும் வளம் வந்துட்டே இருக்கு. அந்த வகையில் ஒரு நேயரோட விமர்சன கடிதம் என் கையில் இருக்கு. யார் எங்கிருந்து எழுதியிருக்காங்க கேட்டுடலாமா? மதுரை கோ புதூர் பகுதியிலிருந்து எஸ் எம் சுல்தானையா தான் எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா, காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதிக்கு விமர்சன கடிதம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. அன்பு பண்பலைக்கு அப்படின்னு சொல்லி இன்றைய சிறப்புகளுடன் கடந்த 6/8/2026 நாள் காலை பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் நேயர்களின் விருப்ப பாடல்கள் இனிய பாடல்களை வழங்கிய பண்பலை மூத்த அறிவிப்பாளர் ஆர்ஜே செண்பகவள்ளிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியை ரசிக்கும்படி செய்த விதம் பாராட்டும்படி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல அன்று மதியம் ஒளிபரப்பான ஸ்நேகிதியவுமே ரொம்ப சூப்பராக தொகுத்து வழங்கினாங்க. மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செண்பகவள்ளி அவங்களுக்கு. நேயர்கள் கேட்ட பாடல்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்று மதியம் 1 மணிக்கு வளம் வந்த வசந்த கானங்களில் பாடல்கள் வந்து உள்ளத்தை அள்ளித்தந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வசந்த கானங்கள் பாடல்கள் வந்தாலே வானொலிக்கும் நேயர்களுக்கும் ஒரே கொண்டாட்டம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க. அன்று பாடல்கள் வழங்கிய அன்பு சகோதரிக்குமே பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இத்தனை நிகழ்ச்சிகளை கேட்டு விமர்சனங்களை எழுதின அந்த நேயருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சிட்டேன். அடுத்ததாக ஒரு நேயரோட விருப்ப பாடல் கடிதமே கையில் இருக்கு. யார் எங்கிருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா, மதுரை எஸ்எஸ் காலனியிலிருந்து ஜெயபிரகாஷ் நாராயணன், சரஸ்வதி, மீனாட்சி, பாலாஜி, திருமங்கலம், பூமாரி பாலகிருஷ்ணன் இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அண்ணன் ஒரு கோவில் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கடிதம் எழுதின அந்த நேயருக்கு ஒரு நன்றி.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு

மற்றும் 90 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு.

0: நேரம் 9:20 ஆயிற்றுக்க இந்த நேரத்தில் நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒரு நேயரோட விமர்சன கடிதம் என் கையில் இருக்கு. யார் எங்கிருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா, மதுரை கண்ணநீந்தல் பகுதியிலிருந்து சுபோசையா தான் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, 5/8/2026 அன்னைக்கு வந்து ஆட்டக்கலம் நிகழ்ச்சி கேட்டாங்க. அதில் வந்து நிகழ்ச்சியை மேற்கொண்ட ஆர்ஜே லாவண்யா அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வந்து சொன்னாங்களாம், புதிதாக வரும் நேயர்கள் அப்படின்னு சொன்னாங்களாம். அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அறிமுக அப்படிங்கிற வார்த்தைகள் இல்லாமல் புதிதாக வரும் நேயர்கள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. கடிதம் எழுதின அந்த நேயருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சிட்டு, அடுத்ததாக ஒரு நேயரோட விருப்ப பாடல் கடிதம் என் கையில் இருக்குது. யார் எங்கேருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா, தேனி மாவட்டம்லேருந்து எல்வி மணி, திலகவதி இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நாடோடி மன்னன் திரைப்படத்திலிருந்து தான் கேட்டிருக்காங்க. கடிதம் எழுதின அந்த நேயருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு அவங்க கேட்ட பாடலையும் வழங்கிடலாம்.
1: சம்மதமா
2: என்னது

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

0: மணிக்கு ஆலய தரிசனம்.
1: ராமநாதபுரம் மாவட்டம் பெருவயல் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனமர்ந்த சிவ சுப்பிரமணிய சுவாமி என்ற ரணபலி முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
0: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சி நாளை காலை 6 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனிய இரவின் அமைதியில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றில் விரியும் கடிதம் மலர்கள். நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு நேயரோட விருப்ப பாடல் கடிதம் என் கையில இருக்கு. யார் எங்கிருந்து எழுதியிருக்காங்கன்னா, இளையான்குடியிலிருந்து இக்பால் சித்தி கதீஜா ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. செல்லக்கண்ணு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கடிதம் எழுதின அந்த நேயருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு அவங்க கேட்ட பாடலையும் வழங்கிடலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில. இதே மாதிரி நேயர்கள் வந்து உங்களோட விமர்சனங்களும் விருப்ப பாடல்களும் இடம்பெறணும்னு நினைச்சீங்கன்னா எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் அவர்கள் காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் சின்ன சொக்கி குளம் மதுரை 2 அப்படிங்கிற முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. உங்களோட கடிதங்களை வாசிச்சு பாடல்களை தர்றதுக்கு நாங்கள் தயாராக காத்துட்டே இருக்கோம். அந்த வகையில் ஒரு நேயரோட விமர்சன கடிதம் இல்லை விருப்ப பாடல் கடிதம் என் கையில் இருக்கு. யார் எங்கிருந்து எழுதியிருக்காங்க? வண்டியூர் பகுதியிலிருந்து ஜே ஜே சக்தி ஜனார்த்தனன் அவங்க தான் எழுதியிருக்காங்க. கிரீடம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கடிதம் எழுதின அந்த நேயருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சு அவங்க கேட்ட பாடலையும் வழங்கிடலாம்.

நேயர்களுக்கு வந்து தூக்கம் வந்துட்டே இருக்க இந்த வேளையில தட்டி எழுப்பக்கூடிய வகையிலான ஒரு துள்ளலான பாடல் கேட்டோம் இல்லையா? பாடல் கேட்டு முடித்த நேரம் 9:36. அடுத்ததா என்ன மாதிரியான பாடல் கேட்க போறோம்? ரொம்ப ஆர்வமா காத்துட்டே இருப்பீங்க இல்லையா? காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு நேயரோட விருப்ப பாடல் கடிதம் என் கையில இருக்கு. யார் எங்கிருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருதுநகர் மாவட்டம் பாலவனத்தம் பகுதியிலிருந்து மகாரீஸ்வரி அவங்க தான் எழுதியிருக்காங்க. சிந்து பைரவி திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. சித்ராமாவோட குரலில் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

இதமான இரவின் அமைதியில் வானொலி கேட்டு ரசிக்கும் இனிய தருணத்தில் இணைந்திருக்கிறோம் காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சியில ஒரு நேயரோட விருப்ப பாடல் கடிதம் என் கையில இருக்கு. யார் எங்கிருந்து எழுதியிருக்காங்க கேட்டலாமா? வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து எழுதியிருக்காங்க. எந்த நேயர் கேட்டிருக்காங்க? குண்டேந்தல் பட்டியிலிருந்து மா தவமணி ஐயா தான் அந்த பாடலுக்கு விரும்பி கேட்டிருக்காங்க. கேட்ட அந்த நேயருக்காகவும் பாடலை வழங்கிடலாம். அவங்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம்.

நேரம் 9:46 ஆயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஒரு நேயரோட விருப்ப பாடல் கடிதம் என் கையில இருக்கு. காற்றில் விரியும் கடிதம் மலர்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கோம் இல்லையா? எந்த நேயர் எந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கேட்கலாமா? வில்லிவாக்கம் குபேந்திரன் அழகர்சாமி சகோதரர்கள் இவங்க சேர்ந்து ஒரு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கல்யாண பரிசு திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்டிருக்காங்க. கடிதம் எழுதின அந்த நேயருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு அவங்க கேட்ட பாடலையும் வழங்கிடலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். நிகழ்ச்சியில நிறைவா ஒரு நேயரோட கடிதம் என் கையில் இருக்கு. விருப்ப பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேனி மாவட்டம் சுருளிப்பட்டி பகுதியிலிருந்து சக்தி மணிகண்டன், மேனகா, சரிகா ஸ்ரீ இவங்க எல்லாமே சேர்ந்து வெள்ளி விழா அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கடிதம் எழுதின அந்த நேயருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு அவங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. இது காற்றலைகளில்

காற்றலைகளில் பாடல் ஒலித்து முடித்த நேரம் இரவு 9:54. இன்னைக்கு காற்றல் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில நேயர்களோட விமர்சனங்களையும் விருப்ப பாடல்களையும் கேட்டு ரசித்தோம். இதே மாதிரி நேயர்கள் வந்து உங்களோட விமர்சனங்களும் விருப்ப பாடல்களும் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குநர் அவர்கள், காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்ன சொக்கி.

குளம் மதுரை 2 அப்படிங்கிற முகவரிக்கு எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. நிகழ்ச்சியோட நிறைவா ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. இதுவரை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த துணை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். சுபத்ரா தேவி. நன்றி நேயர்களே. பொன்னியின் செல்வன் பாகம் 2 படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

வான்மதியின் வெளிச்சம் மெல்ல படரும் வேளையில், வண்ண முட்டுகள் பூவிதழ் மூடியிருக்கும் வேளையில், மெல்லிசை கேட்டிட பொன்மணங்கள் காத்திருக்கும் வேளையில், ஸ்பரிச கீதங்களை நெஞ்சம் நிறை பாடல்களை பூங்காற்றின் வாயிலாக ஒளிபரப்பிட, வான் தேசத்திலிருந்து கார்முகில் தேரேறி மனமஞ்சத்தில் வந்து இறங்கியிருப்பது காற்றின் மைந்தன் கார்த்திகை தீபன். கார்த்திகை தீபன். கார்த்திகை தீபன்.

கண்கள் வழியே உயிர் ஒன்று வழிகிறது. அது கரையும் வாசம் காற்றில் கலக்கின்றது. நீர்வாழ் மீன் ஒன்று நிலத்தில் தவிக்கின்றது. வான்வாழ்வின் மீன் ஒன்று மண்ணில் வீசப்படுகிறது. காத்திருந்த காலங்கள் உருண்டோடியது. உடனிருக்கும் நிழலும் நிர்கதியாக்கிச் சென்றது.

நிலவுண்டு நீ இல்லை, நிழலுண்டு நிஜமில்லை, மனம் உண்டு மங்கை இல்லை, கண்களும் உண்டு உறக்கமில்லை, இதயம் உண்டு இணையில்லை,

0: உறக்கத்தை காணவில்லை, தேடினும் கிடைக்கவில்லை. காரணம் தெரியவில்லை, ஏன் என்று புரியவில்லை. இன்னும் சிந்திட விழிநீர் இல்லை, இம்மையின் இடுக்கண் முடிந்த பாடில்லை.
1: நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காது.

நிலநடுக்கத்தை தாங்கினும் மனநடுக்கத்தை தாங்க முடியாதென்றோ, மெய்யை விட்டு உயிர் நீங்கினால் உடலும் இங்கு நிலையாகாதென்றோ, கனவுகளும் காணலும் வாழ்க்கைதனை ஆளுகையில் வழியினை மறந்து

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். காற்றின் வழியே செங்காணங்களை நேயச் செவிகளுக்கு நேர்த்திசை தெரிவுகளை வசமாக்கி கவிதை தெரிவுகளுடன் வழங்கிக் கொண்டிருப்பது காற்றின் மைந்தன் கார்த்திகை தீபன்.
1: Babe, tell me you love me. I hope I hear it.

கணக்கு மணற்கயிறாகின்றது, காலம் போடும் கணக்கு இரும்பு திரையாகின்றது, நித்திரையை நீர்த்து போன விழிகளும் வெறுத்தொதுக்குகின்றது, வான் நட்சத்திரங்களை எண்ணியே இரவும் முடிந்து போகின்றது.

துயர் மழைதனில் மனச்சிறகுகளும் சாயம் போனது. நிலம் பொழிந்த வான் நீரும் வற்றி போனது. பூத்த மன பூக்களும் வாசம் வீசும் முன்பே உதிர்ந்து போனது. நிலை கண்ணாடியும் முகம் காட்ட மறுக்கின்றது. நடப்பது யாதென்று தெரியாது மனம் அலைகின்றது. கால் போன போக்கில் அது தனிமை பயணத்தை தொடர்கின்றது. கால் போன போக்கில் அது தனிமை பயணத்தை தொடர்கின்றது.

இனியும் எழுத வார்த்தைகள் இல்லை, இழைப்பார நிழலும் இல்லை, கால ஓட்டம் தனை நிறுத்த முடியவில்லை, நிறுத்திட முடியாதென்று மனதிற்கு புரிய வைக்க இயலவில்லை, நிதர்சனத்தை ஏற்றுக்கொள்ள மனமும் தயாராயில்லை, நிலவும் கரையும் என்று இவனுக்கு உணர்த்த வழியும் இல்லை.

உணர்வு நிறை பாடல்களை, உள்ளம் தொடும் கீதங்களை, மனதில் நின்ற இசை தொகுப்புகளை இவ்விரவு பொழுதில் ஆழ்நெஞ்சத்திலிருந்து அள்ளி வழங்கி அன்பென்னும் அச்சாணியில் உலகம் சுற்றட்டும். அதுவே தலையானதென்று அகிலம் உணரட்டும் என கூறி மீண்டும் கார்முகில் தேரேறி வான் நோக்கி பறந்து செல்கின்றேன். காற்றின் மைந்தன் கார்த்திகை தீபன்.

நாம் அனைவரும் இணைந்திருப்பது நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இதுவரை கேட்டோம் பட்டுச்சிறகு, தொடர்வது திரை இசை.

நம்ம இசையால் இணைத்திருப்பது நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 இனிதே ஆரம்பமாகும். அதுவரை கேட்டு ரசித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி நேர்களே.

இனி தொடரும் நிகழ்ச்சிகளை மதுரை பண்பலை 103.3 கேட்கலாம். இனி தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியாக நிகழ்ச்சியும் நேரமும் அதைத் தொடர்ந்து தேனும் பாலும் கேட்கலாம் நேயர்களே.

103.3 இசையோடு என்றும் நீங்கள். நாம் அனைவரும் இணைந்திருப்பது நமது மதுரை பண்பலை 103.3. நாளை நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சிகள் வளம் வர காத்திருக்கும் நேரம் பற்றி கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் நாளை காலை 4:45 தொடங்கும் நமது பண்பலை நிகழ்ச்சியில் 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம். இதில் இந்நாளின் சிறப்பு மற்றும் நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். 5:55 பூந்தளிர், 6 மணிக்கு ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் மாலைய தரிசனம். ராமநாதபுரம் மாவட்டம் பெருவயல் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனமர்ந்த சிவசுப்பிரமணிய சுவாமி என்ற ரணபலி முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை வர்ணனையாளர்கள் ஏ விக்னேஷ், டி பிரகாஷ் உடன் என் வி சதீஷ்குமார் அவர்கள். 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இதில் 7:05 இணைதானும் நல்லவை கேட்க வழங்குபவர் சி எஸ் கிஷோர்குமார் அவர்கள். 7:10 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஆர் உமா தேவி அவர்கள். 7:15 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தியில், அதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி எம் மணிவண்ணன் அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் சென்னை புரசைவாக்கம் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயில் பற்றி தகவல் வழங்குபவர் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியின் தொடர்ச்சி. 7:45 தேசிய கண்தான இருவார சிறப்பு நிகழ்ச்சி. கண்தானம் பற்றி விழிப்புணர்வு தகவல் கண்ணோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பிரித்திகா குணால் அவர்கள் வழங்குகிறார். 8 மணிக்கு செய்தி சுருக்கம். 8:02 பாட்டு வேணுமா, மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. 9 மணிக்கு செய்தி சுருக்கம். 9:02 டிரைவ் டைம் வீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை.9:45 தேசிய ஊட்டச்சத்து வாரத்தினை முன்னிட்டு குழந்தைகளுக்கான சத்துக்கள் மற்றும் இதர சத்துக்கள் பற்றிய விளக்கம் அளிக்கிறார் மருத்துவர் ஊட்டச்சத்து நிபுணர் வி சுகன்யா அவர்கள். 10 மணிக்கு செய்தி சுருக்கம். 10:02 விருப்ப கானங்கள். இதில் விருந்தினர் விருப்பமாக சித்ரா கணபதி அவர்களின் விருப்ப பாடல்கள் கேட்கலாம். 10:30 இருபட பாடல்கள் ஓஹோ எந்தன் பேபி மற்றும் லவ் மேரேஜ் படங்களிலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 11 மணிக்கு செய்தி சுருக்கம். 11:02 கண்ணாடி மாளிகை. நாளைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு நான் விரும்பும் சுற்றுலா. 12 மணிக்கு செய்தி சுருக்கம். 12:02 சிநேகிதியே. 1 மணிக்கு வசந்த கானங்கள். 2 மணிக்கு அசத்தல் சந்திப்பு. காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ ராஜராஜன் கல்விக் குழுமத்தின் அசத்தல் சந்திப்பு. நெறியாழ்கை பி கே அஜிதா, எம் முத்துச்செல்வன், எஸ் ஸ்ரீநாத் ஆகியோர். 3 மணிக்கு செய்தி சுருக்கம். 3:02 NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 3:32 மெல்ல வரும் பாட்டு. 4 மணிக்கு செய்தி சுருக்கம். 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 பண்பலையின் நாட்டகலம். 5 மணிக்கு செய்தி சுருக்கம். 5:02 மாலை தென்றல். 6 மணிக்கு செய்தி சுருக்கம். 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்பூக்கள். 7 மணிக்கு பாட்டு இது ஹிட்டு. 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 அறிவியல் மின்னல். எங்கும் ஏஐ எதிலும் ஏஐ. விருதுநகர் செந்தில்குமார நாடார் கல்லூரி கணினி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் ஆர் பிரேம் சங்கர் அவர்களுடன் நேர்முகம். நிறைவு பகுதி உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகி தீபன் அவர்கள். 9 மணிக்கு காற்றில் விரியும் கடித மலர்கள். 10 மணிக்கு பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலையின் நிகழ்ச்சிகள் நிறைவு. 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும்.

நாம் அனைவரும் இணைந்திருப்பது நமது மதுரை பண்பலை 103.3. நாம் கேட்கவிருப்பது தேனும் பாலும். இரவில் வரும் இசை, இனிய இசை, இன்றும் இன்றும் நாம் ரசிக்கும் இன்ப இசை, பாடல் கேட்க நாம் அனைவரும் இணைந்திருப்பது நமது மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும் நிகழ்ச்சியில். இந்த இனிமையான இரவு நேரம் தரும் முதல் பாடல் பெரிய இடத்து பெண் திரைப்படத்திற்காக. இதோ அந்த பாடல் நமது மதுரை பண்பலை 103.3.

0: கண்ணதாசன் வரிகள்ல விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களோட இசையில பாடல் கேட்டோம். பெரிய இடத்து பெண் திரைப்படத்திற்காக இரவு நேரமே இனிமையான நேரம் தாங்க. இந்த நேரத்துல காதல் பாடலை கேட்டு சுகமான இரவு நேர இசைய நம்ம அப்படியே கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கு வேற ஞாயிற்றுக்கிழமைங்க, எல்லாருமே வந்து நல்லா என்டர்டெயின்மெண்ட்டா பல விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க, பல பேரோட இன்றைக்கி பேசி சிரித்து விளையாடிருப்பீங்க. அப்படியே முடிகிற இந்த இரவு நேரத்தில் இனிமையான பாடலும் கேட்க நம்மோடு இணைந்திருக்கீங்க. நம்ம மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும். அடுத்து வர பாடல் கூட ஒரு மென்மையான பாடல் தாங்க. உங்கள் பழைய கால அனுபவங்களை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வருதான்னு பாருங்க. இளைய தலைமுறையினரே, உங்களுக்கும் அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், கேட்டு பாருங்கள்.
1: இந்த

இனிப்பாளும் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம மதுரை பண்பலை 103.3 இரவு நேர இனிமையான இசை பயணமாய் தேனும் பாலும் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நேரம் 11:15. அடுத்து வர பாடல் கூட ஒரு அருமையான பாடல் தாங்க. கடலோரம் இருக்கும் மக்கள் கூட இந்த பாட்டை கேட்பாங்க. கடலோரமே நம்ம வீட்டுக்கு தேடி வந்தா, அதுவும் நம்ம வீட்டில் இருக்க ரேடியோவை தேடி வந்தா எப்படி இருக்கும்? அப்படி தாங்க இந்த பாடல் இருக்குது.

மனதிற்கு இனிமையான பாடல் கேட்டு இணைந்துள்ளோம். நமது மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும் நிகழ்ச்சியில் நேரம் 11:24. இனி வரும் இனிமையான பாடல் பார் மகளே பார் திரைப்படத்திற்காக வருகிறது, ஒரு வைகையின் நதிநீராக.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிமையோடு பழமை சேர இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது நமது மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும். நேரம் 11:30 ஆயிட்டிருக்கேங்க. அருமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் அன்பேவா திரைப்படத்திற்காக. இது அந்த பாடல் உங்களுக்காக.
2: நான்

இன்னிசையோடு நாம் அனைவரும் இணைந்திருப்பது நமது மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும். இரவு நேர இசை பயணத்துல இனிமையான பாடல் கேட்டு இணைந்துள்ளோம். அடுத்து வரும் பாடல் புதிய பார்வை திரைப்படத்திற்காக. இது அந்த பாடல் உங்களுக்காக.

மேலும் இனிமையாக பாடல் தந்து கொண்டிருக்கிறது நமது மதுரை பண்பலை 103.3. இரவிற்கு இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது தேனும் பாலும். அடுத்து வரும் பாடல் ரிக்ஷாக்காரன் திரைப்படத்திற்காக, இது உங்களுக்காக.

அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவெனும் குரல், படித்தான்

அழகிய தமிழ் மக இவள் இருவெளிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறதெனும் குரல்.

இனிய தமிழ் மகன்கள். இரு விழிகள் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல்.

பாடல் பெரும் கவிக்குயில் பக்கம் வா, இன்னும் பக்கம் வா.

மலரும் நினைவுகளோடு மனதிற்கு இனிய பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது தீனும் பாலும் நமது மதுரை பண்பலை 103.3. நேரம் 11:46. அடுத்து வரும் பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திற்காக இதோ அந்த பாடல்.

இனிமையிலும் இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது தேனும் பாலும் நமது மாதிரி பண்பலை 103.3. நேரம் கடந்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த பாடலோட வரிகள் மட்டும் நம்ம மனசுக்குள்ளேயே நின்று கொண்டே இருக்கிறது. அவ்வளோ அருமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அடுத்து வரும் பாடல் எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக. இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

நமது மதுரை பண்பலை 103.3 இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிது நிறைவடைகிறது. தொடரும் நிகழ்ச்சிகளை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மீண்டும் நமது நிகழ்ச்சிகள் யாவும் நாளை காலை 4:45 தொடங்கும்.

0: வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸ், தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: காற்றின் மொழி.
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை

புலவனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பா

0: அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா.
1: Five, six, seven, eight.
2: Mmm.

0: பிறந்தவர் யாரு? வள்ளலார்.
1: அறிவில் உயர்ந்தவர் யாரு? ஆமா, வள்ளுவர்.
0: பாட்டில் உயர்ந்தவர் யாரு?
2: பாரதியார்.
0: ஆமா, பாரதியார்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: ஏதன்னை கேட்டதாரு இங்கு வந்ததாரு.
1: பாஞ்சாலி பாஞ்சாலி
2: கோவில் மணி ஓசைதன்னை செய்ததாரோ அவர் என்ன பேரோ
1: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகும். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக அகத்தியர் திரைப்படத்திற்காக நம சிவாய என சொல்வோம் எனும் பாடல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் குரலில் டி ஆர் மகாலிங்கத்துடன்

நேரம் 4:05. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கந்தன் கருணை திரைப்படத்திற்காக ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் எனும் பாடல் எஸ் ஜானகி மற்றும் சூலமங்கலம் ராஜலட்சுமி மற்றும் ரேணுகா அவர்கள் குரலில்

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்களம். ஸ்ரீபெரும்புத்தூர் நாகேஷ் நாகஸ்வரம், மேல்சனக்குப்பம் ஜி முனுசுவாமி தவிழ். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக

4:21 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஆனந்தநாதம் ஆடுவார் எனும் பாடல், பூர்வி கல்யாணி ராகம், ரூபக தாளம், இசை நீலகண்டன் சிவன்.

4:35 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கதி என்னும் பாடல், நாட்டபைரவி ராகம், ஆதிதாளம், டி மகாதேவன், சாகித்யம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபாத வருடம், 16 நாள் பராபாப வருடம், ஆவணி திங்கள் 21 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் 7 தேதி திங்கள் கிழமை. மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

வேண்டிய துன்பங்கள் வந்து துன்பப்படுத்தாமல் நீங்குமானால் பொருளில்லாத வறியவர் கூட துறவரம் மேற்கொள்ளுவர். குறள் எண் 378 அதிகாரம் ஊழ்.

இனி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று நம் பண்பலையில் வளமர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம். இதில் இந்நாளின் சிறப்பு நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். 5:55 பூந்தளிர், 6 மணிக்கு ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம். ராமநாதபுரம் மாவட்டம் பெருவயல் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனமர்ந்த சிவசுப்பிரமணிய சுவாமி என்ற ரணபலி முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை வர்ணனையாளர்கள் ஏ விக்னேஷ், டி பிரகாஷ் உடன் என் வி சதீஷ்குமார் அவர்கள். காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இதில் 7:05 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் சி எஸ் கிஷோர்குமார் அவர்கள். 7:10 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஆர் உமாதேவி அவர்கள். 7:15 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி கோழி வளர்ப்பாளர்

விவசாயி எம் மணிவண்ணன் அவர்கள் தரும் தகவல். ஏழு 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் சென்னை புரசைவாக்கம் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயில் பற்றி தகவல் வழங்குபவர் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்புக்கள் தொடர்ச்சி. 7:45 தேசிய கண்தான இருவார சிறப்பு நிகழ்ச்சி. கண்தானம் பற்றி விழிப்புணர்வு தகவல் தருகிறார் கண் நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பிரீத்திகா குணால் அவர்கள். 8:00 செய்தி சுருக்கம். 8:02 பாட்டு வேணுமா, மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் கேட்கும் நிகழ்ச்சி. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. 9:00 செய்தி சுருக்கம். 9:02 ட்ரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. 9:45 தேசிய ஊட்டச்சத்து வாரத்தினை முன்னிட்டு குழந்தைகளுக்கான சத்துக்கள் மற்றும் இதர சத்துக்கள் பற்றி விளக்கமளிக்கிறார் மருத்துவர் ஊட்டச்சத்து நிபுணர் வி சுகன்யா அவர்கள். 10:00 செய்தி சுருக்கம். 10:02 விருப்ப கானங்கள். விருந்தினர் விருப்பமாக சித்ரா கணபதி அவர்களின் விருப்ப பாடல் கேட்கலாம். 10:30 ஈடுபட பாடல்கள். 11:00 செய்தி சுருக்கம். 11:02 கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு நான் விரும்பும் சுற்றுலா. 12:00 செய்தி சுருக்கம். 12:02 சிநேகிதியே. 1:00 வசந்த கானங்கள். 2:00 அசத்தல் சந்திப்பு. காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ ராஜராஜன் கல்வி குழுமத்தின் அசத்தல் சந்திப்பு. நெறி ஆள்கை பி கே அஜிதா எம் முத்துச்செல்வம் எஸ் ஸ்ரீநாத் ஆகியோர். 3:00 செய்தி சுருக்கம். 3:02 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி. 3:35 மெல்ல வரும் பாட்டு. 4:00 செய்தி சுருக்கம். 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 பண்பலையின் ஆட்டக்களம். ஐந்து மணிக்கு செய்தி சுருக்கம். 5:02 மாலை தென்றல். 6:00 செய்தி சுருக்கம். 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்பூக்கள். 7:00 பாட்டு இது ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை. 8:05 பட்ட அம்பூச்சிகள். எட்டு 8:30 அறிவியல் மின்னல். எங்கும் ஏஐ எதிலும் ஏஐ. விருதுநகர் செந்திக்குமார நாடார் கல்லூரி கணினி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் ஆர் பிரேம் சங்கர் அவர்கள் வழங்கும் தகவல். நேர்முகம் காண்கிறார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலையின் ஒளிபரப்பு நிறைவு. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை யாவையும் சென்னையிலிருந்து தொடர்ந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இவை யாவும் நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று வளமர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் நிகழ்ச்சியும் நேரமுமாய்.

இன்னிசையோடு இரு இசை கேட்க இனிய காலை வேளையில் நாம் அனைவரும் இணைந்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸின் பக்தி மாலை. புதிதாக தொடங்கும் இன்றைய பொழுது இனியதாகவும் அமையட்டும், எல்லா வெற்றியும் கிட்டட்டும் என்று வாழ்த்துகிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை.

இறைவனை தினமும் தொழும் வேளையான இந்த காலை வேளையில் அனுதினமும் அவனை நினைத்திருக்க அவனோடு துதிபாடும் நேரம் இது. இன்று சோமவாரம். சோமவாரம் என்பது திங்கள் கிழமையை குறிக்கும் சொல்லாகும். சோமன் என்றால் சந்திரன் என்று பொருள். வாரம் என்றால் நாள் என்று பொருள். சந்திரனுக்கு உரிய நாள் என்பதால் சோமவாரம் என்று அழைக்கப்படுகிறது. சோமவார நாளில் சிவபெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்நாளில் விரதமிருந்து சந்திரனை நோக்கி தவம் செய்தால் சந்திர தோஷம் நீங்கி மன அமைதி மற்றும் ஐஸ்வர்யம் கிட்டும் என்பது ஐதீகம்.

காசிபுரபதிம் பஜ விஸ்வநாதம் பூதாதிபம் புஜகபூஷண பூஷிதாங்கம் வியாக்ராஜினாம்பரதரம் ஜடிலம் த்ரிநேத்ரம் பாஷாங்குஷாபயபரப்ரதசூலபா.

ஆய பரிஹிருத்ய பரஸ்ய நிந்தாம் உபேரதிஞ்ச சுனிவார்ய மனசமாதௌ ஆதாய ஹிருத்கமல மஜ்ஜகதம் பிரவேசம் வாராணசி புரபதிம் பஜ விஸ்வநாதம். ராகாதி தோஷரஹித ஸ்வஜனானுராதம் வைராக்ய சாந்தி நிலையம் கிரிஜா சஹாயம் மாதுர்ய தைரிய சுபகம் கரணாபிராமம் வாராணசி புரபதிம் பஜ விஸ்வநாதம்.

இரு இசையோடு இன்னிசை கேட்டு இனிய பக்தி மாலையில் இணைந்துள்ளோம். காலை வேளையில் நேரம் 5:15. இறைவா, நீ எங்கே எங்கே என்று தேடி தேடி அலைந்தேன். ஆனால் நீ என்னுள் இருந்து என்னை ஆட்டிவித்து என்னை காப்பவனாகவும் என்னை ஆக்குபவனாகவும் அளிப்பவனாகவும் இருக்கிறாய். எனக்கு நல்ல புத்திகளை மட்டும் தந்து என்னை வாழ்க்கையில் மென்மேலும் உயரச் செய்வாயாக.

இன்பமான இந்த காலை வேளையில் பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இறைவனின் இறையருளால். நேரம் 5:21. நாம் அனைவரும் இணைந்திருப்பது நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி மாலை. இன்று தொடங்கும் செயல்கள் யாவும் இனிதே வெற்றி அடையட்டும் என்று இறைவனை தினம் தினம் வேண்டி அருளும்

பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி மாலை தரும் இறுதியான பாடல் இது உங்களுக்காக.